0: इति श्रीमच्छंकराचार्य विरचितं गंगाष्टकं संपूर्णम्।
1: யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீப விளக்கின் உள்ளியாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது லலிதா நவரத்ன மாலை, திருவனந்தபுரம் சகோதரிகளின் குரலில்.

நேயர்கள் அனைவருக்கும் எமதினிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 டிஆர்எம் எண்மு ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 25 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் 31 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களினி நீலாம்பரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்கலாம்.

0: நீலாம்பரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். நேயர்கள் இனி கேட்கலாம்
1: முதம் செய்நன்றி அறிதல் 11 அதிகாரம் 6 குறட்பா.

துன்பத்தில் உதவி செய்தவரின் நட்பை விட்டுவிடக்கூடாது. அப்படியே அறிவு ஒழுக்கங்களில் குற்றமற்றவரின் உறவை மறக்கக்கூடாது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகும் நமது நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி சேலம் மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகும். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டுத்தீவனம் வழங்கும் உழவே தலை. வணிக வேளாண்மை தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் வாமா மின்னலு. சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன கேட்கலாம். எட்டு மணிக்கும் மனமிரும்பும் புது பாடல்களோடு உலா வரும் இதயராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் ஆகியன இடம்பெறும். 9:00 திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில் இடம்பெறும். 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி பாரதி கதையும் கானமும். பாரதியாரின் இள்ளுப்பேரன் கவிஞர் ரா நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். 11:00 திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 சூரியகாந்தி நம்பிக்கை நாடகம் எழுதியவர் முகமது பஸ்தான். குறையும் நிறையும் நாடகம் எழுதியவர் பட்டுக்கோட்டை குமரவேல். 1:00 காவியகால கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். வேளாண் அரங்கத்தில் வறட்சியை எதிர்கொள்ள உயிர் உரங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் என் மாரிக்கண்ணு அவர்கள். 2:30 செய்தி மலர். 3:00 திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 4:00 வண்ணக்கோளங்களில் குறுக்கெழுத்து போட்டி. 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவை மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சிறுகதை நேரம். பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் 2 பகுதி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி புரோக்ராம். சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் குறித்து பெரம்பலூர் டி நிதீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கிறார். 8:00 இரவு இசை இனிமை. 9:00 நியூஸ் அட் 9. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதலாளி வரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9:00 இசைப்பெட்டகத்தில் ஓலட்சி வெங்கடேஸ்வரலு பாட்டு, அம்போலு முரளிகிருஷ்ண அவர்கள் வயலின், தண்டாமுடி ராமமோகனராவ் மிருதங்கம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111.

மூன்று மணிக்கு விடுமுறை விண்ணப்பம். நேயர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. நான்கு மணிக்கு பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும், நாடகம் எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன். ஏழு மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 மதுரை மாவட்ட செய்திமடல். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம், அமைப்பு கே காளிமுத்து. 10 ரவிவாசாரிய அகில பாரத சங்கீத சபாவில் ரிதோம் சர்க்கார் கிட்டார். 3 வானொலியின் அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவற்றையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள் நேயர்களே.

0: ஆறு மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் ஆடித்தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கலாம் பாரதி பண்.

0: passengers in Delhi Transport Corporation or DTC buses till the 31st of this month. A Transport Department order states that women eligible for free bus travel can continue to use paper-based pink tickets in DTC and Delhi cluster buses. In hockey, India defeated Wales 3-1 in a Group D match of the FIH Hockey World Cup in Amstelveen, Netherlands yesterday. And in men's cricket, India will resume their first innings at the overnight score of 288 for 2 against Sri Lanka on the second day of the first test at the Gale International Stadium today. Devdutt Padikkal remained unbeaten on 131, while Rishabh Pant was on 27 when the stumps were drawn yesterday evening. KL Rahul retired hurt on 77. The game was cut short to 73 overs due to two rain breaks yesterday. Earlier, India won the toss and opted to bat first. And that is the end of this news bulletin.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: நிறைய பேர் பஞ்சபூதம்னா என்ன, அது அஞ்சு பூதமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்னால் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பூதம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு பயங்கரமானது என்று மட்டுமே நினைத்திருக்கிறார்களே ஒழிய, அது நம்மை காப்பது, நமக்கு உற்சாகம் தருவது, நமக்கு நல்லதை தருவது என நினைப்பதில்லை. அதனுடைய விளைவாக பஞ்சபூதங்களை நாம் வணங்குவதும் இல்லை, காப்பதும் இல்லை. அதனால தான் சேக்கிலார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய கதையையும் தொகுத்தார். தொகுத்து எடுத்துட்டு காப்பு செயல் எழுதுறதுக்கு உட்கார்ந்த போது அவருக்கு வார்த்தைகள் வசப்படவில்லை. உடனே கண்ணீர் விட்டு இறைவன்கிட்ட வேண்டினார், இறைவா என்னால் காப்பு செயலுக்கு வார்த்தைகள் வசப்படவில்லையே என்றபோது இறைவன் உலகெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தார். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பக்தர்களுக்கு கொடுத்தது, சேக்கிலாரனுடைய தொண்டுக்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த பாடலை படிக்கிற போது ஒரு புதிய விஞ்ஞானம், ஒரு புதிய யுத்தி நமக்கு புலப்படுகிறது. சேக்கிலார் பெருமானுக்கிட்ட உலகெல்லாம் என்கின்ற வார்த்தையை வைத்து கொண்டு அவர் எழுதுகிற பாடலை பார்க்கிற போது நமக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மழி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படிங்கிற ஒரு அற்புத பாடல் வருகிறது. இந்த பாடலை படிச்சுட்டு சேக்கிலார் அப்படியே உற்சாகத்தில் மெய்சிலிர்த்து போகிறார். காரணம் என்னன்னா, இந்த 4 வரிகளுக்குள்ளார 5 பஞ்சபூதங்கள் வந்து விடுகிறது. இப்போ இளைய தலைமுறைகளுக்கு அடுத்து பஞ்சபூதம்னா என்னன்னு இப்போ தெரியணும். இந்த பாடலை படித்தா 5 பஞ்சபூதங்கள் வந்துவிடும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ, இந்த 5 தான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த 4 வரியில் இந்த பஞ்சபூதங்கள் வருது. இதை எழுதின உடனே ஏன் சேக்கிலார் மகிழ்ந்தார், நாம் ஏன் இன்னைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக இந்த பாடலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இறைவன் உலகெல்லாம் உணர்ந்துங்கிற பாடலை சேக்கிலாருக்கோ ஒரு சமயத்துக்கோ எடுத்து கொடுக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை அரங்கத்திற்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ, வெப்பம், இதை நீ காக்க வேண்டும். இப்படி காத்தாதான் இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், புயல் என்கின்ற அச்சுறுத்தல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மண் சரிவு, தீக்குழம்பு வெளிவருது, இது மாதிரி சூழலுக்கு காரணம் இந்த இயற்கை தந்த பஞ்சபூதங்களை இந்த உலகெங்கும் இருக்கிற மானுட சமூகம் மறந்துவிட்டது. அதைக்கு துன்பத்தை கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பருவ மாற்றம் வருகிறது, திடீரென புயல் அடிக்கிறது, திடீரென வெப்பமயம் அதிகமாகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை இறைவன் சிந்தித்து உலகெல்லாம் இருக்கிற மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வரியை எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாகிய இறைவன் கொடுத்த இந்த 5 பஞ்சபூதங்களையும் நாம் காக்க வேண்டும். நீரை மாசுபடுத்தக்கூடாது. இந்த பூமியை நாம் அதிக ஆழம் எடுத்து அதை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். அதை போல நம் சுற்றியிருக்கிற பஞ்ச பூதங்களை

0: நாம் காக்கிற எண்ணம் வந்துவிட்டால் நமக்கு உயர்வு வரும், உன்னதம் பிறக்கும், நல்லவை நடக்கும். அப்படி நடக்க வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை காக்க வேண்டும். இயற்கையை காத்தால் இனிமை பிறக்கும், வளங்கள் சூழும், வாட்டங்கள் தீரும், நன்மைகள் கிடைக்கும், நானிலமே நம் மகிழ்ச்சியை ஆழ்த்தும். அப்படி மாற்றுவதற்கு இயற்கையை நேசியுங்கள். நம்மை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை அறிவியல் முறைப்படி காத்து நில்லுங்கள் என்பதே இன்றைய செய்தியாக அமைகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் நாம் உயிர் வாழ இன்றியமையாததாக இருக்கும் காற்றை போல உணர்வினால் தன்னை உணர்த்தும் இறைவனை இறைவனை தேடி கண்டடைவோம். ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஓம் எனும் நாதமே இவ்வுலகை ஆள்கிறது. முழுமுதற் கடவுளான ஆனைமுகனை அழைக்கிறார் டி எல் மகாராஜன்.

உலகின் விலைமதிப்பற்ற எத்தனை பொருட்களை நிறுத்தினாலும் இறையருளின் முன்பு அது ஒன்றுமில்லாததாகிவிடும். இணைந்திருக்கின்றோம் ஆனந்தராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அடா அலி ஆசாத் குழுவினர் இறைவனை அழைக்கிறார்கள் பாடி.

கருணை கடலான இறைவனின் அன்பினை வேண்டி அருளோடு இணைந்திருக்கின்றோம் ஆனந்தராகத்தில். அடுத்ததாக நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஜிக்கி தனது குரல் வழியாக.

வள்ளிமணாலனை இடும்பனை அழித்து அருள் செய்தோனே, உலகாலம் பிரணவ மந்திரத்தின் நாயகனை போற்றி பாடுகிறார் எஸ் ஜானகி

இறையருளில் மூழ்கி திளைத்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் ஆன்மீக நேயர்களுக்காக இந்த தகவல். திருச்சி மறைமாவட்டம் காட்டூர் பங்கு புனித ஃபிலோமினால் ஆலயத்தில் இன்று காலை 8:30-க்கும் 10:30-க்கும் திருவிழா திருப்பலி.

அருள் நிறைந்த இறைவனை அகமகிழ வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனந்த ராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிறைவாக எல்லார் ஈஸ்வரி அழைக்கிறார் இறைவனை.

0: ஆனந்தராகத்தில் இறையருள் பெற்றோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்கலாம்.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: வணிக வேளாண்மை. நாம் உற்பத்தி செய்யக்கூடிய எவ்வகையான பொருட்களாக இருந்தாலும் அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் போது பன்மடங்கு லாபத்தையும் பெறலாம், தொழில் முனைவோராகவும் ஆகலாம் என சில தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவர்கள்.
5: மதிப்பு கூட்டுறது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு பொதுவாக என்ன மாதிரியான ஒரு புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி தரும்னா,
6: விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை நம்ம தற்காத்துக் கொள்ளலாம். விவசாய பொருட்களை வந்து நீண்ட நாள் நம்ம சேமிச்சு வைக்க முடியும். இந்த மதிப்பு கூட்டி நம்ம வந்து விற்பனை செய்யும் போது அதோட விலை வந்து கிட்டத்தட்ட 4 மடங்கு உயரும்.
5: இப்போ மதிப்பு கூட்டுறது அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளுக்கும் சாத்தியமான ஒரு விஷயம் தானா?
6: பெரு விவசாயிகளாக இருந்தால் அது சாத்தியமானது தான், இல்லை சிறு விவசாயிகளாக இருந்தால் அவங்க வந்து மற்ற விவசாயிகள்ட்டிருந்து அந்த விவசாய பொருட்களை பெருமளவு சேகரித்து அதை வந்து மதிப்பு கூட்டலாம்.
5: மதிப்பு கூட்டி விற்கிறதன் மூலமாக விவசாயிகளுக்கு என்ன நன்மைகள் நீங்கள் நினைக்கிறீங்க?
6: உதாரணமாக சொல்ல போனால், தக்காளி விலை வீழ்ச்சி காலங்களில் கிலோ 20 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் அதுவே அந்த தக்காளியை நம்ம வந்து மதிப்பு கூட்டி, மதிப்பு கூட்டுதல்னு ஒன்றும் பெருசாக விஷயம் கிடையாது, ஏன்னா உலர வைக்க போகிறோம். ஒரு சில காய்கறிகளை உலர வைத்து நம்ம மதிப்பு கூட்டலாம். ஒரு சில காய்கறிகளை நம்ம வந்து பதப்படுத்தி சர்க்கரை பாகு சேர்த்தோ தரம் பிரித்தோ நம்ம வந்து மதிப்பு உயர்த்தது தான் மதிப்பு கூட்டுதல். ஸோ இப்போ தக்காளி அப்படின்னு எடுக்கும்போது ஒரு தக்காளி ஜாமா மாத்திரம், தக்காளி சாசா, தக்காளி பியூரி, தக்காளி கெச்சப்பு, தக்காளி ஊறுகாய் இப்படின்னு சொல்லும்போது இது வந்து சூப்புகளில் நிறைய வந்து ஹோட்டல்களில் இது மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு நீண்ட காலம் கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கிறதுனால அது வந்து நம்ம பயன்படுத்த எளிதாக இருக்குது.
5: காய்கறி பயிர்களில் தான் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, திடீர்னு அதிக உற்பத்தி ஆகிடுச்சுன்னா உற்பத்தி விலைக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரியான ஒரு சூழல்லாம் உண்டாகிடும். அப்படி இருக்கும்போது இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டுதல்ன்றது வாய்ப்பு இருக்குமே?
6: பண்டைய காலத்திலே வந்து ஊறுகாய் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. எல்லா காய்கறியுமே நம்ம பதப்படுத்த பழகிருக்கோம். வெண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்க வத்தல், மாவத்தல், கத்திரி வத்தல், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், இது எல்லா காய்கறிகளுமே நம்ம வந்து மாற்றூறு கொண்டு அதை வந்து பல காலத்துக்கு சேமிக்கக்கூடிய அறிவாளிகளாக நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தார்கள். அதைத்தான் நம்ம வந்து அறிவியல் வடிவமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மதிப்பு கூட்டி தரம் பிரித்து விற்பனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து சூரிய ஒளியில் காய்கறிகளை வந்து உலர வைத்து நம்ம அதை பேக்கிங் பண்ணி விற்பனை செய்யலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து ஜாம், ஜெல்லி, இனிப்பு மிட்டாய்கள் போன்ற மாதிரியான பொருட்களாக நம்ம பழைய கூட அந்த மாதிரி வந்து மிட்டாய்களாக மாற்றி விற்பனை செய்கிறாங்க. இதனால் வந்து அது சீக்கிரம் வீணாக போகிறதில்ல, அதை ரொம்ப நாள் நம்ம சேமிக்க முடியுது.
5: பழங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான பழங்களை வந்து நம்ம மதிப்பு கூட்டு செய்ய முடியும் மேம்? அதுவும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாம்பழங்கள் வந்து பெருமளவுக்கு ஒன்றும் பெரிய விலை கிடைக்கல. அப்படி இருக்கும்போது பழங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டுதல்ன்றது சாத்தியம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
6: இந்தியாவோட ட்ரெண்டு என்னென்னா எத்தனால் எடுக்கணும் அப்படின்னா, பழங்கள்லேருந்து எத்தனால் நிறைய எடுக்க முடியும். எத்தனாலோட பயன்பாட்டுக்கு நம்ம வந்து பழங்கள் தோள்கள்லேருந்தோ வேஸ்ட்லேருந்தோ நம்ம எத்தனாலை தயாரிக்க முடியும். இது பெருமளவு உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். இதை தவிர வந்து பழங்களை நம்ம என்ன பண்ணணும்னா ஜாமாக மாற்றுறாங்க, ஜெல்லியாக மாற்றுறாங்க, ஃப்ரூட்டி ஃப்ரூட்டின்னு சொல்லக்கூடிய மிட்டாய்களாக மாற்றுறாங்க.

0: பழ ஊறுகாய்கள் நிறைய வந்துருச்சு. உதாரணமா வாழைப்பழம் அப்படின்னா வாழைப்பழ ஜாமு, வாழைப்பழ பவுடரு, வாழைப்பழ சிப்ஸ், இந்த மாதிரி அந்த பழங்களை வந்து பல மாற்று உருக்களாக மாற்றி கன்சியூமருக்கு சென்றடையக்கூடிய பொருளாக மாற்றுறாங்க.
1: மதிப்பூட்டல் செய்வதற்கு ஒரு விவசாயி அப்படின்னா, இப்போ அவங்களோ இல்லை அந்த வீட்டில் இருக்கவங்களோ செய்யணும்னு ஆர்வப்பட்டாங்கன்னா, கற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, இதை கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
0: நம்ம தஞ்சாவூர்லேயே நிஃப்டம்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இருக்குது. மகளிரை தொழில் முனைவாக மாற்றுறது தான் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூஷனுக்கெலாம் ஒரு பெரிய பயன். அதனால் நீங்கள் நிஃப்டத்தை அணுகலாம். மில்லட்ஸு, ட்ரைடு வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள் எல்லாவற்றையுமே அவங்க வந்து மதிப்பு கூட்டுதலாக மாற்றுறாங்க. மில்லட்டுன்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்களை வந்து அவங்க வந்து சேமியா, நூடுல்ஸு, தோசை மிக்ஸு, அடை மிக்ஸு, இந்த மாதிரி எல்லா விதமாகவும் அவங்க வந்து அதை மாற்றி தரும்போது அதுக்கான பெரிய பெரிய மிஷின்ஸும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நிஃப்டத்தை அணுகி இதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கலாம்.
1: மதிப்பு கூட்டுறோம் அப்படின்னா அதை பேக் பண்றது, பிராண்டிங் பண்றது, இது மாதிரியான வேலைகளும் இருக்கு. அதெல்லாம் அவங்க இந்த பயிற்சியிலே கத்துக்க முடியுமா?
0: குறுகிய கால பயிற்சிகள் தராங்க. அந்த பயிற்சியிலே நீங்கள் வந்து எப்படி அதை பேக்கிங் பண்ணுறது, எப்படி சீலிங் பண்ணுறது, ஏன்னா அவங்க வந்து சர்டிஃபிகேஷனும் தர முடியும். ஏன்னா அதுக்கான ஆத்தரைஸ்டு லேப் அது, FSSAI சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட் ப்ராடக்டுடைய கவரில் FSSAI நம்பர் இருக்கணும். அப்படி நம்பர் இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை வந்து விற்க முடியும் சந்தையில். ஸோ அந்த நம்பர் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது. அதனால் நீங்கள் வந்து ஒரு முழு தொழில் முனைவராக மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம்.
2: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை
3: வணிக வேளாண்மை கேட்டீர்கள்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு அளவில்லை.
3: நிகழ்ச்சியில் இனி விவசாய பெருமக்களே, விவசாயத்தின் அடித்தளமே நல்ல விதைகள்தான். பலவிதமான நவீன முறைகள் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் நல்ல தரமான முளைப்பு திறன் கொண்ட விதைகள்தான் பயிரின் விளைச்சலை பெரிதும் நிர்ணயிக்கின்றன. சம்பா தாளடி சாகுபடிக்கு தேவையான நீண்ட கால விதை நெல் ரகங்களான CR 1009, Sub 1, சாவித்ரி CR 1009, ADT 51, மத்திய கால ரகங்களான CO R 50, TKM 15, நெல்லூர் மகசூரி திருச்சி 3, CO 56, CO 57, CO 58, சம்பா மகசூரி வெள்ளை பொன்னி, KKM 1 போன்ற விதைகள் தேவையான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களிலும் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் தனியார் விதை விற்பனை நிலையங்கள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் சான்று பெறாத தங்கள் சொந்த விதைகளையும் பயன்படுத்தலாம். எனினும் அந்த விதைகள் தரத்துடனும் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளா என்பதை திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து பின்பு விதைப்புக்கு பயன்படுத்தினால் நல்ல வாளிப்பான பயிர்களை பெற்று உயர் மகசூல் பெறலாம். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தங்களிடம் இருப்பில் உள்ள நெல் விதைகளின் தரத்தை அறிய 100 கிராம் விதை மாதிரியும் ஒரு மாதிரிக்கு ₹80 கட்டணத்தை நேரிலோ அல்லது மணியார்டர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், 15B பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரிக்கு அனுப்பலாம். விதை மாதிரி அனுப்பும் விவசாயிகள் தங்களுடைய பெயர், தந்தை பெயர், முகவரி, அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பயிரின் வகை, ரகம், குவியல் எண் ஆகியவற்றுடன் விதைகளை துணிப்பையில் வைத்து அனுப்ப வேண்டும். இவ்வாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண் அலுவலர் தெரிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்போரே, கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் செய்யும் போது கவனிக்க வேண்டியவை. குட்டிகள் பிறந்த 1 மாதத்திற்குள் முதல் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். முதல் 6 மாதங்களுக்கு மாதம் ஒரு முறையும், அதன் பின் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் குடற்புழு நீக்க மருந்தை கொடுக்கலாம். வருடத்திற்கு 2 முதல் 3 முறை, குறிப்பாக தட்டை புழுக்களுக்கு எதிராக பருவமழை தொடங்கும் முன் குடற்புழு நீக்கம் கட்டாயம் செய்ய வேண்டும். சினையாடு அல்லது மாடுகளுக்கு கருச்சிதைவு போன்ற பிரச்சினைகள் வராமல் இருக்க குடற்புழு நீக்க மருந்துகளை தங்கள் விருப்பம் போல் கொடுக்காமல் அருகிலுள்ள கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி பாதுகாப்பான மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். தடுப்பூசி போடுவதற்கு 7 முதல் 10 நாட்களுக்கு முன்பே குடற்புழு நீக்கம் செய்வது நல்லது. குடற்புழு நீக்கம் செய்வதற்கு முன் சாண பரிசோதனை செய்ய வேண்டும். ஒரே மருந்தை திரும்ப திரும்ப கொடுக்காமல் சுழற்சி முறையில் கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி கொடுக்க வேண்டும். கால்நடைகளின் உடல் எடைக்கு ஏற்ப சரியான அளவு மருந்தை கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாமக்கல் கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தொழில்நுட்ப அலுவலர் தெரிவிக்கின்றார்.

0: நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் வறட்சியை எதிர்கொள்ள உயிர் உரங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் என் மாரிக்கண்ணு அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் பெரம்பலூர் டி நித்தீஸ்வரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருக்கலாம் மாநில செய்திக்காக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி தருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று வலியுறுத்தினார். சட்டம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வகையில் உணவு தொகுப்பு வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். திருச்செங்கோடு பகுதி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். சேலத்திலிருந்து கொச்சி, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில்

0: பகுதியில் விமான சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி மாணவர்களின் இத்தகைய செயல் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட மாணவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை பெய்யாததால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பாசனத்திற்காக இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் கீழ்பவானி பாசன பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதை அடுத்து குடிநீருக்காக 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு அப்பகுதி விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வந்தது. இதன் ஒவ்வொரு தினமும் இரவு வெவ்வேறு வாகனங்களில் செங்கமலத்தாயார் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதன் நிறைவாக நேற்று மாலை தேரோட்டம் நடத்தப்பட்டது. கோவிலின் உள்ளேயே அமைந்துள்ள தாயார் தேரோடும் பிரகாரத்தில் பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். தமிழகத்திலேயே ராஜகோபுரத்திற்கு உள்ளேயே தேரோடும் பிரகாரம் அமைந்துள்ளது மன்னார்குடி கோவிலில் என்பதும் சிறப்பானது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பலோச்சிஸ்தானில் குடிமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாக பலோச் தலைவர் திரு மீர்யார் பலோச் குற்றஞ்சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இண்டியானா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக பயனாளிகளை சென்றடையும் வகையில் நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழ் மேலும் 29 புதிய திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சிறந்த பொது நிர்வாகத்திற்கான முதலமைச்சர் விருதிற்காக அம்மாநில சுகாதாரத்துறை துணை ஆணையர் பக்கே கெசாங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 20 தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் பாராட்டு தெரிவித்தார். வளசரவாக்கத்தில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ஆன்லைன் மோசடி, டிஜிட்டல் கைது போன்ற சைபர் குற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின்

0: ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்தகுமார் தங்கப்பதக்கம் வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 116 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மலைக்கோட்டை மாநகரின் மகுடமிது, காவிரி தாயின் கலை பொக்கிஷமிது, அதிகாலை துயிலெழும் புள்ளினங்களுக்கு முன்பாய் தன் இசையால் திருச்சியின் துயில் கலைக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசையுது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம், கான்டாக்ட் 9444007555.
2: இன்று ஆகஸ்ட் 16.
4: 1962 ஆகஸ்ட் 16ம் தேதி என்று பிரெஞ்சு இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழகத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திரத்தை ஒட்டியுள்ள ஏனாம், கேரளத்தை ஒட்டியுள்ள மாஹே பகுதிகள் சட்டப்பூர்வமாக இந்தியாவுடன் இணைந்த நாள். அனைத்து மதங்களும் ஒரே இறைவனை அடையும் வெவ்வேறு வழிகளே என்பதை தனது அனுபவங்கள் மூலம் உணர்ந்தவர் 19ம் நூற்றாண்டின் தலைசிறந்த ஆன்மீகவாதிகளுள் ஒருவரும் சுவாமி விவேகானந்தரின் குருவுமான சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1886. நமது முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2018. கவி உள்ளத்தை தொலைக்காத கவிஞர், அனைவரும் விரும்பத்தக்க தலைவர். 1998ம் ஆண்டு நடத்தப்பட்ட பொக்ரான் சோதனைகளும், 1999ம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரும் இந்தியாவின் இறையாண்மையை உலகுக்கு பறைசாற்றின என்றால் மிகையல்ல. டெர்மினேட்டர், டைட்டானிக் போன்ற காலத்தால் அழியா புகழ்பெற்ற திரைப்படங்களை தந்த பிரபல ஹாலிவுட் திரைப்பட இயக்குநர் ஜேம்ஸ் கேமரோன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1954. ஏலியன்ஸ், டெர்மினேட்டர் 2 போன்றவை ஹாலிவுட் சினிமாவின் முன்னணி இடத்தை தக்கவைத்தன. 1998ம் ஆண்டு வெளிவந்த டைட்டானிக் வசூலில் உலக சாதனை படைத்து 13 ஆஸ்கார் விருதுகளை குவித்து இன்றும் காதல் திரைப்படங்களின் சின்னமாக விளங்குகிறது.

ஃபெயிலியர் இஸ் அன் ஆப்ஷன் பட் ஃபியர் இஸ் நாட் என்கிறார் ஜேம்ஸ் கேமரோன். புகழ்பெற்ற ஜப்பானிய வேளாண் அறிஞரும் தத்துவ மேதையுமான மசனோபு ஃபுகோகாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2008. இயற்கை விவசாயம், ஒரு வைக்கோல் புரட்சி எனும் புத்தகங்களை எழுதியதோடு மட்டுமல்லாது, உழவு, களையெடுத்தல், பூச்சிக்கொல்லிகள், இயந்திரங்கள் பயன்படுத்தாமல் லாபகரமான விவசாய யுக்திகளை செயல்முறைப்படுத்தியும் வெற்றி கண்டார். இவரின் சேவைகளை பாராட்டி இவருக்கு பூமி சபை விருது, ரமோன் மகசேசே விருதும் வழங்கப்பட்டுள்ளன. முன்னோடி தமிழ் எழுத்தாளர், நாவலாசிரியர், பத்திரிகையாளர் என்ற பன்முகத்திறம் கொண்ட அ. மாதவையா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1872. தனது எழுத்தை சமுதாய மறுவளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொண்டார். இவரின் உரைநடை இலக்கிய சுவை மிக்கது. இந்திய கும்மி என்ற கவிதை போட்டி 1914 நடைபெற்றது. பாரதியாரும் மாதவையாவும் கலந்து கொண்ட அந்த போட்டியில் மாதவையாவுக்கு முதல் பரிசு கிடைத்தது. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே என்ற பாடலுக்காக பாரதியாருக்கு இரண்டாம் பரிசு கிடைத்தது. திரைப்பட பின்னணி பாடகி ஜிக்கியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2004. உற்சாகம் நிறைந்த துள்ளலும் துரிதமும் பாவமும் பரிமளிக்கும் ஜிக்கியின் பாடல்கள் 10,000+ அதிகமானவை. 1,000+ இசை

0: கலவரை கேட்டது. சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம தவறா எழுதுற எழுத்துக்களை அடிக்க பயன்படுத்துற ரப்பரை பார்த்து ஒரு முறை பேப்பர் சொல்லிச்சான், என் மீது தவறா எழுதப்படுற எழுத்தெல்லாம் அழிச்சு நீ சரி செய்யறது எனக்கு மகிழ்ச்சி தான், ஆனா என் மேல படிஞ்ச தப்ப சரி செய்யும் போது நீ கரையிறத பார்க்கும் போதுதான் என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு. உடனே அழிப்பான் காகிதத்திட்ட, நீ ஏன் வருத்தப்படுற? உன்னோட தவறை நான் சரி செய்யறதால நீ நல்லபடியா சரியா இருக்கல்ல, அது எனக்கு போதும், என்னை பத்தி நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிச்சான். நம்மோட வாழ்க்கையிலையும் இப்படிதாங்க, சிலர் நம்மோட தவறை திருத்தவோ இல்ல சுட்டி காட்டவோ கூடவே இருப்பாங்க, அவங்கள கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்ற வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி FM Rainbow 102.1 இது காலைமலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.
3: என்ன பத்த மகாராஜா
4: வரமிக்கலாங்களா?
2: நாம ஒருத்தர்கிட்ட போய் உங்க லக்கி நம்பர் என்னன்னு கேட்டா அவங்க விதவிதமான நம்பர்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நம்பரை வச்சுதான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். அதுக்கு அந்த எண்ணை தொடர்பு படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த எண்ணாலதான் அந்த நல்ல நிகழ்வு நடந்ததுன்னு உறுதியாகவும் நம்புவாங்க. நிறைய பேர் அந்த லக்கி நம்பர் தான் வேணும்னு காரோட விலையை விட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு அதிகப்படியான காசு கொடுத்து அதை வாங்கிக்கிடுவாங்க. இதை நம்ம கண்கூடாவும் பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தா சில விளையாட்டு வீரர்கள் அணிந்திருக்கிற உடையில அணிந்திருக்கும் எண்ணை தன்னுடைய ராசியான எண்ணாகவும் நினைச்சுக்கிடுவாங்க. இது ஒரு புறம் இருக்க சிலருக்கு சில எண்கள் பிடிக்கவே பிடிக்காதுங்க. நம்ம நாட்டில் கூட முக்கால்வாசி பேருக்கு 8 நம்பர்னாலே ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தா 8 நம்பர் வந்து சனி கிரகத்தால் ஆளப்படுதுங்கிற ஒரு கருத்தும் உலாவிட்டு இருக்குதுங்க. இது பெரிய சோதனைகளை நமக்கு ஏற்படுத்தும். அந்த நாளில் நல்ல செயல்களை நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. 8 நம்பரை அடிக்கடி பார்த்தா வாழ்க்கையிலே எதிர்மறையான பலன்கள் கொண்டு வரும்னு ஒரு தவறான கருத்தும் மக்கள் மத்தியில் உலாவிக்கிட்டு இருக்குதுங்க. அதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. இந்தியாவில் இப்படி 8 நாம வெறுத்தா அப்படிக்கா இருக்க இந்த இமயமலையை தாண்டினா சீனாவில் எண் 8 தான் வந்து மங்களகரமானதாக கருதுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் 8 வந்து பா அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. அந்த பாங்கிற உச்சரிப்பு ஃபா அப்படிங்கிற சொல்லோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதுனால ஃபா அப்படிங்கிறது செல்வம், அதிர்ஷ்டம், செழிப்புங்கிறத சொல்லோட ஒட்டி வருதாங்க. இதோட பெருக்கள் எண் 88 எண்களும் வந்து ரொம்பவும் மதிப்பு மிக்கவையாகவும் கருதப்படுதுங்க. இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவத்திலையும் மதிப்பு மிக்கதா இந்த 8 பார்க்கப்படுதுங்க. இஸ்லாம்ல 8 சொர்க்கத்துடைய 8 வாயில்களை குறிக்குதுன்னு சொல்றாங்க. கிறிஸ்தவத்துல 8 உயிர் தழுதல் அல்லது புதிய தொடக்கத்தை குறிக்கிறதா சொல்றாங்க. சரி, இப்படிதான் இருக்குன்னு பார்த்தோம்னா இத்தாலி பக்கம் போனோம்னா 17 ரோமானிய எழுத்து துரதிர்ஷ்டவசமா கருதப்படுதுங்க. ஏன்பா அப்படின்னு கேட்டா

0: ரோமானிய எண் எக்ஸ் போட்டிருப்போம், பி போட்டு ஒன்று ஒன்று போடுவோம் அது இல்லையா, அது தானே 17. அது வந்து மாற்றி எழுதணும்னா VIXI அப்படின்னு வருதாங்க. இந்த VIXIங்கிறது லத்தீனில் நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இறந்த காலத்தை குறிக்கிறதாங்க. இறந்த காலம்னா நம்மளுக்கு பயந்தன வரும், அதாவது வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, மரணம் வந்துடுச்சு அப்படிங்கிறத குறிக்கிறதா நினச்சிக்கிட்டு 17ஆம் தேதியை இத்தாலியர்கள் வந்து கருப்பு நாளாக கருதுறாங்க. பெரும்பாலும் ஒரு எண்ணெய் வச்சு நெகட்டிவாக உணர்வது ஒரு மூட நம்பிக்கையுடைய உச்சம்தான். அதை நம்ம புரிஞ்சு செயல்பட்டோம்னா எண்ணுக்கு எந்த எண்ணமும் இல்லைங்க, நல்ல எண்ணம் தான் இருக்கும். இப்படிதான் ஒரு இடத்துல ஓட்டப்பந்தயம் நடந்துச்சுங்க. நடுவர் விசில் ஊதுனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஓடிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. சரிங்க, நீ ஏன்பா விசில் அடிச்சதும் ஓடலன்னு கேட்க, அதுக்கு அந்த பையன் 3-2-1 சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓடணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இவருக்கு ஒண்ணுலதான் பிரச்சனை.
1: என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.

0: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா தரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநிலத்தில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆழ்வாரில் புதிய பால் உற்பத்தி நிலைய கட்டுமான பணிகளுக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அம்மாநிலத்தில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பால் பதனிடும் ஆலைகள் மற்றும் மாட்டு தீவன உற்பத்தி ஆலைகளை காணொலி வாயிலாக இன்று அவர் திறந்து வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் புதிய மத்திய கூட்டுறவு வங்கிகளை அமைப்பதற்கான அறிவிப்பையும் திரு அமித்ஷா வெளியிடுவார் என அவர் மேலும் கூறுகிறார். பின்னர் அங்கு நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 10,500க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகளை திரு அமித்ஷா வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியின மேம்பாட்டுத் திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த 2 புத்தகங்களை வெளியிட்டார். ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு முகமை மற்றும் திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் மாவட்ட அளவில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் சுதந்திர தினத்தை உலக அளவில் கொண்டாடும் வகையில் சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. பிஜி தலைநகர் சுவாவில் நேற்று தொடங்கிய பேரணி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா, சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் வழியாக மியான்மர் நாடுகள் வழியாகவும் செல்கிறது. இந்த பேரணி பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இலங்கை வழியாக மாலத்தீவு சென்றடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் பெருமையை உலகின் பல்வேறு பகுதிகளில் எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பெருமையை தனித்துவமான முறையில் உலகறிய செய்யும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை இந்த பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பூங்கா திறந்திருக்கும் என்றும், வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பூங்கா மூடப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்கள்

0: சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். தில்லியில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்திற்காக காகித வடிவில் வழங்கப்படும் இளஞ்சிவப்பு பயணச்சீட்டு வசதியை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று தில்லி போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்னணு பயண அட்டை முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பெறும் வகையில் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 18 லட்சம் இளஞ்சிவப்பு மின்னணு பயண அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மின்னணு பயண சீட்டை விரைவாக விநியோகிக்கும் வகையில் தில்லி முழுவதும் 50 அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். ஜிம்பாப்வேயில் உள்ள கரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமான பயணிகளுடன் சென்று படகு கவிழ்ந்த ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தை அடுத்து இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த படகில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் தெரியவில்லை. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த 13 வயது சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்திகள் மேலும் கூறுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேச மாநிலம் அப்பர்ஸ் சுபன்ஸ்ரீ மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடுத்துச் செல்லப்பட்ட 5 ராணுவ வீரர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் சுற்று போட்டிகளில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத்

0: தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM 90.1 காலை மலர்.

بده.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

காலைமலர் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 என்னங்க காய்கனி வாங்க கடைக்கு போலாமா? தக்காளி கிலோ ஒன்றுக்கு 26 ரூபாய், கத்திரிக்காய் 56, அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 30, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் பெரிய விலையில் 80, பெரிய வெங்காயம் சிறிய விலையில் 48, பச்சை மிளகாய் மொச்சைக்காய் சரிசமமான விலையில் 60 ரூபாய், சுரைக்காய் 30, சௌசௌ 36, புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 30, நூல்கோல் 40, கருணை கிழங்கு சற்று கருணை குறைந்து கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 30, கேரட் 94, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 45, எலுமிச்சை ஒரு பழம் 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 80, பூசணிக்காய் 22, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 250, ஆரஞ்சு 150, மாதுளை கிலோ ஒன்றுக்கு 220 ரூபாய், திராட்சை 120. காய்கறிகளோட விலையெல்லாம் தெரிஞ்சாச்சு. இன்னைக்கு என்ன காய் வாங்கலாம்? ஏன்னா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால வாரம் முழுக்க தேவைப்படுற அத்தனை காய்களையும் கூட இன்னைக்கே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். திருவாரூர் மற்றும் கரூர் மாவட்டம் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களாக நலவாரியத்தில் பதிவு செய்யறதுக்கான சிறப்பு முகாம் இன்னைக்கு நடைபெற இருக்கு. திருவாரூர்ல பாத்தீங்க அப்படின்னா மன்னார்குடி, வலங்கைமான் மற்றும் முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்துல இன்னைக்கு காலையில 10 மணிக்கும், கரூர்ல புகழூர் மண்மங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்துல காலையில 10 மணிக்கும் இந்த முகாம் நடைபெற இருக்கு.

பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் நாளை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குன்னம், கள்ளம்புதூர், அந்தூர், வரகூர், பெரிய வெண்மணி, நல்லறிக்கை, புதுசு குடிசை, மேலமாத்தூர், கீழமாத்தூர், கொத்தவாசல், இந்த பகுதிகளெலாம் நாளை காலை 9:30 மாலை வரைக்கும் மின்சார விநியோகம் இருக்காது. அதனால இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள்லாம் மின்சாரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகளையெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாரத்தில் 2026-27 காரிஃப் பருவத்தில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. அதனால இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பயிர் காப்பீடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்டைக்கு பிரீமியம் செலுத்த வேண்டிய கடைசி நாள் இந்த மாதம் 31ஆம் தேதி. மஞ்சளுக்கு 15.9, வாழைக்கு 15.9, வெங்காயத்துக்கு பிரீமியம் செலுத்த வேண்டிய கடைசி நாள் இந்த மாதம் 31ஆம் தேதி. விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யும் போது உங்களுடைய கிராமத்தோட பெயர், சர்வே எண், பயிர் பரப்பு வங்கி கணக்கு இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஒப்புகை ரசீதையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழு மணி 34 நிமிடத்திற்கு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலைமலர் நிகழ்ச்சி. நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு எதிராகும் நிகழ்ச்சி காத்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடித்த புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9385462 101 அப்படிங்கிற இந்த எண்ல வாட்ஸ்அப் வழியா

0: உங்களுடைய பெயர் ஒரு பெயரோட சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் அது இடம்பெற்ற திரைப்படம். இதை தட்டச்சு செஞ்சு தட்டி விடுங்க இதயராகம் நிகழ்ச்சிக்கு.
1: பருவ காலங்கள் எதுவா இருந்தாலும் அதை தாங்குற அளவுக்கு நம்ம உடல் நலன் ஆரோக்கியமா இருக்கணுங்க. அதுக்காக தினமும் கேட்டு இருங்க காளி மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யார் இணை இருக்கிறாங்கன்னா, திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தைகளுக்கு இயன்முறை மருத்துவம் எப்பப்ப தேவைப்படும் டாக்டர்?
2: விட்டமின் டி குறைபாடுனால குழந்தைகள் பிறப்பிலே அவர்களுக்கு தட்டை பாதம் எனப்படுகின்ற பிளாட் ஃபுட் பிரச்சனைகள் அதிகம் இருக்கின்றன. அதற்கு ஒரு இயன்முறை சிகிச்சை பயிற்சியாளர் தகுந்த பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லி தருவார். நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பி எனப்படுகின்ற ஒரு ஸ்பெஷல் பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுடைய பாதங்களில் இருக்கிற கர்வேச்சர கர்வை வந்து நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான பயிற்சி முறைகளை சொல்லி தருவாங்க. அதே சமயம் ரிக்கட்ஸ் எனப்படுகின்ற ஸ்பைனல் டிஃபார்மிட்டிஸ் இருக்கும், செஸ்ட் வால் டிஃபார்மிட்டிஸ் இருக்கலாம், அதற்கும் வந்து ஒரு இயன்முறை பயிற்சியாளர் சரியான பயிற்சிகளை சொல்லி தருவாங்க. உங்களோட ஸ்பைனல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் கொடுத்து தசைகளை இயக்கத்திறனையும் உங்களுடைய வலிமையையும் மேம்படுத்துவதற்கான பயிற்சிகளை சொல்லி தருவார்கள். கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எனப்படுகின்ற அப்டாமினல் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுகிற எக்ஸசைசஸ் உங்களுக்கு சொல்லித்தரதன் மூலமாக கூன் முதுகு எனப்படுகின்ற கைஃபோசிஸ், அதே மாதிரி ஒரு பக்கம் மட்டும் சாய்ந்து இருக்கிற ஸ்கோலியோசிஸ் போன்ற ஸ்பைனல் டிஃபார்மிட்டிஸை எந்த உபகரணமின்றி இயல்பாக நேராக நிமிர்ந்து நடப்பதற்குரிய பயிற்சிகளை சொல்லி தருவார்கள். அது குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே இதை கண்டறிந்து இதை நீங்கள் தடுத்து கொள்ளலாம். இந்த எக்ஸசைஸ் பண்றதன் மூலமாக அறுவை சிகிச்சையிலிருந்து உங்கள் குழந்தைகளை விடுபட வைக்கலாம். அடுத்தது செரிபிரல் பால்சி அல்லது ஆட்டிசம் எனப்படுகின்ற குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு பீடியாட்ரிக் பிசியோதெரபிஸ்ட், ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் தெரபிஸ்ட், சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பி, இந்த மாதிரி சிகிச்சை முறைகளின் மூலமாக 0 to 5 years குழந்தைகள் ஒரு சிறப்பு குழந்தையாக மாறாமல், ஊனமுள்ள குழந்தையாக மாறாமல் இருப்பதற்குரிய தகுந்த பயிற்சிகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்க குழந்தைகளுடைய பேச்சு திறனை மேம்படுத்துவதற்கும், குழந்தை வந்து எந்த ஒரு உபகரணமின்றி கேலிப்பர்ஸ் ஸ்பிளின்ட் இல்லாமல் நடப்பதற்கும், உங்கள் குழந்தை அன்றாட வேலைகளை அந்த குழந்தை செய்து கொள்வதற்கும் உள்ள பயிற்சிகளை உங்களுடைய பீடியாட்ரிக் பிசியோதெரபிஸ்ட், நியூரோ டெவலப்மெண்டல் தெரபிஸ்ட் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்டாமினல் மசில்ஸ் வீக்னஸ்னால உங்களுக்கு வந்து உங்களுக்கு டம்மி இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் அது வந்து அப்டாமினல் மசில்ஸ் வந்து அந்த மசில் டோன் குறையறதுனால ஏற்படுகிறது. முக்கியமாக பெண்கள் வந்து சிசேரியன் போன்ற அறுவை சிகிச்சைக்கு பின்பு உடல் பருமன் நோயினாலும் தும்பும் போதோ இரும்பும் போதோ பெல்விக் ஃபுளோர் மசில்ஸ் அதோட மசில் டோனை இழக்கிறதுனால சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அவர்களுக்கு அது வந்து மிகவும் பிரச்சனையாக இருக்கும். அவர்கள் அதற்காக அசௌகரியப்பட்டு புதிய இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து விடுவார்கள். ஸோ அதற்கு கீகல் எக்ஸசைஸ் எனப்படுகின்ற பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸை, உங்களோட அடிவயிற்று தசைகளை பலப்படுத்துகின்ற எக்ஸசைசஸ் செய்யும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் அதிவிரைவில் குணமடைய முடியும். அதே சமயம் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் செய்வதன் மூலமாக ஒரு ஜிம்ல வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிற ஒரு அடல்ட்ல இருந்து பெண்கள்ல இருந்து வயதானவர்கள் அவங்களுடைய அப்டாமினல் தசைகளையும் ஸ்பைனல் தசைகளையும் பலப்படுத்துகின்ற பயிற்சிகளை செய்வதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஸ்பைனல் டிஃபார்மிட்டிஸ்ல இருந்து அவங்க தவிர்த்து கொள்ள முடியும்.
1: வளர் இளம் பருவத்தினருக்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள்.
3: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில்
7: இன்றைக்கு அவருடைய பாட்டு நமக்கு விருந்தா இருக்கு. ஆனா அன்றைக்கு அவர் பாட்டே அவருக்கு மருந்தாக இருந்திருக்கிறது. எந்த ஒரு மோசமான நிலையையும் அவர் பாட்டு பாடி கவிதை பாடித்தான் கடந்து வந்திருக்கார். வறுமை, சாப்பாடு இல்ல, வேலை இல்ல, சொந்த வீடு இல்ல, எல்லாத்துக்குமான மருந்து தமிழ் தான், தமிழ் கவிதைதான்.
6: மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் எள்ளு பேரனும் கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான ரா. நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள்.

பெறுகின்றன. இன்று காலை 10:30 நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: படிப்போம் பகிர்வோம் அமைப்போட சார்பில் இன்று மாலை 6:05 திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தில் 12வது ஆண்டு விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற இருக்கு. தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை இதெல்லாம் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கு. சாதி சான்றிதழ் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியின மக்கள் இணையதளின் வழியாக இதை விண்ணப்பிச்சு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நடைபெறுது அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அடுக்கத்திலையும், அரசு பழங்குடியினர் நல உண்டி உறைவிட துவக்கப்பள்ளியிலையும், அக்கரைப்பட்டி, ஆனந்தகவுண்டம்பாளையம், கல்லாங்குளம், கீழூர், ஆர் புதுப்பாளையம், தொட்டிய வளசில் நாமக்கல்ல நடக்குது. அரியலூர் மாவட்டத்தில் தாப்பழூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலையும், கரூர் மாவட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகம், பரமத்தி புகழூர், தாந்தோன்றி மண்மங்கலம் இங்கெல்லாம் நடைபெற இருக்கு. நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம், கீழ்வேளூர், வேதாரண்யம், வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்கள்ல நடைபெற இருக்கு. மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு முகாம் நடைபெற இருக்கு. ஏழு மணி 47 நிமிடம் ஆகப்போற இந்த தருணத்தில் கேட்டு நின்றிருக்கின்றோம் காலை மலர் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி FM Rainbow 102.1 இல்

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: ஏழு மணி 52 நிமிடத்திற்கு கேட்டு நின்றிருக்கின்றோம் காலை மலர் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. எல்லா நாளும் பள்ளிக்கூடம் போகும்போது சீக்கிரமா எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்பி போவாங்க அந்த குட்டி வாண்டுங்கள்லாம். ஆனா இன்னைக்கு குட்டி செல்லங்கள்லாம் காத்திருக்காங்க நம்ம திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 9 மணி நிகழ்ச்சிக்காக. என்ன குழந்தைங்களே, எல்லாரும் எந்திரிச்சாச்சா? வானொலி கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க, சரியா சாப்பிட்ருங்க, தண்ணி குடிங்க, நல்லா விளையாடுங்க. 9 மணிக்கு நீங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியல அப்படின்னா அம்மா அப்பா சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கவங்க யாரோட உதவி வேணாலும் எடுத்துக்கோங்க. 0431 அப்படின்னு திருச்சியோட முன்னேறிப்பு என்னோட சேர்த்து 246-102-1 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு அழைங்க. 9 மணிக்கு நம்ம இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில லூட்டி அடிக்கலாம் வாங்க. தங்கம் 1 கிராம் 14,220 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 255 ரூபாய். மேற்கு தொடர்ச்சியோட மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பாத்தீங்கன்னா இடிமின்னலோட கூடிய பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிதமான மழையும் கூட பெய்யலாம். ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கூட இடிமின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு இருக்காங்க. தமிழக கடலோர பகுதிகளில், அது குறிப்பா தென் தமிழக கடலோர பகுதிகளில், குமரிக்கடல ஒரு சில இடங்கள்லயும் கூட சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர்லயும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும்னு சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு வங்கக்கடல சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மத்திய வங்கக்கடலை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலோட சில பகுதிகளிலையும், அந்தமான் கடல் பகுதிகளிலையும் கூட சூறாவளி காற்று இன்னைக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மீனவ நண்பர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு

0: இருக்கிறாங்க.
1: கேட்டு ரசித்தோம் காலிமலர் நிகழ்ச்சி, திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர், தஞ்சையில் நடைபெறும் கல்வி, இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ருத் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதிக்கப்பட உள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அங்குள்ள புளுமேரியா தோட்டம், ஆலமரைச்சோலை, போன்சாய் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடலாம். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் சமூக வலைதளத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிஹாரி வாஜ்பேய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு ஒருவேளை உணவு இலவசமாக வழங்கும் திட்டம் அறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில மக்கள் மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநில அரசு எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கோவையில் கல்லூரி குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாணவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அவர், முதற்கட்டமாக 6 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வேளாண் பெருமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 6500 கனஅடியாக அதிகரித்தது. இது மேலும் அதிகரித்து காலை 7 மணி நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டுகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தருமபுரியில்
1: நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. நேற்று நடைபெற்ற ஆடவர் முதல் சுற்றில் இந்தியா வேல்ஸை 3-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நேரம் சரியா 8:04 ஆயாச்சு. தங்கள் இதயம் தொட்ட பாடல்களை நேர்களெல்லாம் கேட்டு ரசிக்கிற நேரம்தான் இதய ராகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்க, அந்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் இதெல்லாம் தட்டச்சு செய்து கட்சவியன் அதாங்க வாட்ஸ்அப்ல தட்டி விடுங்க. 938 548 1462

ஒன்று அப்படிங்கிற எண்ணுக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சியில முதல் பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து சண்டக்காரி அப்படிங்கிற பாட்டை கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவரம்பூர்ல இருந்து ஹேமாவதி லக்ஷ்மி அவங்க விரும்பி கேட்ட இந்த பாடலை நாமளும் கேட்டு ரசிப்போமா?

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பது

0: தல கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: 8:11 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலா விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி, நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா இவங்க எல்லாரும் தான் வாழை திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காங்க. நாமளும் அந்த பாட்டை கேட்டு ரசிக்கலாமா?

0: மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் இதே ராகம் நிகழ்ச்சியில இனி ஒலிக்க இருக்கும் பாடல் வந்து ரஞ்சிதமே அப்படிங்கிற பாடலை கொடுத்துருங்க வாரிசு திரைப்படத்திலிருந்து அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டிருக்கவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், வாரியங்காவல் கொளஞ்சிநாதன் கதிரவன், மணிசேகர், முத்தரசன் நல்லூர், நவீன் சுந்தர் இவங்க எல்லாரும் தான் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான அந்த பாடல் நாமளும் கேட்டு ரசிக்கலாமா?

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

8:37 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இதே ராகம் நிகழ்ச்சியில இனி ஒலிக்க இருக்க பாடல் இட்லி கடை திரைப்படத்திலிருந்து என்ஜாமி தந்தானே அப்படிங்கிற பாடலை கொடுத்துருங்க அப்படின்னு புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ், பைரவி, பிரணவி இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடலை நாமும் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 8:43 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதே ராகம். அடுத்ததான் இதே ராகம் நிகழ்ச்சியில தங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க காத்திருக்கிறாங்க. லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா இவங்க எல்லாரும் தான் பிரதர் திரைப்படத்திலிருந்து மக்காமிஷி பாட்டை கேட்டிருக்காங்க.
1: மாசு மக்கா மிஷி.

Makamishi. நேர்கள் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில இந்த குழந்தைகள் பங்கு பெறலாம். 0431-240-102-1 என்ற எண்ணிலும் அல்லது 246-102-1 என்ற எண்ணிலும் அழைக்கலாம், பேசி மகிழலாம். நேர்களை இன்று பகல் 12:10 சூரிய காந்தி நிகழ்ச்சியில் நாடகம், முகமது மஸ்தான் அவர்கள் எழுதிய நம்பிக்கை நாடகம் கேட்கலாம். தொடர்ந்து குறையும் நிறையும் நாடகம், எழுதியவர் பட்டுக்கோட்டை குமரவேல் அவர்கள்.

இன்று பிற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில நேர்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 431-240-102-1 என்ற எல்லா நிமிட நேர்களும் மற்ற நேர்கள் 246-102-1 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் இதே ராகம் நிகழ்ச்சி. இதே ராகம் நிகழ்ச்சியில நேர்கள் தங்கள் மனசுக்கு பிடிச்ச இதயம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 938-546-1021 என்ற கட்சவி என் மூலயமா உங்க படம் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்று உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்கள் ஊர் பெயர் எல்லாத்தையும் தட்டச்சு செய்து அனுப்புங்கள்.

0: பண்பலையில் அடுத்தடுத்து வலம் வர இருக்க நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 8:50. இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: con Nan Saibol.
1: Saibol.
2: ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோத்து போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம், இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி உறும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம். கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது. செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்லை. சில விசேஷமான குணங்கள் இவங்ககிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடைகிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்ககிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்கள வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னால், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான். அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன்.
3: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை

0: வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இதயம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. பழனி கொழும கொண்டான் ராமகிருஷ்ணன், மதராசி திரைப்படத்திலிருந்து தங்கப்பூவே பாடல்.
2: தங்கப்பூ

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டிருந்தது திருச்சி சேலம் மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதே ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: என்ன குட்டி சுட்டி வாண்டுகளா, தயாராயிச்சா? 9:00 ஆக போகுது, அடுத்து 1 மணி நேரமும் நம்ம நேரம் தான். நீங்கள் ஜாலியாக வரலாம், பிடிச்சதை பாடலாம், திருக்குறள் சொல்லலாம், இல்லை சும்மா கூட பேசிட்டு போகலாம். நீங்கள் அழைக்கிறதுக்கு 246-102-1, 240-102-1 அப்படின்னு 2 தொலைபேசி எண்கள் காத்திருக்கு. அம்மாவையோ அப்பாவையோ உதவிக்கு கூப்பிட்டுக்கோங்க.

0: வசந்த் அழைப்பு நிகழ்ச்சிக்கு. இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களின் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். சிறப்பு பிரார்த்தனைகளும் அங்கு நடைபெற்றன. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கர்நாடக அரசு மீதான காவிரி நீர் திறப்பு குறித்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது. உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை கர்நாடக அரசு செயல்படுத்த தவறியதாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12 முதல் 31 தேதி வரை நாள் ஒன்றுக்கு 21,413 கனஅடி வீதம் நிலுவை நீருடன் சேர்த்து மொத்தம் 36.635 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு விடுவிக்க ஆணையிட வேண்டும். நீர்த்தேக்கங்களில் நீர்வரத்தை கண்காணித்து உத்தரவுகளை செயல்படுத்த ஆணையத்திற்கு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என கூறியுள்ளது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் தன்னாட்சி அதிகாரம் பெறுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கல்லூரி கல்வி இயக்ககம் அனுமதி வழங்கியுள்ளது. திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி, ராசிபுரம் திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி, திருநெல்வேலி ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி உள்ளிட்ட 10 கல்லூரிகள் பல்கலைக்கழக மானியக் குழுவிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையின் கீழ் வழங்கப்படும் ஓராண்டு சான்றிதழ் படிப்பிற்கு கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் MSME துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் ஓராண்டு சான்றிதழ் படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்ப பதிவு தொடர்பாக www.diitn.in என்ற இணையதளத்தை அணுகோ அல்லது 9080704650 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
1: நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலேவில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்திருந்தது. தேவ்தத் படிக்கல் 131 ரன்னுடனும் ரிஷப் பந்த் 27 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இரண்டாம் நாள் ஆட்டம் காலை 10 தொடர்ந்து நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10
0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: குழலினிது யாழினிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்ற மாதிரி இந்த குழந்தைகள் இருந்தா வீடே அப்படி கலகலப்பா மாறிடும். அந்த குட்டி வாண்டுகளோட தான் இந்த ஒரு மணி நேரமும் பேச போறோம் நம்ம வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில. என்ன குழந்தைங்களா, தயாராகிட்டீங்களா? அழைக்கலாம் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சிக்கு 240 அப்படிங்கிற இந்த எண்கள்ல திருச்சியோட முன்னிப்பு என்னான 0431 அப்படிங்கிற இந்த இணையம் சேர்த்து அழைக்கவும் மறக்காதீங்க.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: திருச்சில பூண்டு யாசினி.
1: யாசினி குட்டி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: யார் பின்னாடி பேசிட்டு இருக்கிறது உங்க கூட?
0: அப்பா.
1: அப்பா தான் உங்களுக்கு தொலைபேசியில இணைப்பு கொடுத்தாங்களா?
0: ஆமா.
1: சரி, நம்ம வானொலி நிகழ்ச்சியெல்லாம் கேப்பீங்களா யாசினி?
0: கேப்பேன்.
1: என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும்?
0: குழந்தைகள்
1: குழந்தைகள் நிகழ்ச்சி. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கேப்பீங்களா நீங்க? அப்படியா, ரொம்ப அழகா பேசுறீங்களே, உங்களுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. நீங்க பாடுவீங்களா?
2: பேச போறேன்.
0: பேச போறேன்.
1: பேசதான் போறீங்களா? என்ன பேச போறீங்க?
0: கல்வி கண்டியில் அந்த பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுக்கு.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: விருதுநகரில் குமாரசாமி ஐயா அவர்களுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903 ஜூலை மாதம் 15ஆம் தேதி இவர் பிறந்தார். இவரது பெயர் கு. காமாட்சி. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மகாத்மா காந்தி மீதும் ஜவஹர்லால் நேரு மீதும் பற்று கொண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்து சுதந்திரத்துக்காக போராடினார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் என பல போராட்டங்களில் கலந்து கொண்டு நம் நாடு சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். இலவச கல்வி, மத்திய உணவு திட்டம் என ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி அறிவை ஊட்டினார். நீர்ப்பாசன திட்டங்கள், அணைக்கட்டுகள், தொழில் வளர்ச்சி என பல திட்டங்களை கொண்டு வந்தார். 1947 August 15 நம் நாடு சுதந்திரம் பெற்றது. 1954 முதல் 1963 வரை 9 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார் என பெருமை கொள்வோம்.
1: வாழ்த்துக்கள். காமராஜர் ஐயாவை பிடிக்குமா உங்களுக்கு?
0: பிடிக்கும்.
1: சரி, நீங்க இப்ப எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்கடா?
0: 5ஆம் வகுப்பு.
1: சரி, தொடர்ந்து நிறைய பேச்சு போட்டிகள்ல கலந்துக்கங்க, சரியா? எதிர்காலத்துல நம்ம வானொலியில நீங்க தொகுப்பாளர் ஆகுறது கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரியுமா?
0: Thank you madam.
1: அப்ப நாங்கெல்லாம் உங்கள்ட்ட பேசுவோம். யாசினியா, எப்படி இருக்கீங்க மேடம்
2: அப்படின்னு?
0: எங்க அப்பா முன்னாடி FM-ல வேலை பார்த்தாங்க.
1: அப்படிங்களா? அப்ப தொடர்ந்து வானொலி கேளுங்க. மதியழகனா அப்பா பேரு? சரி, உங்களுடைய தமிழ் பற்றும் அப்பாவுடைய தமிழ் பற்றும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேக்கும்போது. தொடர்ந்து நிறைய படிங்க, நிறைய வாசிங்க, சரியா?
0: ஓகே மேடம்.
1: பயப்படாம பேசுங்க யாசினி குட்டி.
0: ஓகே மேடம்.
1: நல்ல அழகா திருத்தமா பேசுறீங்க, சரியா?
0: ஓகே மேடம்.
1: சரிடா, தங்க போய் சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: நன்றி.
0: நன்றி மேடம்.
1: நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
3: மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கி கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: 9:16 நிமிடத்திற்கு இணைந்திருக்கின்றோம் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில். குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில் இணைப்பில் காத்திருக்கிறேன்.

0: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: ஒன்பது மணி 11 நிமிடம் ஆக போகிற இந்த தருணத்துல இணைந்திருக்கின்றோம் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில குட்டி சுட்டி வாண்டுகளின் அட்டகாசத்தோடு. இணைப்புல காத்திருக்கிற முத குட்டி வாண்டி யாருன்னு பாத்திரலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?

0: பார்க்கிற குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சிவானி பேசுறேன்.
0: சிவானி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: திருப்பஞ்சலி பக்கத்துல மூவாயம்பாளையம் மேலூர்.
0: மூவாயம்பாளையம் மேலூரா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஜாலியா உட்காந்துருக்கோம்.
0: அந்த பின்னாடி இருந்து யார் சொல்லி கொடுக்கற பாப்பாக்கு? நண்பர்கள் பேர் என்ன பள்ளிக்கூடத்துல? உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களா பள்ளிக்கூடத்துல? அவங்க பேர்
1: என்ன?
0: என்ன ஒரு சிரிப்பு வந்துருச்சு உங்களுக்கு? ஆமான்னு சொல்லவே இல்லையே நீங்க. அப்ப என்னுடைய என்ன நண்பரா ஏத்துக்கலையா நீங்க? ஏத்துக்கிறீங்க. சரி, என்ன நண்பரா ஏத்துக்கிட்டா உங்களுடைய உணவெல்லாம் என் கூட பகிர்ந்துக்கணுமே, கொடுப்பீங்களா? உங்களுக்கு ரொம்ப எந்த உணவு பிடிக்கும்?
1: தோசை.
0: தோசை. அப்ப எனக்கு ஒரு தோசை நாளைக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்துருங்க, சரியா? தருவீங்களா? நான் எந்த கிளாஸ்ன்னு தெரியுமா? என்ன
1: தெரியாது?
0: தெரியாதா? நீங்க எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: நான் ஐந்தாம் வகுப்பு.
0: நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன். முத்தமிழ் இலக்கண நூலா? எனக்கு தெரியாதே, உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியும்.
0: உங்களுக்கு தெரியுமா, ஆனா அக்காக்கு தெரியாது. என்னது அது?
1: அகத்தியம்.
0: அகத்தியமா? பாருங்களே, இதெல்லாம் நீங்க படிப்பீங்களா இல்ல யாரும் சொல்லி கொடுப்பாங்களா உங்களுக்கு?
1: புக்கு பதேறு, புக்கு படிப்பேன்.
0: அப்படியோ, அப்ப வாசிப்பு பழக்கம் இருக்கா?
1: இன்னொன்னு கேக்குறேன்.
0: கேளுங்க கேளுங்க.
1: தமிழில் முதன் முதலில் தோன்றிய காப்பியம் இது.
0: காப்பியம் சிலப்பதிகாரமா? பாத்தீங்களா, நானும் சரியா பதில் சொல்லிட்டேன். நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொன்னீங்க, நான் ஒரு கேள்விக்கு பதில். சரியா, சரி சமமா இருக்கும். வெற்றியாளரா?
2: புனிதா பேசுதுங்களா?
0: புனிதா பேசுறாங்களா? சரி, புனிதா கிட்ட கொடுங்க. வாங்க புனிதா. புனிதா, புனிதா
3: பேசுங்க, எங்க இருக்கீங்க புனிதா? என்ன புனிதா பேசாம பயப்படுறீங்களா?
0: பாத்தீங்களா, சிவானி புனிதா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க.
1: பேச மாட்டேங்கிறாங்க
0: பாருங்க. அவங்க என்ன அப்ப தோழியா ஏத்துக்கல போல? இல்ல, சரி போங்க, நான் கோச்சுக்கிட்டேன் புனிதா மேல. நீங்க சொல்லிடுறீங்களா நான் கோச்சுக்கிட்டேன்னு? சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன். புனிதா உங்களுடைய தங்கச்சியா? ஓ, உங்களுடைய தோழியா? அப்ப நான் உங்களுடைய தோழி, அடுத்த முறை பேசணும்னு சொல்லுங்க, சரியா புனிதா கிட்ட? சரி சிவானி, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் விகாசினி பேசுறேன்.
0: விகாசினி, எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருச்சாவளி தான். உக்கடை பேசுறேன்.
0: உக்கடையில இருந்து? உக்கடைனா எங்க? அரியமங்கலத்துல இருக்கே அதுவா?
4: தஞ்சாவூர் மாவட்டம்.
0: ஏ அப்பா, தஞ்சாவூர்ல உக்கடை இருக்கா?

0: பாருங்க, நான் திருச்சின்னு சொல்லவும் திருச்சியில் இருக்கிற இடம் நினச்சிட்டேன். தஞ்சாவூர்ல எந்த பகுதியில் இருக்கீங்க? இது எந்த இடத்துல இருக்கு? உக்கடை?
1: உக்கடை அம்மாபேட்டை.
0: உக்கடை அம்மாபேட்டையா? அம்மாபேட்டை வழியில் இருக்கா?
1: தஞ்சாவூர் பெரிய கோவில் சைடுல.
0: பெரிய கோவில் பக்கம். சரி, தஞ்சாவூர் பெரிய கோவில் போயிருக்கீங்களா நீங்க?
1: போயிருக்கோம்.
0: அங்க என்னென்னலாம் இருக்கும், என்னெல்லாம் பாத்திருக்கீங்க?
1: ஸ்கூல்ல கூட்டிட்டு போயிருந்தாங்க டூரு.
0: ஆ சரி, தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாரு? யாரு?
1: ராஜராஜ சோழன்.
0: ராஜராஜ சோழனா? பாருங்களேன், தஞ்சாவூர்ல இருக்கிறது உங்களுக்கு பெருமையா இருக்குமா?
1: பெருமையா இருக்கும்.
0: பெருமையா இருக்கும். என்ன சொல்லுவீங்க மத்தவங்க எல்லாம் போய் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
1: உக்கடையில இருந்து வந்திருக்கேன்.
0: உக்கடையில இருந்து வந்திருக்கீங்க? யார் அது பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க?
1: யாரும் இல்ல.
0: ஏய், நான் கண்டுபிடிச்சிட்டேன், யாரோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அம்மாவா?
1: இல்ல
0: ஆ,
1: இல்ல.
0: ஆனா என் காதுக்கு கேட்டுச்சு இன்னொரு குரல் கூடுதலா.
1: என் தங்கச்சி கிட்ட கொடுக்கவா?
0: தங்கச்சிட்டு கொடுக்குறீங்களா? கொடுங்களேன். தங்கச்சி?
1: ஹலோ
0: ஆ தங்கச்சி, உங்க பேர் என்ன?
1: சஞ்சனா.
0: சஞ்சனா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சஞ்சனா?
1: உட்கார்ந்து இருக்கேன்.
0: உட்காந்துட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் சாப்பிடல.
0: ஏன், மணி 9 ஆயிடுச்சு, தாண்டியே போயிடுச்சு 9 தாண்டி. அப்படியா? என்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்க அம்மா?
1: இட்லி.
0: இட்லி தொட்டுக்க?
1: சட்டினி.
0: சட்டினி? என்ன கலர் சட்டினி? சிகப்பு வண்ணத்துலயா? சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த சட்னி? காரமா இருக்கும்ல? சரி, என்ன ஊத்தி சாப்பிடுங்க. சரியா, நீங்க சாப்பிடுவீங்க? ஆமா. உங்களுக்கு காரம் பிடிக்குமா இனிப்பு பிடிக்குமா சஞ்சனா? இனிப்பு தான் பிடிக்கும். அப்ப இட்லிக்கு சக்கரை தொட்டுக்கலாம்ல? சேர்க்கவே கூடாது அதெல்லாம். எனக்கு தெரியல
1: பாருங்க.
0: ஏன், என்ன ஆகும்?
1: எனக்கு பூச்சி பல்லு வேற.
0: அடடா, அதனாலதானா இன்ஃபெக்ஷன் ஆயிருமா? சரி சரி, இனிப்பு அதிகம் சேர்க்க கூடாதுதான், அது உடலுக்கும் நல்லது இல்ல. சரி, பூச்சி பல்லு இருக்கு, அதிகமா இனிப்பு சாப்பிடாதீங்க சஞ்சனா.
1: சரி
0: சரி சரி, வைக்கலாமா நம்ம போன? வச்சு, நான் தான் வைக்கணுமா? நன்றி சஞ்சனா. இனிப்பு நானா தங்கம்? இல்லையே, இனிமேதான் சாப்பிடணும். நீ ஏதாவது கொண்டு வருவீங்கன்னு பாக்குறேன், கொண்டு வருவீங்களா? உங்க ஸ்கூல்ல கூப்பிடுறாங்களா? சாப்பாடு குடுக்கறாங்களா? அப்படியா, உணவு திருவிழா நடக்குதா? பாருங்களேன். சரி, மகிழ்ச்சியா போங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. சரியா? நானா? சரி, வரேன் கண்டிப்பா. என்ன கூப்பிட்டு போறீங்களா? அப்படியா, அத உங்க ஊரு எனக்கு தெரியுமே, நான் வரேன். சரி, நம்ம ரெண்டு பேரும் போய் ஜா. என் பேரா? என் பேரு யோகேஸ்வரி. எனக்கா? எனக்கு சாப்பாடுனாலே பிடிக்குமே, எல்லா சாப்பாடும் பிடிக்கும். அப்படியா, என்ன பிடிக்கும் தெரிஞ்சாதான் செய்ய முடியுமா? சரி, எனக்கு என்ன பண்ணுங்க, தக்காளி சாதம் செஞ்சு வைங்க. சரியா, நான் வந்து சாப்பிடுறேன். சரி செஞ்சு,
1: கூட்டிட்டு போறேன்.
0: சரி சஞ்சனா, நான் ஊருக்கு வந்துட்டு உங்களை தொலைபேசியில் அழைக்கிறேன், என்னை கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. சரி, நன்றி செல்லவும், நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: ஓகே, தேங்க் யூ.
0: நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாதிரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி.

0: தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: 9:32 கடந்துட்டு இந்த தருணத்துல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வசந்த அழைப்பு நிகழ்ச்சி குட்டி வாண்டுகளின் பங்கேற்பில். இணைப்புல காத்திருக்க குட்டி செல்லம் யாருன்னு பாத்திரலாமா? வணக்கம். வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: யோகேஸ்வரி அக்கா வணக்கம். என் பேரு வர்ஷிகா, நான் லூகாவோம் ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன்.
0: ஏர்போர்ட்ல இருந்து பேசுறீங்களா வர்ஷிகா தங்கம்?
1: நல்லா
0: இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்க்கா.
0: எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: மூணாவது வகுப்பு.
0: மூணாவது வகுப்பா? என் பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே.
1: தாத்தா சொன்னாங்க.
0: தாத்தா சொல்லிருக்காங்களா என் பேர? சரி தங்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? சும்மா உட்கார்ந்து இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா வர்ஷிகா? சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: சாப்பாடு
1: இன்னைக்கு?
0: என்ன சாப்பாடு
1: இன்னைக்கு? இட்லி, தோசை, பூரி, சாம்பார், பூரி மசால்.
0: ஏப்பா இவ்வளவா காலையில? ஏ ஜாலிதான் இல்ல? ஜாலிதான் இல்ல? பூரி எல்லாம் இருக்குல்ல சாப்பிட? அப்படியா வர்ஷிகா?
1: அக்கா
0: சொல்லுங்க. தங்க பொண்ணே,
1: நான் ஒரு போயம் சொல்லட்டா?
0: ஆ சொல்லுங்களே.
1: Read, read, read a book, read a book every day, learn, learn, learn you walk as you love and play, write, write, write the words, write them neat and round.
0: ஆஹா, பாட புத்தகத்துல இருக்கா? இவ்ளோ அழகா உச்சரிக்கிறீங்க ஆங்கிலத்தை. நல்லா பேசுவீங்களா ஆங்கிலத்துல? அதான்டா, நீங்க சொல்லும் போதே தெரியுது அவ்வளவு அழகா உச்சரிக்கிறீங்களே. பரவாயில்ல. உங்களுடைய நண்பர் யாரு? சொல்லுங்க.
1: அனுஷ்கா கிட்ட கொடுக்கட்டா?
0: அனுஷ்கா கிட்டயா? கொடுங்களேன், பேசலாம்.
2: ஹலோ
0: அனுஷ்கா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேக்கா.
0: நல்லா இருக்கேங்கக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டுங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம் தங்கம். நண்பர்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க?
2: அனுஷ்கா, நான் லூப்ளா ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன்.
0: சரி, உங்களுடைய தோழி வர்ஷிகாவோட சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? வர்ஷிகாவும் நீங்களும் பேசிட்டு இருந்தீங்களா சும்மா?
2: ஆமா.
0: சரி, உங்களை வர்ஷிகாவை பிடிக்குமா என்ன பிடிக்குமா?
2: அங்கலதான்.
0: பாத்தீங்களா, இப்படி சொல்லிட்டீங்க. வர்ஷிகா அடிக்க போறாங்க. பொழுதுக்கு நான் தான் உங்க கூட இருக்கேன். அடிக்க மாட்டாங்களா? நல்ல பொண்ணா வர்ஷிகா? வர்ஷிகா நல்ல பொண்ணா, அடிக்க மாட்டாங்களா?
2: அடிக்க மாட்டா
0: பாருங்க. சரி, நானும் சொல்லிடுறேன் வர்ஷிகா கிட்ட, அனுஷ்கா அடிக்க
2: வேண்டான்னு. அபிட்ட கொடுக்கறேன்.
0: அப்படியா, அபிட்ட கொடுங்களேன். அபி தங்கம், எப்படி இருக்கீங்க? பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு எந்த ஆசிரியரை ரொம்ப பிடிக்கும்?

0: தமிழ் ஆசிரியரா? உங்க பேர் என்ன? அவங்களோட பேர் என்னடா அபி?
1: நித்யா.
0: நித்யாவா? என்னுடைய தோழி பேரும் நித்யா தான் தெரியுமா? ஆமா. உங்களுடைய தோழி பேர் என்ன?
1: அனுஷ்கா.
0: வர்ஷிகா தான் உங்களுடைய தோழியா? அப்ப அனுஷ்கா, அனுஷ்காவும் வச்சுக்கலாமா? அப்படியா?
1: என் தங்கச்சியா?
0: ஓ, அனுஷ்கா உங்களோட தங்கச்சியா? அப்ப நான் யாரு? சக்கரை கட்டி. சரி தங்க, எல்லாரும் சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, சரியா?
1: அக்கா, நான் ஒரு பாட்டு பாடட்டா?
0: பாடுங்களேன்.
1: I dream of sliding on the earth, amidst the planet. I dream countless stars. I would stop by red planet Mars. Here we dream of away from home. Thank you.
0: ஆஹா ஆஹா, எல்லாம் ரொம்ப அழகா ஆங்கிலத்தை உச்சரிக்கிறீங்க, ஆங்கிலத்தை நல்லா பேசுறீங்களே, வாழ்த்துக்கள் டா தங்கம். அவ்வளவுதானா உங்களுடைய நண்பர்கள்லாம்? சரி, எல்லாரும் ரொம்ப அழகா பேசுனீங்க. அக்காவோட சார்பாகவும் நம்ம பண்பலை சார்பாகவும் உங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடுங்க, சரியா? நன்றி செல்லம் இன்னைக்கு வந்ததுக்கு. குடிச்சிட்டி மாண்டுகளின் அட்டகாசத்தோட கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். 9:38 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி. உங்க வீட்டு குட்டி செல்லங்களும் பங்கேற்கலாம். என்ன மாண்டுகளே, தயாரா இருக்கீங்களா பேசுறதுக்கு? 240 அப்படிங்கிற இந்த எங்கள்ல

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஒன்பது 9:43 நிமிடத்திற்கு இணைந்திருக்கின்றோம் வசந்த் தாழைப்பு நிகழ்ச்சியில் குட்டி சுட்டி வாண்டுகளின் அட்டகாசத்தோடு. இணைப்புல நம்ம கூட பேச காத்திருக்கிற குட்டி வாண்டி யாருன்னு பாத்திரலாமா? வணக்கம்.
2: வணக்கம், நான் சிவேஷ் பேசுறேன்.
1: சிவேஷ், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நியர்பை ஏர்போர்ட் மொராய் சிட்டில இருந்து பேசுறேன்.
1: ஏர்போர்ட்ல இருந்து பேசுறீங்களா?
2: மொராய் சிட்டில
1: இருந்து பேசுறீங்களா?
2: ஆமா.
1: சரி, அப்ப அடிக்கடி விமானம் வந்து பக்கத்துல பறக்கறத பாக்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல?
2: கொஞ்சம்
1: பாப்பீங்க. பாத்திருக்கீங்களா?
2: ஏர்போர்ட் இருக்கு, அங்க பாப்பேன்.
1: அதான் கேக்குறேன் அக்காவும். சரி, அப்படி பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்?
2: நான் பைலட் ஃபீலிங்
1: வரும். ஆஹா, பைலட் ஃபீலிங் வந்துரும். விமானி ஆக போறீங்களா நீங்க?
2: ஆமா.
1: என்ன வண்ணத்துல இருக்கும் அத பாக்கும்போது எப்படி எல்லாம் உங்களுக்கு பிரமிப்பு ஏற்படும்?
2: அது பறக்கணும். பாசஞ்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் உட்கார்ந்து எமர்ஜென்சி வரக்கூடாது இல்லையா? அப்படிலாம் என்ன அவங்களுக்கு ஆபத்து நம்மளுக்கு ஆபத்து.
1: ஆமா,
2: அதான்
1: அதான். சரி, இந்த மேல வந்து பறக்கும் போது வானத்துல விமானம், கீழே இருந்து கை காட்டுறதெல்லாம் செய்வீங்களா?
2: எங்க அப்பா பண்ணுவாரு, எங்க அப்பா வேலை பாக்குறாரு.
1: அப்படியா, விமானியா இருக்காங்களா அப்பா?
2: எங்க செக்யூரிட்டி அந்த ஃபிளைட் டிபார்ட்மெண்ட்ல.
1: அப்படியா, அப்ப நீங்க அப்பதான் கை காட்டுவாங்க, நீங்க கை காட்ட மாட்டீங்களா?
2: நான் பைலட்.
1: ஓ, பைலட், அதனால காட்ட மாட்டீங்க. அப்படியா?
2: ஆமா.
1: சரிங்க பைலட் சார், நீங்க பெரியவங்களாயி விமானம் போட்டும் போது நான் வரேன் அதுல, சரிங்களா? பயணம் பண்றதுக்கு கூப்பிட்டுப்பீங்களா
2: என்னையா?
1: கூப்பிடுவேன். அப்படியா,
2: உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு.
1: அச்சுச்சோ, அப்படியா? கேப்பீங்களா, கேள்வி எல்லாம் கேப்பீங்களா?
2: ஆமா. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தூங்காம வாழ்வான், எவ்வளவு நாள்
1: தூங்காம வாழ்வாங்கன்னு கேக்குறீங்களா?
2: வாழ முடியும்
1: ஒரு 10 நாள், 5 நாள், ஒரு மாசம். தெரியலையே தங்கம்.
2: 12 நாள்
1: கரெக்டா? 12 நாள் தானா தூங்காம வாழ முடியுமா? ஆஹா, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா?
2: பாட்டி சொல்லி கொடுத்தா.
1: பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப பாட்டி கிட்ட கதை கேக்குற பழக்கம் எல்லாம் இருக்கா சுவேஷ்க்கு? பரவாயில்ல.

0: நிறைய பாட்டியோட பேசுங்க, நிறைய கதை கேளுங்க, சரியா?
1: இருக்கு.
0: இன்னொரு கேள்வியும் இருக்கா, சரி கேளுங்களேன்.
1: எது வளரால பாட்டு?
0: உடல் உறுப்புலையா?
1: வளராது.
0: வளரவே வளராது. கண்ணோட கருவிழியா?
1: கரெக்ட்.
0: எப்பிடி சரியா பதில் சொன்னா? நன்றி சிவேஷ் இணைப்பு கொண்டதுக்கு.
1: நன்றி.
0: இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த செல்லம், வணக்கம்.
2: திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன்.
0: உங்க பேர் என்ன?
2: வைசிகாஸ்ரீ.
0: என்ன பேரு?
2: வைசிகாஸ்ரீ.
0: வைசிகாஸ்ரீயா? திருவாரூர்ல எந்த பக்கம் இருக்கீங்க?
2: திருவாரூர் மாவட்டம்.
0: கோவில்
2: வன்னி. கோவில் வன்னி.
0: கோவில் வன்னியா? திருவாரூர்ல தான் இருக்குதா அது?
2: திருவாரூர் மாவட்டம்.
0: திருவாரூர் மாவட்டத்துல. சரி சரியா சொல்லிடுறேன். உங்களுக்கு வைசிகா ஸ்ரீனு பேர் வச்சது யாரு?
2: அப்பா.
0: அப்பாவா? ஏன் நீங்க வைகாசி மாசம் பிறந்தீங்களா? ஆமாவா?
2: தாத்தா பேர் வந்து வைரக்கண்ணு.
0: வைரக்கண்ணு, அதனால தாத்தா பேரோட சேர்த்து உங்க பேர் வச்சிட்டாங்களா?
2: ஆமா.
0: சரி தங்கம். சரி, திருவாரூர்ல என்ன சிறப்பு?
2: தாத்தா அங்கேயே செத்து போயிட்டாங்க.
0: அப்படிங்களா? தாத்தாவோட நினைவா அவங்க பேர் வச்சிருக்காங்க. சரி, திருவாரூர்ல என்ன சிறப்பு?
2: தேரு.
0: தேரு? ஆழித்தேரா?
2: ஆமா.
0: எந்த மாசம் வரும் தேரு?
2: ஆடி மாசம் வரும். ஆடி மாசம்.
0: ஆடி மாசம் தேர் வருமா? பாத்திருக்கீங்களா தேர் நீங்க போய் பக்கத்துல?
2: பாத்திருக்கோம்.
0: பாத்திருக்கீங்க. சரி, அடுத்த முறை உங்க ஊர்ல தேர் வரும்போது என்ன கூப்பிடுறீங்களா?
2: கண்டிப்பா கூப்பிடுறோம்.
0: கண்டிப்பா கூப்பிடுவீங்க. சரி, நானும் வரேன் தேர் பார்க்க.
2: வாங்க வாங்க.
0: சரி, ரொம்ப கூட்டமா இருக்குமே, எப்படி தொலைஞ்சு போகாம இருக்கிறது கூட்டத்துல?
2: எங்க அம்மாவும் பக்கத்துல இருக்குவாங்க.
0: அம்மாவும் பக்கத்துல இருப்பாங்களா? தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்றது? சரி, ஒருவேளை தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்றது?
2: தொடமாட்டோம், ஆனா போலீஸ்ல போன் அடிச்சு சொல்லுவோம்.
0: காவல்துறை அதிகாரிகள்ட்ட போய் சொல்லிடுவீங்களா?
2: ஆமா.
0: அம்மா அப்பா இந்த ஊர்ல இருந்து வர்றாங்க, இதான் எங்க தொலைபேசி, அதெல்லாம் சொல்லி வந்துருவீங்க வீட்டுக்கு?
2: சொல்லிட்டு வந்துருவோம்.
0: சொல்லிட்டு வந்துருவீங்க. அப்ப நான் கண்டிப்பா உங்க கூட வரேன் வைகாசி, சரியா?
2: என் தங்கச்சிட்ட பேசுறீங்களா?
0: தங்கச்சிட்ட கொடுங்களேன், பேசலாம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ரித்திகா பேசுறேன்.
0: ரித்திகா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்க. சரி, அடுத்த முறை தேரப்ப நீங்க நானு வைசிகா ஸ்ரீலாம் போலாமா? தேருக்கு வந்தா என்ன வாங்கி தருவீங்க எனக்கு?
2: குச்சி முட்டாய்.
0: குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியுமா? சரி, உங்க ஊர்ல வேற என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியுமா? சிறப்பு என்னென்ன உங்க ஊர்ல?
2: தெரியாது.
0: தெரியாது. சரி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அடுத்த முறை நான் வரும்போது சொல்லுங்க, சரியா? நான் வரேன் திருவாரூர். கூப்பிடுங்க, நான் வரேன் திருவாரூர் சுத்தி காட்டுங்க எனக்கு. சரி ரித்திகா ஸ்ரீ, வைக்கட்டுமா? நன்றி நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த குட்டி செல்லம் பாத்திரலாம், வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அடுத்த சாலைப்பட்டியில இருந்து சமீரா பேசுறேன்க்கா.
0: சமீரா?
3: எஸ்க்கா.
0: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கீங்கக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். வடக்கு சாலைப்பட்டி எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்குக்கா.
0: நல்லா இருக்கேன். உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா?
3: நல்லா இருக்காங்கக்கா.
0: நல்லா இருக்காங்களா? சரி சமீரா குட்டி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன வச்சிருக்கீங்க, வெளியில எல்லாம் போலாம் அப்படின்ற பிளானு?
3: புரியலங்கக்கா.
0: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையா இருக்குல்ல?
3: எஸ் கா.
0: எங்க வெளிய போலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க?
3: இனிமே
0: தான் யோசிக்கணும். எப்படி, ஆறு பேர் கொண்ட குழு வச்சா?
3: புரியலக்கா.
0: நீங்க உங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து யோசிப்பீங்களா?
3: இல்லக்கா.
0: வீட்ல
3: ஃபேமிலியா யோசிப்போம்க்கா.
0: நண்பர்கள் இல்ல, குடும்பத்தோட தான் வெளிய போவீங்களா?
3: எஸ் கா.

0: சரி, யார் யார் இருக்கா வீட்டில்?
1: வீட்டில் அம்மா, அப்பா, அண்ணே, நானே.
0: நீங்கள் நாலு பேர் சேர்ந்து வெளியே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு அப்பனா?
1: ஆமாக்கா.
0: சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சா இல்லையா?
1: நல்லா கனி பண்ணாக்கா சாப்பிடணும்.
0: இனிமே தான் சாப்பிடணும். என்ன சொல்ல வந்தீங்களே தங்கம்?
1: உங்கள்கிட்ட ஒரு விதிகளை கேட்குறேங்க்கா.
0: விடுகிற கேட்டே ஆகணும். ஆ சரி கேளுங்க.
1: தாய் சிரிப்பால்,
0: ஆ
1: மகள் புலிப்பால்,
0: ஆ
1: பேத்தி மணப்பால்.
0: மணப்பால். புளியா?
1: மூணு ஆன்சர் வரும்.
0: மூணு பதில் வருமா? புளியா?
1: இல்லை
0: தெரியலையா அக்காக்கு, நீங்களே சொல்றீங்களா?
1: பால்,
0: ஆ
1: தயிர், வெண்ணெய்.
0: அட அட அட, பாருங்களே ஒரே குடும்பத்திலேருந்து வித்தியாச வித்தியாசமான சுவையில் இருக்காங்கல்ல. சரி, அழகா சொன்னீங்க ஷமீரா, இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றிக்கா.
0: வணக்கம்.
1: வணக்கம் அஞ்சி, நான் எசனப்பட்டியில இருந்து ஆ தாரிகா ரமேஷ் பேசுகிறேன்.
0: தாரிகா எசனப்பட்டியில இருந்தா?
1: தாரிகா
0: ஃபாரிகாவா?
1: ஆஹா,
0: தவறா சொல்லிட்டனா? ஆனா அந்த ஆன்டிங்கிறத மட்டும் சொல்லாம அக்கான்னு சொல்லலாம்ல.
1: ஓகேக்கா.
0: நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க ஃபாரிகா?
1: நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்க்கா.
0: பாருங்க, நான் 8th தான் படிக்கிறேன் தெரியுமா? அப்ப நான் அக்கா தானே?
1: ஆமாங்கக்கா.
0: சரி, உங்க பேர் ரொம்ப வித்தியாசம்.
1: ஒரு சிக்கு முக்கு விளையாடணும்னு ஆசைப்படுறேன்.
0: சிக்கு முக்கு விளையாடணுமா? சரி சொல்லுங்க.
1: இருக்கும் பழத்தை கொத்துது கிளறுது, இத மூணு டைம் சொல்லுங்க ஆன்ட்டி.
0: அப்படியா, நீங்க ஆன்ட்டின்னு சொன்னா நான் சொல்லவே மாட்டேன். கிளி கிளி கிளை கிளையா ஏறி கிளையில் இருக்கும் பழத்தை கொத்துதா? கொத்துதா கிளறுதா? கொத்துது கிளறுது. சரி, கிளி கிளி கிளை கிளையாய் தாவி கிளையில் இருக்கும் பழங்களை கொத்துது கிளறுது. கிளி கிளி கிளை கிளையாய் தாவி கிளையில் இருக்கும் பழங்களை கொத்துது கிளறுது. கிளி கிளி கிளை கிளையாய் தாவி கிளையில் இருக்கும் பழத்தை கொத்துது கிளறுது. சரியா?
1: சூப்பர் ஆன்ட்டி.
0: ஏபிடி ஜெயிச்சிட்டனா? சரி தங்கம், இணைப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
1: தேங்க் யூ அக்கா.
0: நன்றி செல்லம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 9:55 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். பேசக்கூடிய குட்டிவாண்டு வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பெரம்பலூர்ல இருந்து நபிஷா பேசுறேன்.
0: நபிஷா குட்டி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் தங்கம். என்ன நிகழ்ச்சியை கேட்டுட்டு நிறைவா வந்திருக்கீங்க?
1: நான் ஒரு பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்கேன்.
0: பாட்டு பாடுறதுக்காக? சரி பாடுங்க.
1: சென்னை, மதுரை, திருப்பூர், தேனி, வேலூர், சேலம், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ஈரோடு, செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கடலூர், கரூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, நீலகிரி, நாமக்கல், ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், தர்மபுரி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விழுப்புரம், விருதுநகர், தென்காசி, அரியலூர், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, திருப்பட்டூர், டகடகட,

0: திருவாரூர் பெரம்பலூர் சிவகங்கை காஞ்சிபுரம் புதுக்கோட்டை. ஓ ஓ ஓ நன்றி.
1: ஆஹா, இவ்வளவு அழகா பாருங்க, யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா?
0: ஸ்கூல்ல கத்து கொடுக்கறாங்க.
1: ஸ்கூல்ல கத்து கொடுத்தாங்களா? இப்படி இத்தனை ஊரோட பேர் எப்படிமா நினைவுல வச்சிருக்கீங்க? படிச்சுக்கிட்டீங்க, பரவாயில்ல, நல்ல படிப்பாளி பிள்ளையா இருப்பீங்க போல. ஆமா மேடம், மேடம்லாம் வேணாம், நான் அக்கா தாண்டி தங்க குட்டி. சரியா? சரிங்க அபிஷா, ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. நன்றி. இன்னைக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில குட்டி சுட்டி வாண்டுகளோட அட்டகாசத்தோட கேட்டு ஷோம் நிறைய குட்டி வாண்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பேசினாங்க, அறிவுபூர்வமா பேசினாங்க. அட்டடா, என்னடா இப்படியெல்லாம் இருக்காங்களே இந்த தலைமுறை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அப்படியே அசந்து போயிட்டோம்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற குட்டி சுட்டி வாண்டுகளுக்கும் பங்கு பெற முயற்சித்த குட்டி வாண்டுகளுக்கும் நன்றி. கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: கேட்டுட்ருக்கிறீங்க இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 10 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்நாளை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்வேகத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அங்குள்ள புளூமேரியா தோட்டம், ஆலமரை சோலை

0: போன்சாய் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடலாம். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் தன்னாட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு ஏதுவாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கல்லூரி கல்வி இயக்ககம் அனுமதி வழங்கியுள்ளது. திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி, ராசிபுரம் திருவள்ளூர் அரசு கலைக்கல்லூரி, திருநெல்வேலி ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி உள்ளிட்ட 10 கல்லூரிகள் பல்கலைக்கழக மானியக் குழுவிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான EKYC சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் வரும் 23 தேதி வரை இதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரில் சென்றோ இதனை சமர்ப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் இரண்டாம் கட்ட சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. கடந்த 10 தேதி நடைபெற்ற முகாமில் விடுபட்டோர் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். சேலத்தில் அகில இந்திய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் டெல்லி, கொல்கத்தா, மும்பை, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 400 மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பிரசித்தி பெற்ற காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் காத்தாடி விடும் திருவிழா கடந்த 14 தேதி தொடங்கி இன்று 16 தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40 மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி பிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை பறக்கவிட்டனர். மேலும் 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வணக்கம் மக்களே, நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இப்போ பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். இது போடு ஆட்டம் போடு.

0: திருச்சி வானொலி அலை வரிசைகள்ல நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியில் இம்மாதம் 6ஆம் தேதியன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அறக்கட்டளை சார்பாக சொற்பொழிவு நடைபெற்றது. நிகழ்வில் பங்கேற்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 7 பேரனும் கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான ரா நிரஞ்சன் பாரதி அவர்கள் பாரதி கதையும் கானமும் என்ற பொருண்மையில் உரையாற்றினார். அவ்வுரையின் சில பகுதிகளை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
7: எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களுடைய ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா நான் வந்திருக்கேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி நானும் ஒரு சின்ன அறிமுகம் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னாதான் உங்க மனசுக்குள்ள நான் லாகின் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க தொடக்கத்திலே

லாக் அவுட் பண்ணிடுவீங்க. முதல் பாட்டு அவங்க சொல்லிட்டாங்க, அப்புறம் ஓமனை பண்ணிய படத்துல பாடியே காமிச்சிட்டாங்க. நீ எனதருகினில் நீ இதை விட ஒரு கவிதை கிடையாதே, அந்த பாட்டு பாடிட்டாங்க. இதற்கு நடுவுல ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டு பாட்டுக்கும் நடுவுல நான் ஒரு பாட்டு எழுதினேன். இது வரைக்கும் நான் எழுதின பாடல்கள்ல அதுதான் வந்து ஒரு ஹிட் சாங். அந்த பாடல் வந்து யுவன் சங்கர் ராஜா சாருடைய மியூசிக்கில் வந்தது. அது நான் சொன்னாதான் உங்களுக்குள்ள லாகின் பண்ண முடியும். அது என்ன பாட்டுன்னா, ஹே பெண்ணே என் நெஞ்சில் சாய்ந்து சாய்க்கிறாய், கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டை? நீ அருகில் புரியாத மாயம் செய்கிறாய், உன்னை போலவே நான் இங்கே மயங்கி கிறங்கித்தான் போனேனே, போதையாகத்தானே தள்ளாடும் ஜீவனே. நானும் அப்படிதான் இருக்கேன். போங்க குழுக்கள் அறிவாளிகள் முன்னாடி நானும் ஒரு தள்ளாடும் ஜீவனாக தான் இருக்கேன். ஸோ இதுவும் என்னுடைய ஒரு முக்கியமான பாடல். இன்றைக்கு உங்களுக்கு பாரதியார் ஏன் தேவை, அதை பற்றி உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லிட்டு போகலான் தான் நான் வந்திருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னும் நல்லா பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரதியாருடைய கவிதைகள் பாடல்கள் எல்லாமே நமக்கு தெரியும், நீங்கள்லாம் அதை படித்து தான் வந்திருப்பீங்க. ஆனால் பாடப்புத்தகத்தில் இல்லாத சில விஷயங்கள் இருக்குது, அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அவரை பற்றி அவர் எழுதிய கவிதைகளை விடவும் பாடல்களை விடவும் நாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது அவருடைய வாழ்க்கையை தான். அவர் வந்து இந்த பூமியில் வாழ்ந்த காலம் வெறும் 38 ஆண்டுகள் தான். ஆனால் அந்த 38 ஆண்டு காலத்தில் ஒருத்தர் வந்து 138 ஆண்டுகள் வாழ்ந்த என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர் செஞ்சுட்டு போயிட்டார். அந்த வியப்பு அந்த பிரமிப்பு தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், அவருடைய கவிதைகளையும் தாண்டி. ஆனால் எந்த ஒரு பணபலமோ அல்லது செல்வாக்கோ அல்லது செல்வ செழிப்போ இல்லாமல், ஏன்னா பாரதியாரோடு சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தேசிய கவி மகாகவி ரவீந்திரநாத் தாகூர், அவர் வந்து ஒரு செல்வச்செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர், சிறந்த கவிஞர். ஆனால் பாரதிக்கு அந்த கொடுப்பினை இல்லை. கடைசி வரைக்கும் அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, பேங்க் அக்கௌண்ட்லாம் கிடையாது, பணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அப்படியே வந்தாலும் ரொம்ப நாள் அவர்கிட்ட தங்காது. அவர் வந்து ஒரு ஏழை வள்ளல். அவர் வீட்லேயே சரியாக சாப்பாடு இருக்காது, 2 பெண் குழந்தைகள் வேற. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பரிசு பொருட்களை எல்லாம் தானமாக கொடுத்துருவார். அப்பேற்பட்ட ஒரு வினோதமான பிறவி. எப்படி அவரால் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழலில் இவ்வளவு நினைச்சு கூட பார்க்க முடியாத சாதனைகளை செய்ய முடிந்தது? பாரதியாருடைய தாத்தா, அவங்க பூர்வீகம் சீவலப்பேரி. பாரதியாருடைய அப்பா சீவலப்பேரியிலிருந்து கிளம்பி பிழைப்புக்காக எட்டயபுரத்துக்கு வரார். எட்டயபுரம் ஜமீன் ரொம்ப செல்வாக்கு பெற்றிருந்த ஒரு காலகட்டம் அது. கவிஞர்களையும் கலைஞர்களையும் அப்படியே போற்றி கொண்டாடிய ஒரு சமஸ்தானம். அங்கே பாரதியாருடைய அப்பாவுக்கு வேலை கிடைக்கிறது. பாரதியோடைய அப்பா ஒரு சத்தம் போடாத சாதனையாளர், அந்த காலத்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்று அவரை சொல்லலாம். கணிதத்தில் புலி, தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் மூன்றுமே தெரியும். பாரதிக்கு வந்து அவருடைய பர்சனல் லைஃப் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. நிறைய வலிகளும் வேதனைகளும் நிறைந்த வாழ்க்கை. நீங்கள் நினச்சி பாருங்க, அவருக்கு 5 வயசாக இருக்கும் பொழுது அம்மா இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே வருது. 5 வயசில் அம்மாவை இழந்த ஒரு சிறுவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது 5 வயதில் பெற்ற அன்னை விட்டு போனாலும் 6 வயதில் தமிழ் அன்னை பாரதியை தத்தெடுத்துக் கொள்கிறாள். 6 வயசுலேருந்து கவிதை எழுதுகிறார். என்ன டாபிக் கொடுத்தாலும் உடனே ஒரு கவிதை, இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் கவிதை. எட்டயபுரம் ஜமீன்தாரோட சின்ன வயசுலேருந்தே பழக்கம், அவங்க அப்பாவோட அந்த பதவியினால். பள்ளிக்கூடத்துக்கே சில சமயங்கள் போக மறந்துடுவார். அப்பாவுக்கு பயந்து போகாமல் எங்கேயோ பாடப்புத்தகத்தெல்லாம் வச்சுட்டு தோப்பில் உலாவ போயிடுவார். நீங்கள் அந்த திரைப்படத்தில் பார்த்துருக்கலாம், பயங்கரமான மறதி கேஸ். இப்படி அவர் வாழ்க்கை போகிறது. அவருடைய இயற்பெயர் பாரதி கிடையாது, அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன், சுருக்கமாக சுப்பையா. இப்போ பாரதிங்கிறது அவருக்கு 11 வயது இருக்கும் பொழுது எட்டயபுரம் சமஸ்தானம் அந்த ஜமீன்தாருடைய தலைமையில் விருதை சிவஞான யோகிகள் என்கின்ற ஒரு ஆன்மீக குரு, அவர் சுப்பையாவுக்கு பாரதின்னு ஒரு பட்டம் கொடுக்குறார். பாரதினா கலைமகள்னு அர்த்தம், சரஸ்வதினு அர்த்தம். பல பாரதிகள் இருந்திருக்காங்க.
ஆனால் பாரதி

அல்லது பாரதியார் அப்படின்னு சொன்ன பிறகு நமக்கு இவர் தான் ஞாபகத்துக்கு வர்றார் இல்லையா? அந்த டைட்டில் கிடைத்த பிறகு அவருடைய பெயர் சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு ஆகுது. காலப்போக்கில் மகாகவி அப்படிங்கிற ஒரு பட்டம் அவருக்கு கூடுதலாக கிடைக்குது. அப்புறம் யாரு சார் அந்த யாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பாரதி யார் அப்படின்னா, இப்போ நம்ம ஆங்கிலத்தில் சார் சொல்கிறோம்ல, ஹிந்தியில் ஜி சொல்கிறோம், அந்த மாதிரி மரியாதை விகுதி. என்ன சார் இங்கே வந்து தமிழ் பாடம் எடுக்கிறீங்களேன்னு நினச்சிக்காதீங்க, இதை சொன்னால் சொல்லாட்டி உங்களுக்கு அது புரியாது. பாரதியார்னா மரியாதையோடு கூப்பிட்ற மாதிரி, ஔவையார் மாதிரி, சரியா? இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. 11 வயதாக இருக்கும் பொழுது பாரதி ஒரு பெண்ணை காதலிக்கிறார், உண்மை. ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, வழக்கமாக திரைப்படங்களில் வந்து பொண்ணோட அப்பா தான் ஹீரோவுக்கு வில்லனாக இருப்பார் காதல் விஷயத்தில். ஆனால் பாரதியோட வாழ்க்கையில் அவங்க அப்பாவே அவருக்கு வில்லன் ஆயிட்டார். அந்த பெண்ணுக்கு 9 வயது, யாருனே தெரியாது, பேருனே தெரியாது. இதெல்லாம் அவருடைய கவிதையில் இருக்குது. அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாரு, போதும் நீ எட்டயபுரத்துலேயே இருந்து ஓவி அடிச்சதெல்லாம் போதும். அவருக்கு என்ன ஆசைனா, தன்னுடைய பையனை ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வச்சு பெரிய மாவட்ட ஆட்சியர் ஆகணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டாக அவர் ஆகணும், லண்டனில் போய் படிக்கணும்லாம் அவருக்கு ஆசை. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பையன் மேலே பாசம், ஆனால் ரொம்ப கண்டிப்பான ஒரு பெருவழி, வேறு வழியே இல்லை. நெல்லையில் போய் படி போ அப்படின்னு அங்கே போய் சேர்த்து விடுறார் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில். இப்போ கூட அந்த பள்ளியை நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோதான், 11 வயதில் பிரேக்கப்பே ஆயிடுச்சு. ஆனால் என்ன சோகம் அப்படின்னா, சோகம்னு சொல்ல முடியாது, அதாவது அவருக்கு சாய்ஸே இல்லை. இப்போ உங்களுக்கெல்லாம் சாய்ஸ் இருக்குது, வேணும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் பர்சனல் விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் கரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அப்போல்லாம் சாய்ஸே கிடையாது. இதை சொல்கிறத செய் அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னால் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, பொம்மை தான். பாரதியாரும் அப்படி தான் இருந்தார், தந்தையை எதிர்த்து பேச முடியல, பயம். 5 வயசில் அம்மா போயாச்சு, 11 வயசில் காதலி போயாச்சு, 14 வயசில் என்னாச்சு அவருக்கு, அப்பா கூப்பிட்டு திருமணமே பண்ணி வச்சிட்டார். பாரதியாருக்கு அப்போ 14 வயது, செல்லம்மாவுக்கு 7 வயது. குழந்தை திருமணம் ரொம்ப ஒரு கொடிய விஷயமாக இந்த சமூகத்தில் புரையோடி போயிருந்த ஒரு காலகட்டம். பின்னாளில் இதை நினைவு கூர்ந்து பாரதி எழுதும்போது அவ்வளவு கடுமையாக அந்த வழக்கத்தை திட்டுறார். அங்கேயும் நம்மால் வந்து சும்மா இல்லை, அவருக்கு பிடிக்கல திருமணம், எப்படியும் போக முடியாது, அப்படி ஓடி போக முடியுமா அப்பா விட்டுட்டு, அல்லது ஓடி போகத்தான் விட்டுருவாங்களா, அப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் வேணாமா அப்படின்னு அவரால் சும்மா இருக்க முடியல. அப்போது அந்த மன மேடையில் செல்லம்மாவை பார்த்து ஒரு பாட்டு பாடுறார். என்ன ஒரு கெத்து, என்ன ஒரு குறும்பு பார்த்தீங்களா, அந்த வயசில் 14 வயசில் யார் பாடுவாங்க? இது வந்து பாடப்புத்தகத்துலலாம் வராது, நீங்கள் எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், சொல்கிறேன். பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, அதெல்லாம் கவலையே படலை. கவிதை எழுதணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம தளபதி மாதிரி அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். செல்லம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, இவர் வந்து ரூட் விடுறாரு. என்ன பாட்டுன்னா, சிந்து அப்படிங்கிற ஒரு கிராமிய இசை வடிவம் இருக்கு, அவருக்கு அதுலலாம் ரொம்ப ஈடுபாடு உண்டு. சிந்துக்கு தந்தை அப்படின்னு பாரதிதாசன் இதனால பாரதியார அழைக்கிறார், அது அப்புறம் பார்க்கலாம். இவர் என்ன பாட்டு பாடினாரு செல்லம்மாவை பார்த்து, கூச்சமே இல்லை செல்லம்மாவுக்கு தான் அப்படியே நடுங்குது. 7 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும், இவர் பாடுறார் நம்மள் கட்டி அணைத்தொரு முத்தமே தந்தால் கை தொழுவேன் முனை நித்தமே அரோ சிக்குது பால் தயிர் அன்னமே. அப்போதான் பார்க்குறாரு சாப்பிடவே பிடிக்கலையாம், அரோ சிக்குது பால் தயிர் அன்னமே தானா தனநானன தனநானன தனநா அப்படின்னு பாடிட்டே போறாரு. செல்லம்மாவுக்கு என்ன சொல்ல முடியும், ஒரு டயலாக் வரும்ல, பாஸ் என்கிற பாஸ்கரனா, எவ்வளோ ஃப்ரெண்ட் இருக்கும்போது நீயே எனக்கு வந்து ஃப்ரெண்டாக வாச்ச, நல்லா செய்கிற அப்படின்னு சந்தானம் சொல்வார்ல, அந்த மாதிரி ஊரில் எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க, எத்தனையோ பசங்க இருக்காங்க, இவர் எனக்கு கணவராக வரணுமா, ஐயையோ இவரோட நான் எப்படி வாழறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் வேற ஒரு மூடில் இருக்கார், வேற ஒரு தளத்தில் அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு, கச்சேரி பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து எப்படி வந்து அந்த டிப்ரெஷனை வந்து கடந்து வர்றது, பாட்டு பாடி தான் கடந்து வர முடியும், காலம் முழுக்க அப்படி தான் இருந்தது. அப்பா சொன்னது பிடிக்கலை, அப்பாவை எதிர்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ என்ன பண்ணுறது, பாட்டு பாடி தான் கடந்து வர வேண்டியது. இன்றைக்கு அவருடைய பாட்டு நமக்கு விருந்தாக இருக்குது, ஆனால் அன்றைக்கு அவர் பாட்டே அவருக்கு மருந்தாக இருந்திருக்கிறது. எந்த ஒரு மோசமான நிலையையும் அவர் பாட்டு பாடி கவிதை பாடித்தான் கடந்து வந்திருக்கார். வறுமை, சாப்பாடு இல்லை, வேலை இல்லை, சொந்த வீடு இல்லை, எல்லாத்துக்குமான மருந்து தமிழ் தான், தமிழ் கவிதை தான். சரி, இப்போ ரீகால் பண்ணுவோம். 5 வயசில் அம்மா இறந்துட்டாங்க, 11 வயசில் அப்பா காதலியை விரட்டி விட்டுறாரு, 14 வயசில் கல்யாணம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சோகம் அவர் வாழ்க்கையில் நடக்குது. அடுத்த வருடம்

அவருடைய தந்தை திடீர்னு இறந்து போறார். அதற்கு பிறகு பாரதியார் காசிக்கு கிளம்புறார். முக்கியமான 15 ஆண்டுகள், முதல் 15 ஆண்டுகள் அவருடைய சொந்த வாழ்க்கையில எவ்வளவு வேதனைகள். தமிழ் கவிதையை பொறுத்த வரைக்கும் அந்த 15 வயதுக்குள்ளேயே அவர் செய்தது நிறைய, அது வேற விஷயம். பாரதிங்கிற பட்டமே கிடைச்சிருச்சு. பெரிய பெரிய புலவர்களை எல்லாம் போட்டியில வென்று காட்டியவர் பாரதி. ஆனா இன்னொரு பக்கம் சொந்த வாழ்க்கையில அவ்வளவு சோகம். கடைசி காலம் வரைக்கும் அந்த தாய் பாசத்துக்காக அவர் ஏங்கிக் கொண்டே இருந்தார். ஆனா ஒரு பொழுதும் அவர் தமிழையும் தமிழ் அவரையும் கைவிடவே இல்லை. அதுதான் நாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது. அதை படித்து பார்க்கும் பொழுது எனக்கு பல முறை அழுக வந்திருக்கு. இப்படி அவருடைய வாழ்க்கை போகுது. ஓகே, இப்போ இந்த திருச்சி மண்ணோடும் பாரதியோடும் இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன். அதற்கு பிறகு காசியில் போய் படிக்கிறாரு, அதற்கப்புறம் வந்து எட்டயபுரத்துக்கு திரும்பி வராரு, சென்னைக்கு போறாரு, நடுவில் கொஞ்ச காலம் மதுரையில் போய் தமிழ் ஆசிரியராக இருக்காரு. மதுரையில் அவர் ஆசிரியராக இருந்த பொழுது அவருடைய ஒரு நண்பர் திரு கோபாலகிருஷ்ண ஐயர், அவர் தான் நீங்கள் இப்போ படிக்கிற இந்த திருச்சி தேசிய கல்லூரியின் தமிழ்துறையின் முதல் தலைவர். சரியா? பாரதியின் நண்பர் அவர் தான் சுதேசமித்ரனுடைய ஆசிரியராக இருந்த ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு பாரதியை அறிமுகம் செய்து வைக்கிறார். அவருடைய பரிந்துரையின் பேரில் தான் பாரதி சென்னைக்கு போறாரு. அவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஒரு டேர்னிங் பாயிண்ட், பத்திரிகை உலகத்தில் அடியெடுத்து வைக்கிறார். வாழ்க்கை அப்படியே போயிட்டு தான் இருக்கு. அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது என்ன வியப்பாக இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் எந்த ஒரு பேக்கிங், எந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லாமல் ஒருத்தர் தமிழுக்காகவே, தமிழ்நாட்டுக்காகவே, இந்தியாவுக்காகவே, நம்ம மக்களுக்காகவே, குறிப்பாக பெண்கள் விடுதலைக்காகவே, சமூக நல்லிணக்கத்துக்காகவே, மத ஒற்றுமைக்காகவே வாழ்ந்திருக்காருன்னா அதை வார்த்தைகளால் சொல்ல முடியல. இன்னொரு ஆச்சரியம் நான் அவர்கிட்ட பார்க்கறது, தொடக்கத்தில் மேம் சொன்னாங்க அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னாங்க. நான் அடிக்கடி நினச்சி பார்க்கறது எப்படி அவருக்கு அந்த கன்விக்ஷன் இருந்தது. நான் சொன்னது நிச்சயமாக நடக்கும், நான் சொன்னது நிச்சயம் ஒரு நாள் உண்மையாகும் அப்படின்னு அவருக்கு எப்படி ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அதுதான் நான் எண்ணி எண்ணி வியக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். அவர் புதுச்சேரியில் 10 வருஷம் இருந்தார். அப்போது ஒரு நாள் மாசக்கடைசியாக ஆனாலே செல்லம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடும். ஏன்னா இவர் வந்து அப்படியே பறந்துட்டு இருப்பார், இவருக்கு எதார்த்தம் தெரியாது. செல்லம்மாவுக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும், யாருக்கு எவ்வளோ கடன் பாக்கி, எவ்வளவு பணம் தேவை, அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். பாட்டை எழுதியது பாரதியார், ஆனால் வீட்டை நடத்தியது செல்லம்மா தான். அவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அவங்க ஒரு நாள் இந்த பண பற்றாக்குறை இருக்கும் பொழுது பாரதியார்கிட்ட கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒன்று எழுதி அனுப்பினாதானே பணம் வரும், நீங்கள் சும்மா அப்படி காஃபி சாப்பிட்றீங்க, வெத்தலை பாக்கு போட்டுக்கிறீங்க, என்னதான் வேணும் உங்களுக்கு, எப்போ தான் வந்து பணம் வரும், எப்போ தான் எழுதி அனுப்புவீங்க, எப்படி பாடிட்டு இருக்கீங்க ஜாலியாக, உங்களுக்கு என்ன தெரியும் நான் படுற வேதனையை பற்றி, பால்காரனுக்கு எவ்வளோ பாக்கின்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு எவ்வளோ பணம் பாக்கின்னு உங்களுக்கு தெரியுமா, வீட்டில் அரிசி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, நமக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்களே, நாளைக்கு அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணுமே, அதற்கு சொத்து சேர்த்து வைக்கணுமே, அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தோணுதா, நான் யாருன்னு தெரியுதா, இந்த மாதிரிலாம் ரொம்ப கொந்தளிச்சு பேசினாங்க. அவர் வந்து என்ன நீ சும்மா இந்த மாதிரி நைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நான் கட்டுரை எழுதி அனுப்புகிறேன், கவலைப்படாத பணம் வரும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். என்னமோ பண்ணுங்க இன்னும் செல்லம்மா வந்து கோச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. சரி நம்ம வேலையை பார்ப்போம், இந்த மனுஷங்கிட்ட நம்மளால் பேசி ஜெயிக்க முடியாது, இப்போ அவர் சும்மா இருந்திருக்கலாம்ல. அவர் வீட்டு முற்றத்தில் குருவிலாம் வந்து விளையாடுது. இவருக்கு உடனே ஒரு துள்ளல், பக்கத்தில் ஒரு முரத்தில் அரிசி இருக்கு, அதுவே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பெறப்பட்ட அரிசி, இவருக்கு அதெல்லாம் கவலை இல்லை. குருவியை பார்த்து இவருக்கு குதூகலம் ஆயிடுது, இந்த குருவி மாதிரி நம்மளும் விளையாடணுமே, பாவம் குருவிக்கு பசிக்கும்ல, அவர் வீட்டிலேயே 2 குழந்தைகள் இருக்கு, அதோடைய பசி பற்றிலாம் அவருக்கு பெருசாக எண்ணம் இல்லை, குருவிகளுக்கு பசிக்குமே என்ன பண்ணலாம். திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த முரத்தில் அரிசி இருக்கு. ஓகே ஐடியா அப்படின்னு இந்த அரிசியில் அப்படியே கொஞ்சம் அள்ளி எடுத்து வீசிடுறாரு. குருவிகளும் ரொம்ப சந்தோஷமாக அதை கொத்தி தின்னுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு செல்லம்மா வராங்க. அவங்க வந்து பார்த்தா ஒரு பாதி காணும் இந்த முரத்தில், அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துடுது, குறைஞ்சி தள்ளுறாங்க. அப்போ இவர் கோவம் வரல, செல்லம்மாவை கூப்பிட்றாருங்கவா, அந்த குருவிகளை பாரு அப்படிங்கிறார். எந்த குருவியாவது தலைவலின்னு சொல்லி நீ பார்த்துருக்கியா, எந்த குருவிக்காவது சோகம் வந்து நீ பார்த்துருக்கியா. நாம் வந்து ஆறறிவு மனிதர்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம், ஆனால் நமக்கு தான் எல்லா நோயும் வருது, நமக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது, நமக்கு தான் கோபம் வருது, நான் உன் மேலே எரிஞ்சு விடுற, நீ என் மேலே எரிஞ்சு விடுற, அந்த மாதிரி ஏதாவது ஒரு குருவி தம்பதி பண்ணி நீ பார்த்துருக்கியா. இப்போ நீ சொல்லு, நாம பெருசா குருவி பெருசா அப்படின்னு கேட்குறாரு. செல்லம்மாவோடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, இந்த

சமயத்தில் இந்த கேள்வி தேவையா, அந்த கேள்வியை கேட்குற நிலையிலேயே நாம் இருக்கோம் அப்படின்னு அவங்க திட்டிட்டு போயிடுறாங்க. நீ கட்டுரை எழுது, பாட்டு எழுது, பாட்டு பாடு, எனக்கு பணம் வரணும், மாச கடைசி, என்னால் அவமானத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். செல்லம்மா சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு அவர் புரியுது. வீராப்பா சண்டை போட்டுருவார், ஆனால் அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது, பணம் தேவையாச்சு அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இந்த குருவி பற்றியே ஒரு பாட்டு எழுதினா என்ன அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாரு. விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே, எட்டு திசையும் பறந்து திரிகுவை அப்படின்னு எழுதிடுறாரு. அப்புறம் ரெண்டு குழந்தைகளை கூப்பிட்டு அந்த பாட்டை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களையும் ஆட வச்சு, செல்லம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் ஆட வச்சு மனசை மாற்றி சிரிக்க வச்சிடுறாரு. சிரிக்க வச்சுட்டு சொல்கிறார் ஒரு வார்த்தை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், செல்லம்மா கவலைப்படாத, உன் வேதனை எனக்கு புரியறது, நான் இந்த பாட்டையே பத்திரிக்கைக்கு அனுப்ப போகிறேன், கட்டுரை தான் அனுப்பணும்னு ஒன்றும் கிடையாது, பாட்டும் அனுப்பலாம், பணம் வரும், ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஆங்கிலத்தில் நான் நூல் எழுதினா அவர் ஆங்கிலத்திலேயும் நூல் எழுதியிருக்கார், த ஃபாக்ஸ் வித் த கோல்டன் டெய்ல், அவர் எழுதிய ஒரு நகைச்சுவை குறுநாவல். அவர் சொல்கிறார், ஆங்கிலத்தில் நான் ஒரு நூல் எழுதினா அதை வந்து பதிப்பிக்கிறதுக்கு ஓடி வராங்க, 100 காப்பி வேணுமா சார், 200 காப்பி போடட்டுமா சார்னு கேட்குறாங்க. தமிழில் நூல் எழுதணும்னு சொன்னால் ஓடி போகிறாங்க. என்ன பண்ணுறது, என் தமிழோடைய நிலைமை அப்படி இருக்குது, ஆனால் அதற்காக நான் ஆங்கிலத்திலே எழுத முடியுமா, என்னால் முடியாது. ஒன்று சொல்கிற, நல்லா கேட்டுக்கோ, இன்றைக்கு இந்த பாட்டு எனக்கும் உனக்கும் மட்டும் தெரிஞ்ச பாட்டாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு இந்த பாட்டை தமிழ்நாடே பாடும், நீ பாரு செல்லம்மா ஒரு நாள் இது நடக்குமா இல்லையான்னு பாரு என்று சொல்கிறார். அது நடக்கிறது. இன்றைக்கு அவருடைய பாட்டு பாடப்பெறாத இடம் உண்டா, இன்றைக்கு அவருடைய கவிதைகளை மேற்கோள் காட்டாத மேடைகள் உண்டா, இவ்வளவு ஏன், அவருடைய பாடல்கள் இடம்பெறாத திரைப்படங்கள் உண்டா, அவருடைய கவிதை வரிகள் தான் இன்றைக்கு திரைப்படத்தில் டைட்டிலாக வருது, பஞ்ச் டைலாக வருது, இன்றைக்கும் அவருடைய பாட்டு வரிகள் சீரியல் டைட்டில்களாக இருக்கே. இன்றைக்கு நம்ம முதல்வர் ஒரு காலத்தில் மாஸ்டர்னு ஒரு படம் நடித்தார், பார்த்துருக்கீங்களா எல்லாரும், அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்களே எனக்கு தெரியும். அந்த மாஸ்டர் படத்தில் ரெண்டு வார்த்தை சொல்வார் தளபதி, ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஒன்று சொல்வார், ஒரு ஃபைட் சீன் வரும் பஸ்ஸில், ரெண்டு வார்த்தை தான், பசங்களை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா, நையப்புடை சொல்வாரா, ஞாபகம் வருதா, நையப்புடை யார் எழுதினது, பாரதியார் எழுதினது, பாரதியாருடைய ஆத்திசூடியில் வரக்கூடிய வாசகம் நையப்புடை. இந்த மாதிரி நிறையா சொல்லலாம், தலைவருக்கும் பஞ்ச் டைலாகு, தளபதிக்கும் பஞ்ச் டைலாகு. நம்ம தமிழ்துறை தலைவரையா அவர்கள் வந்து தொடக்கத்தில் ஒரு வரி சொன்னார் இல்லையா, தேடி சோறு நிதம் தின்றேன்னு, இன்றைக்கு அந்த கவிதை பிரிண்ட் பண்ணாத டிஷர்ட்டே கிடையாது. நையப்புடைனா என்ன அர்த்தம், இதை பற்றி நான் என்னுடைய இன்ஸ்டா பேஜில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு 1 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு. நையப்புடைனா என்ன அர்த்தம், அஃப்கோர்ஸ் ஒரு அர்த்தம் அந்த காட்சியை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும், ஒரு கெட்டவன் வந்தால் அவனை ஜஸ்ட் அப்படியே தட்டிட்டு விட்டுறக்கூடாது, வேரோட சாட்சிடணும், திரும்ப அவன் எழுந்து வரவே கூடாது, அதான் நைய புடைக்கிறது, அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, மேடம் சொன்னாங்க இல்லையா, கரிச்சான் குஞ்சு அவர்கள் வந்து திருலோக சீதாராமை பார்த்து கேட்கும் பொழுது, பாரதியாரை நான் முழுமையாக படிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும், திரும்பவும் முதல்லேருந்து படி, நம்ம சூரிய சொல்கிற மாதிரி அழிச்சிருங்க, திரும்ப முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்கிற மாதிரி திரும்பவும் படி, வேறொரு அர்த்தம் கிடைக்கும். இந்த நையப்புடைக்கு இன்னொரு மேலான அர்த்தமும் இருக்குது. வெளியில் மட்டும்தான் எதிரிகள் இருக்காங்களா, வெளியாட்களோட மட்டும்தான் நம்ம எப்போதும் சண்டை போடுறோமா, இல்லை வெளியில் நாம் சண்டை போடுறதை விட உள்ளே சண்டை போடுறது அதிகம். நம்ம மனசுக்குள்ளே நிறைய அந்த மாதிரி கெட்டவங்க இருக்காங்க, அதாவது கெட்ட எண்ணங்கள் அல்லது எதிர்மறையான எண்ணங்கள், அதோட தான் ஒவ்வொரு நாளும் நம்ம போராடுறோம். அந்த எண்ணங்களை எப்படி ஜெயிக்கிறது, இருட்டை எப்படி ஜெயிக்கிறது, இருட்டை எப்படி போகும், இருட்டை வாள் கொண்டு வெட்டினா போகுமா, போகாது, ஒளி வந்தால் இருள் தன்னால் விலகும், கரெக்டா. அதே மாதிரி நல்ல எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக எதிர்மறை எண்ணங்கள் தன்னால் காணாமல் போகும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் சின்ன சிறிதளவு வந்தாலும் என்ன பண்ணணும், நைய அதை புடைக்கணும். அது எப்படி புடைக்க முடியும், நீங்கள் எப்பொழுது அதிகமாக அதிகமாக நல்ல நேர்மறை எண்ணங்களை எண்ணும் போது தான் அது இல்லாமல் போகும், அதுதான் ஒரே வழி, அதுதான் நைய புடை. என்ன ஒரு ஆச்சரியம் அவர்கிட்ட, பாரதியார் கிட்டனா, அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய வறுமை. அவர் வந்து ஐயா சொன்னாங்க இல்லையா, லக்ஷ்மி பெற்றெடுத்த சரஸ்வதின்னு, சரஸ்வதியோடைய பிள்ளை தான் அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சரஸ்வதி என்ன ஒரு சரித்திட்டம் பண்ணிட்டான்னா, நான் உன் கூடவே இருப்பேன், நீ என் கூடவே இருக்கணும், சரியா, நிறைய எழுது, கதை எழுது, கவிதை எழுது, கட்டுரை எழுது, உனக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை நான் தரேன். ஏன், இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தமிழ் பாரதியாருடைய, அதாவது கலைமகளுடைய பூரண அருள் இல்லாமல் கிடைக்கவே கிடைக்காது.

புரட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு நாம அதிகம் பயன்படுத்துறோம். அந்த புரட்சி என்கின்ற சொல்லை உருவாக்கியவரே பாரதி தான். புரட்சி என்கின்ற சொல் அவருடையது, பொது உடைமை என்கின்ற சொல் பாரதியுடையது. தமிழும் பாரதியும்னு இன்னொரு தலைப்பே பேசலாம். அப்படி அவர் தமிழுக்கு செய்தது அதிகம். கலைமகள் சொல்லிட்டு அவர் ஒப்பந்தம் அதுதான், இந்த மாதிரி நீ தமிழுக்கு நிறைய செய்வ, நவீன தமிழ் சிற்பியா நீ வரலாற்றில் நிலைத்து நிற்பாய். ஆனா ஒரு நிபந்தனை என்ன, கடைசி வரைக்கும் நான் உன்னை லக்ஷ்மி கிட்ட அனுப்பவே மாட்டேன், லக்ஷ்மியும் உன்கிட்ட வராம நான் பார்த்துப்பேன். கடைசி வரைக்கும் அந்த வேதனை அவருக்கு இருந்தது. கலைமகள் மேல நிறைய பாடியிருக்கார், லக்ஷ்மி மேலையும் பாடியிருக்கார். மாதவன் சக்தியினை செய்ய மலர் வளர் மணியினை வாழ்த்திடுவோம் கதறார் லக்ஷ்மி கிட்ட. போதும் இவ்வறுமையெல்லாம், பாருங்க அந்த மனுஷனுடைய கதறலை பாருங்க, போதும் இவ்வறுமையெல்லாம் உயர் வேதமும் வெறுப்புற சோர்மதியும். பணம் இல்லாததுனால அவரும் சரி செல்லம்மாவும் சரி படாத அவமானங்கள் கிடையாது, அதை அவர் கடந்து வந்துட்டார், அது வேற விஷயம். அதெல்லாம் அவர் தாங்கிக்க வேண்டிய ஒரு நிலையில அன்றைக்கு சமுதாயம் இருந்திருக்கு. வேதனை போதும் இவ்வறுமையெல்லாம் உயர் வேதமும் வெறுப்புற சோர்மதியும். இந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள்ல கூட நமக்கு மனசு போகாது, வேதத்தையே படிக்க முடியல, அவருக்கு கடுப்பாகுதான், காண்டாகுது. உயர் வேதமும் வெறுப்புற சோர்மதியும் வேதனை படுமனமும் அப்படின்னு கலர்றாரு. வாதனை பொறுக்கவில்லை அன்னை மாமகள் அடியினை வாழ்த்திடுவோம்னு கெஞ்சுறாரு. கெஞ்சி பார்த்தார், பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாதான் இருந்தது, மகாலட்சுமிக்கே ஒரு மாதிரி கண் கலங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களால பணத்தை அப்படி கொடுக்க முடியல, கொடுத்துட்டா என்ன ஆகும், நினைச்சா போயிருக்கலாம் மகாலட்சுமி பாரதியார் கிட்ட, ஆனா போகல. அப்படி போகாததுனாலதான் இன்றைக்கு அவருடைய தமிழ் பாடல்கள் நமக்கெல்லாம் ஒரு சொத்தாக மாறியிருக்கு. நமக்காக அவர் செய்த ஒரு தியாகம் அது, அதற்காக அவர் நிறைய வேதனைப்பட்டிருக்கார். என்ன ஆச்சரியம்னா, அவர் மட்டும் வேதனைப்பட்டா பரவாயில்ல, செல்லம்மாவையும் சேர்த்து வேதனைப்பட வச்சுட்டார். அவருக்காக செல்லம்மாவும் நிறைய கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் வந்து ஒரு கவிஞர், ஒரு தீர்க்கதரிசி என்னெல்லாமோ சொல்லிக்கலாம், இவர் வேற ஒரு நிலையில இருப்பார். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படுறதில்லை, யார் என்ன திட்டினாலும் கவலைப்படுறதில்லை. இப்போ உங்கள் மொழியில் சொல்லணும்னா ஹேட்டர்ஸை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. 1000 பேர் விமர்சனம் வச்சாலும் சரி, அவருடைய கெத்து ஒரு இம்மி அளவு கூட குறையலை. இப்போ கூட நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் அவர் இன்னும் பெருசாகிட்டே போகிறார். அப்பப்போ ஆனால் அவருக்கு கிறுக்கு பிடிக்கும். அவரோட வாழ்வது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது, மிகப்பெரிய சாதனை. செல்லம்மா நினச்சிருந்தா அவரை தொல்லை பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஒரு வேலைக்கு போங்க, ஒரு செக்யூர்டான ஜாப் வேணும், மாதம் மாதம் வருமானம் வேணும், சொத்து சேர்க்கணும்னு சொல்லியிருக்கலாம், சொல்லலை. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஊடல்கள், சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தது. ஆனால் எந்த ஒரு சமயத்திலுமே அவங்க ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்ததே கிடையாது. அந்த கொடிய வறுமையிலும் ஒரு நாள் நம்ம ஆள் செல்லம்மாவை கூப்பிட்றாரு, செல்லம்மா வா வெளியில் போயிட்டு வரலாம், சும்மா அந்த தோட்டத்தில் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் வரியான்னு கேட்குறாரு. உங்களுடைய மொழியில் சொல்லணும்னா ஒரு ஈவினிங் டேட் போகலாமா வரியா. செல்லம்மாவுக்கு அப்படியே கொலையெல்லாம் நடுங்குது, ஏன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், வாக்கிங் தானே போகலான்னு கூப்பிட்றாரு, சும்மா ஒரு டேட்டுக்கு தானே கூப்பிட்றாரு, அதுக்கு எதுக்கு இவங்களுக்கு பயம் வரணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெண்கள் வெளியிலேயே வரமாட்டாங்க, வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா கணவர் முன்னாடி போவார், அவங்களுக்கு 10 அடிக்கு பின்னாடி தான் மனைவி போகணும், தலையை அப்படி குனிஞ்சுக்கிட்டே போகணும். பெண்களை படிக்கவும் வைக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் பெரும்பாலும். இவர் வந்து திடீர் திடீர்னு ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவார். இவர் மட்டும் தனியாக பண்ணால் பரவாயில்ல, ஆனால் மனைவியையும் கூப்பிட்றாரு. செல்லம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, இவருக்கு நோவும் சொல்ல முடியாது, ஐயோ யார் என்ன பேசுவாங்கன்னே தெரியாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அவருக்கு வர வேண்டிய திட்டம்லாம் இவங்களுக்கு வந்துடும், என்ன செல்லம்மா நீ புருஷன் என்ன சொன்னாலும் தலையாற்ற அப்படின்னு கிண்டலாக பேசுவாங்க உறவினர்களே. நான் உன் நிலைமையில இருந்தா பிச்சை எடுத்திருப்பேன் செல்லம்மான்னு காதுபட அவமானமாக பேசுவாங்க. அதெல்லாம் அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க, இவருக்கு தெரியாது. இவர் அப்படியே தூசி விழுந்த மாதிரி தொடச்சிட்டு போயிடுவார், அவங்களால அது முடியல. ஆனால் அதே சமயத்தில் பாரதியார் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னாருன்னா செஞ்சிருவாங்க. அதுதான் செல்லம்மா, சண்டை போடலாம், ஊடல் செய்யலாம், கோச்சிக்கலாம், ஆனாலும் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எனக்கு, அவர் தான் எனக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சரி உங்கள் கூட வரணும் அவ்வளோதானே, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அவங்க ஒரு மாதிரி பயந்து பயந்து வராங்க, இவர் ஒரு மாதிரி அப்படியே கெத்தா அப்படியே ஜாலியாக. டேட்டிங் போகும்போது ஒரு ஆண் மகனோட மனசு எப்படி இருக்கும், அந்த மாதிரி மனநிலையே வெளியில் வராரு, வா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறார் அக்ரஹாரத்தில். ஏதோ சாதாரணமாக நடக்கலை, அப்போ தானே ஹீரோயிசத்தை காட்ட முடியும், அப்போ தானே கெத்து காட்ட முடியும் மனைவிக்கிட்ட, வா செல்லம்மா போகலாம் அப்படின்னு கையை கோத்துக்கிறார். அவங்களுக்கு இன்னும் நடுங்குது, ஐயோ அந்த மனுஷன் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியலையே, இவர் கூட எத்தனை தூரம் நடக்கணுமோ.

0: என்னென்ன பேச்சை கேட்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே நடுங்கிட்டு வராங்க. இவர் ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே கையை கோத்துக்கிட்டு போயிட்டே இருக்கார். ஸோ அவங்க போகிறத நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறாங்க, விஷயம் பரவிடுது அப்படியே. அன்னைக்கு மட்டும் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ த்ரெட்ஸோ என்ன வேணால் வச்சுக்கோங்க, ஸ்னாப் சாட்டோ டிக்டாக்கோ எல்லாத்துலேயும் பாரதியும் செல்லம்மாவும் தான் ட்ரெண்டிங்கில் இருந்திருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இவர் பாட்டு கையை கோத்துட்டு போகிறார், வெளியில் வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க, பாத்தியா வா வா வா பார்க்கலாம் வா. அவங்களுக்கு வந்து இது வேடிக்கை. ஆனால் பாரதியாருக்கு தெரியும், நான் வந்து ஒரு சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு தெரியும். செல்லம்மாவுக்கு இன்னும் பயம் வருது, அவங்க இது மாதிரி கூச்சப்பட்டு நிமிர்ந்து கூட பார்க்க முடியல அவங்களால. 1000 பேர் 1000 விதமாக திட்டுறாங்க, கல்லெறிகிற மாதிரி சொல்லறிகிறாங்க. ஆனாலும் நம்மால் தைரியமாக போயிட்டே இருக்கார், நெஞ்சு நிமித்துக்கிட்டு போகிறார். அவர்கிட்ட பயமே இல்லை, அவருக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியும். அந்த சமயத்தில் நம்ம ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் இந்த மாதிரி யாராவது திட்டம் பயந்துடுவோம், ஓடிடுவோம். அவர் ஓடலை, இன்னும் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்கார். அந்த ஒரு நெருக்கடியிலையும் நீங்கள் சொல்வீங்கல்ல வைபு, அந்த ஒரு வைபை ஏற்படுத்துகிறாரா, ஆனால் அந்த வைபை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் அந்த சமூகத்துக்கு இல்லை. அவர் பார்க்குறார், பேசுங்கடா பேசுங்க. அப்போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போகிறார் செல்லம்மாவை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு. அவர் செல்லம்மாவை கூட்டிகிட்டு போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா இதனால் வாக்கிங் தானே போகிறாங்க, கணவனும் மனைவியும் நடந்து போகிறாங்க, இதில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தோணலாம். அப்போ அவர் கையை பிடிச்சிக்கிட்டே ஒரு பாடல் பாடுறார். என்ன பாடல் தெரியுமா? நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும். நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும். திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். அன்றைக்கு பாரதியாரோட சேர்ந்து இந்த பரீட்சையில் செல்லம்மாவும் கலந்துக்கிறாங்க. அன்றைக்கு அவங்க தலை குனிஞ்சு நடந்ததுனால தான் இன்றைக்கு பல பெண்கள் பல துறைகளில் தலை நிமிர்ந்து சாதனையாளர்களா வெற்றியாளர்களாக இருக்காங்க.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் எள்ளு பேரனும் கவிஞரும் பாடலாசிரியருமான ரா நிரஞ்சன் பாரதி அவர்கள் பாரதி கதையும் கானமும் என்ற பொருளில் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இம்மாதம் 6ஆம் தேதியன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியில் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரிக்ஸ் நாடுகளின் 12வது சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம் மற்றும் நிலையான வளர்ச்சி தொடர்பான சுற்றுச்சூழல் பணிக்குழு மற்றும் தொடர்பு குழுவின் பிரிக்ஸ் உயரதிகாரிகள் கூட்டம் நாளை நடைபெறும். இதில் புதுமை, ஒத்துழைப்பு, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. கோவையில் கல்லூரி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாணவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த அவர் முதற்கட்டமாக 6 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார். இவ்வழக்கு தொடர்பாக இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று முதல் வரும்

0: இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் விவசாய பயிர் மகசூல், தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த களை செடிகள் பூக்கும் முன்பே வேரோடு களைய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இச்செடிகளை அகற்றும் போது மக்கள் கையுறை, முகக்கவசம், காலணியை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும் பாதுகாப்பான முறையில் இதனை நீக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயில் திருச்சி ரயில்வே கோட்டம் சிறந்து விளங்குவதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 4 மாதங்களில் பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாள்வதில் சுமார் 432 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் என்பதால் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக சங்கரன் கோவில், தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்கின்றன. இங்கு விளைவிக்கக்கூடிய பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதால் எப்போதுமே பூக்கள் வரத்து என்பது அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் ஓணம் பண்டிகை விரைவில் துவங்கப்படும் நிலையில் இன்று மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு 700 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும், கனகாபரம் பூ 500 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுவது. இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: காலேவில் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்திருந்த நிலையில் இரண்டாம் நாள் ஆட்டம் மழை காரணமாக இன்று தடைபட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களின் கேட்க இருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: அன்பு நேயர்களே, நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிற நேரம் வந்தாச்சு. இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் தொலைபேசி அலைபேசி எடுத்து 043-1-240-102-1 என்ற எண்ணில் அறிமுக நேர்களும், மற்ற நேர்கள் ஒரு 3 நாள் ஆச்சுப்பா இன்னைக்கு நான் பேசியாவேன் அப்படின்னு நினைக்கிற நேர்கள் 043-1-240-102-1 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி நினைக்கிறேன் நான் உங்கள் அன்புடன் மரியா. முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது மீரா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: பதினோரு மணி 13 நிமிஷம் ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நம்ம கூட பேச வந்திருக்கிற முதல் நேயர் யார் எங்கன்னு கேட்டிருக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
2: சொல்வது யார்?
3: பெரம்பலூர்ல இருந்து தர்னேஷ் பேசுறேன்.
2: தர்னேஷ், நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிதானா? கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க
3: நிறைய
2: நல்ல விஷயங்கள், அடுத்த மேற்படிப்புக்கு வேலைக்கு இதெல்லாம் வந்து நிறைய தகவல்கள் கொடுப்பாங்க. அப்பப்போ நேரம் கிடைக்கிறப்போ படிப்பு தவிர மத்த நேரத்துல கேளுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
3: ஏன்
2: அதனால கேட்கலாம் வந்திருக்கீங்க. உங்க பிடிச்ச பாட்டை நன்றிமா.
3: நன்றி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: வெவ்வேறு விதமான அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லி முனைப்போடு நிறைய பேர் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க இல்லையா. இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக ஆட்சேர்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேரியஸ் பொசிஷன், உதவியாளர், யூடிசி, ஜேபிஏ, சுருக்கெழுத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற நான்கு வகையான வந்து பணிக்கான தகுதி தேர்வு வந்து நடத்துகிறாங்க. என்னென்ன மாதிரியான தேர்வுகள் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எழுத்து தேர்வு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திறனறி தேர்வு, அதில் வந்து தட்டச்சு சுருக்கெழுத்து இருப்பின் அதுக்கேற்ற மாதிரி திறனறிவு தேர்வு இருக்கும், அப்புறம் ஆவண சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை இப்படின்னு ரொம்ப எளிமையான முறையில் தான் வந்து எல்லா செயல்முறைகளும் இருக்குது. இந்த தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம பணிக்கு அமர்த்தப்படுவோம். இன்னும் சொல்ல போனால் வயது வரம்பு வந்து இதுக்கு கேட்டிங்க அப்படின்னா 28 வந்து பூர்த்தியாக இருக்கணும், அதிகபட்சமே 28. அப்போ பட்டப்படிப்பு முடித்தவங்கலேருந்தே எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 242 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் இஸ்ரோவோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருங்க. அடுத்து இணையவழி விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க இன்னைக்கு தான் கடைசி நாள், அதனால நேரம் கம்மியாக இருக்கிறனால சீக்கிரமாக போய் இந்த இஸ்ரோவில் வேலைக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் போய் அதை வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களோட நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து பேச போகிறவங்க யார், எங்கே இருந்துன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க மேடம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் நாவலூர்ல இருந்து தாமரை பேசுறேன் மேடம்.
1: தாமரை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: என்ன மேடம்?
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பூ எடுத்துட்டு இருக்கங்க மேடம்.
1: ஒரு பூவே பூ வெடிக்கிறதே, அடடா ஆச்சரியக்குறி, அப்படிதானா?
2: ஆமா மேடம்.
1: ஆமாட்டீங்க, என்னங்க ரொம்ப சோர்வா பேசுறீங்க, வேலை ரொம்ப ஜாஸ்தியா?

0: இல்ல ஆமா மேடம், காலையில வெளியே வந்தாதான் இந்த டீ குடிச்சுட்டு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம்.
1: தேநீர் விடுப்பு அப்படியேதான் சொல்லுவாங்களே, டீ பிரேக். அதுல வந்து நீங்க வந்து அப்படியே லைட் அங்க வந்து பாட்டை கேட்டு போயிடலாம் வந்திருக்கீங்க அப்படிதானே?
0: நன்றிமா
1: இணைப்பில் வந்ததுக்கு.

0: திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்கும் நேயர்களே,
1: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
0: நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
1: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
0: மின்னஞ்சலுக்கு airtrichy@gmail.com.
1: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்
0: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
1: பண்பலை 102.1
0: நேர்களுக்காக நேர்களால்.
2: நேர்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:10 சூரியகாந்தி நாடகம் கேட்கலாம். நம்பிக்கை எழுதியவர் முகமது மஸ்தான் அவர்கள். அடுத்ததா குறையும் நிறையும் நாடகம் எழுதியவர் பட்டுக்கோட்டை குமரவேல் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரிழது வரை கேட்டது திருச்சி சேலம் மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர். இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி. சாரதா சாடி,
8: சாரதா ஸ்கில்லி ஆடி, கிளாசிக் தள்ளுபடி.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
0: வானொலியில எதிரொலிக்கிறது வருது, வானொலியோட ஒலி அளவு
10: குறைங்க.
0: சூப்பர், இப்ப வந்து எதிரொலிக்கல. யாருங்க?
10: தாயனூர்ல
0: இருந்து ராஜலட்சுமி பேசுறேங்க
10: மேடம்.
0: தாயனூர் ராஜலட்சுமி என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நினைக்கிறேன் தெரியுது, வானொலியோட ஒலி அளவை கூட்டி வச்சு அப்படியே ஒரு உற்சாகமா நீங்க பேசும் போதே எனக்கு தெரியுது. ஆனா நிகழ்ச்சி எல்லாம் கேப்பீங்க. புரியுது புரியுது, எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்க சந்தோஷம் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க எல்லா நிகழ்ச்சிகளும் கேப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம். இனிமே அடிக்கடி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து லைன் ட்ரை பண்ணுங்க,
10: கிடைச்சிரும்.
0: நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் வந்தீங்க?
10: எனக்கு கரகாட்டதாரில இருந்து பாட்டு போடுங்க மேடம்.
0: போட்டுலாமா?
10: போட்டுலாங்க மேடம்.
0: சரி, உங்களுக்கு சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க நினைக்கிறேன், அப்படித்தானே? நிறைய அக்காங்க குரல் கேக்கு.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம்

0: நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை அறிவியல் நிலையம் சிறுகமணி வந்து நமக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. விற்பனைக்கு, அதாவது வீட்டு தோட்ட காய்கறி விதைகள் வந்து விற்பனைக்கு கொடுக்குறாங்க. நம்ம அந்த விதையை வாங்கி விளைய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடி மாதத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவாக முளைக்கீரை, கத்தரி, சுரைக்காய் மற்றும் பீர்க்கன் என நான்கு விதைகள் அடங்கிய வீட்டு தோட்ட காய்கறி விதை பாக்கெட் வந்து விற்பனைக்கு தயாராக வச்சுருக்காங்கங்க. ஒரு பாக்கெட் வந்து 30 ரூபா தான். தேவைப்படுற அனைவருமே அலுவலக வேலை நாட்கள் வந்து காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வந்து சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தை நேரில் அணுகி நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி திட்ட ஒருங்கிணைப்பாளர் வேளாண்மை அறிவியல் நிலையம் சிறுகமணிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 03-1-296-28-54 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. இல்லைனா அலைபேசி எண் ஒன்று இருக்கு, 8883812-6730 அப்படிங்கிற ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுலயும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட நாங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைச்சிருக்கோம் இல்லையா. இப்ப நம்ம கூட வந்து நிகழ்ச்சியில யார் பேச போறா, என்ன பாட்டு கேட்க போறோம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், யார் எங்க பேசுறீங்க?
1: நாங்க தாயனூர்ல இருந்து தாம்பரம் பேசுறேங்க மேடம்.
0: என்ன திரும்பவும் தாமரையா?
1: இல்ல அது வேற ஊரு, சாயந்தர் நிறைய பேர் வச்சுக்குவாங்க மேடம்.
0: பதறாதீங்க பதறாதீங்க, நான் அப்படி கேக்கல. மீண்டும் கோகிலா அப்படின்னு படம் பேர் இருக்க மாதிரி மீண்டும் தாமரை அப்படின்னு வந்திருக்கீங்க. ஆனா என்ன, தாயனூர்ல இருந்து இப்ப ரெண்டாவது ஒருத்தர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு செய்தி கொடுத்துருவாங்களோ, ஏ தாமரை எனக்கு வந்து இணைப்பு கிடைச்சிருச்சு நீயும் போடு அப்படின்னு அங்கன்னு சொல்லிட்டாங்களா?
1: நான் போட்டேன், ரெண்டு ஒரு வாரத்துக்கு மேல எடுத்துக்க மேடம். இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு பண்ணினேன். நானே எங்க ஒரு மணி நேரமா பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எடுப்பட்டா எடுக்கிறீங்க.
0: சரி சரி அம்மா, நான் கடந்த 40 நிமிஷமாவே போன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இணைப்பு கிடைக்கல சரிங்களா? சரி, இப்ப வந்து இணைப்பு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம். என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேளுங்க கேப்போம்.
1: சின்ன கவுண்டர்ல போடுங்க மேடம்,
0: சின்ன கவுண்டர்ல போட்டு விடுங்க. என்ன பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு.
1: சரி மேடம்.
0: சரி, ஒரு நல்ல பாட்டு கேப்போமா? இணைப்புல இருந்ததுக்கு நன்றிமா.
1: நன்றிங்க மேடம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சில நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நம்ம கூட இணைகிறாங்க யார் எங்கன்னு கேட்டுலாம். அம்பருக்கு வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருச்சி மாவட்டம் நவுலூர்ல இருந்து சரஸ்வதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கோம். இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க நவலூரும் தாயனூரும் மாறி மாறி வரீங்களே, என்ன விஷயம்?
1: போயிருக்கேன்.
0: என்ன
1: பாட்டுமா?
0: தேவர் தெரியுமா? பாடுவீங்களா? பாடுறீங்க? பாடலாம் சொல்லல. வீட்டுலயே இந்த பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கிற அந்த மாதிரி எல்லாம் இருப்போம், அந்த மாதிரி கேக்குறேன். பாட்டு போடுறேன், கேட்டுட்டே சமைங்க. இணைப்புல இருக்கு. நன்றிமா.
1: நன்றி மேடம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: புரட்டை, சைனஸ், காதில் செயல்படிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நேரடி தொலைபேசி
6: நிகழ்ச்சியிலையும் பேசுறோம், சரிதானா? என்ன பாடல்?
5: கட்டுமரன் படத்துல இருந்து வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா.
6: அருமையா பாடுறீங்களே, நல்லா இருக்குதே. இந்த பாட்டு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு?
5: இது பிடிக்குமா?
6: பிடிக்கும், அதுவே பிடிக்கும். சரிங்க, இணைப்பு வந்ததுக்கு நன்றி. இந்த பாட்டை கேட்டுருவோம்.
5: ரொம்ப நன்றிமா.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டும் நிறைவா நன்றி சொல்ற நேரம் தான். இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில பங்கு பெற முயற்சித்த நேர்களுக்கும், பேசி அழகா வந்து பாட்டை கேட்டு ரசிச்ச நேர்களுக்கும், கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்வோம். இறுதியா வந்து ஒரு பாடலோட நம்ம

0: கேட்டுட்ருக்கிறீங்க, இது நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர், தஞ்சையில் நடைபெறும் கல்வி இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம் நிலையான வளர்ச்சி தொடர்பான சுற்றுச்சூழல் பணிக்குழு தொடர்பு குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இதனிடையே மீள்திறன் மிக்க எதிர்காலத்திற்கான புத்தாக்கம், ஒத்துழைப்பு, மாற்றம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் தொடர்பான கூட்டம் புனேயில் நாளை தொடங்குகிறது. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முடிவடைந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான EKYC சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு வரும் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் நாளை நடைபெறுகிறது. தூத்துக்குடி வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு செயல்பட்டு வந்த இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் வாகனங்கள் தீக்கிரையாயின. விபத்து குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தொடர் விடுமுறை காரணமாக இன்று பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா சார்பில் PV சிந்து, லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி, காயத்ரி கோபிசந்த் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இயற்கைய நேசிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருந்தாலும், அதை தாண்டி ஒரு அர்ப்பணிப்பு, அதை உலகத்துக்கு எடுத்து சொல்றது அப்படிங்கிற ஒண்ணு எல்லாருக்குள்ளயும் வரணும் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டின ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அவங்கள பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாங்க மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடையர் வணக்கம். நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள போவது சிம்பன்சி குரங்குகளுக்கும் காடுகளுக்கும் குரல் கொடுத்த உலக பசுமை போராளி ஜேன் குடால் அவர்களை பற்றி. இயற்கையை நேசிக்கும் இலகிய மனம், பொறுமை மற்றும் லட்சிய வேட்கை, இந்த மூன்று குணங்களும் ஒருங்கே அமைய பெற்ற சிறந்த பெண்மணிதான் டாக்டர் ஜேன் குடால் ஆவார். உலக புகழ்பெற்ற முதன்மை உயிரியல் அறிஞராகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளியாகவும் விளங்கிய அவர், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான உறவை புதிய கோணத்தில் உலகத்திற்கு எடுத்து காட்டினார். 1934 லண்டன் மாநகரில் பிறந்த ஜேன் குடால் சிறுவயதிலிருந்தே விலங்குகளின் உலகில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவருடைய தாய் வானே குடால் மகளின் ஆர்வத்தை ஊக்குவித்தார். 5 கோழி முட்டையிடும் முறையை அறிய கோழி கூடத்தில் பல மணி நேரம் மறைந்து இருந்த சம்பவம் அவரது ஆராய்ச்சி மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் டார்சான் போன்ற கதைகளை வாசித்து ஆப்பிரிக்காவில் விலங்குகளோடு வாழ வேண்டும் என்ற கனவை வளர்த்தார். பலர் அதை சாத்தியமற்ற கனவாக நினைத்த போதும் அவர் அதனை விடாமல் பிடித்துக் கொண்டார். 1957 ஜேன் குடால் கென்யாவிற்கு பயணம் செய்தார். அங்கு அவர் பிரபல மனிதவியல் அறிஞர் லூயிஸ் லீக்கி அவர்களை சந்தித்தார். அவரது திறமையை உணர்ந்த லீக்கி அவரை சிம்பன்சி குரங்குகளை ஆய்வு செய்ய ஊக்குவித்தார். 1960 டான்சானியாவில் உள்ள கோம்பே நதி தேசிய பூங்கா பகுதியில் ஜேன் தனது ஆய்வை தொடங்கினார். அவரது பொறுமை உலகை ஆச்சரியப்படுத்தியது. டேவிட் கிராஃபியர்ட் என்ற குரங்கு ஒரு குச்சியை பயன்படுத்தி தீனிகளை எடுத்துக் கொள்வதை அவர் கண்டுபிடித்தார். இது மனிதர்கள் மட்டுமே கருவிகளை உருவாக்குவார்கள் என்ற பழைய நம்பிக்கையை முறியடித்தது. மேலும் குரங்குகள் அன்பு, துக்கம், கோபம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன என்பதை அவர் நிரூபித்தார். இதனால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான உறவு குறித்த புதிய புரிதல் உருவானது. 1977 ஜேன் குடால் நிறுவனம் என்ற அமைப்பை தொடங்கினார். இது காடுகள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்கவும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் செயல்படுகிறது. கோம்பே பகுதியில் காடுகள் அழிக்கப்படுவதை அவர் கவனித்தார். இதன் காரணம் பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் வறுமை என்பதை உணர்ந்த அவர், மனிதர்களின் நலனே சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அடித்தளம் என்ற கருத்தை முன்னிறுத்தினார். 1991 ஜேன் குடால் வேர்கள் மற்றும் தளிர்கள் என்ற இயக்கத்தை தொடங்கினார். இளம் தலைமுறையினரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஈடுபடுத்தும் இந்த இயக்கம் இன்று 100 நாடுகளில் செயல்படுகின்றது. மரம் நடுதல், நீர்நிலைகளை சுத்தம் செய்தல், விலங்குகளை பாதுகாத்தல் போன்ற செயல்களில் இளைஞர்கள் ஈடுபடுகின்றனர். ஜேன் குடால் தனது வாழ்க்கையின் இறுதி வரையும் உலகம் முழுவதும் பயணம் செய்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தார். அவர் ஐநா சபையின் அமைச்சர் தூதராகவும் பணியாற்றினார். 2025 அக்டோபர் 1 தேதியன்று ஜேன் குடால் மறைந்தார். ஆனால்

அவரது பணிகள் உலகம் முழுவதும் தொடர்ந்து வாழ்கின்றன. அவரது வாழ்க்கை ஒரு மனிதன் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற உண்மையை எடுத்துக்காட்டுகிறது. ஜேன் குடால் நிறுவனம் பராமரித்த ஊண்டா என்ற சிம்பன்சி குரங்கு காட்டிற்கு திரும்புவதற்கு முன் ஜேன் குடாலை கட்டி அணைத்த அந்த தருணம் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான பாசத்தை வெளிப்படுத்தும் மறக்க முடியாத காட்சி. ஆகவே என் அன்பு நண்பர்களே, நாம் அனைவரும் ஜேன் குடால் அவர்களின் வழியொற்றி நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். நன்றி, வணக்கம்.

0: ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கேட்டுட்டு
7: இருக்கிறீங்க.

0: Σούριεγκάντι. நிகழ்ச்சியில் முதலில்
1: நம்பிக்கை நாடகம். ஆசிரியர் எம் எஸ் முகமது மஸ்தான் அவர்கள்.
2: டே சுந்தர், எழுந்துருடா, எழுந்துடுறா. மணி என்னாச்சு தெரியுமா? பொழுது முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் நீ தூங்கிட்டு இருந்தா எப்படி?
3: சும்மா இருமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்.
2: மணி 8 ஆயிடுச்சு. உனக்காக சுட்டு வச்ச தோசை காஞ்சி கருவாடா போயிடுச்சுடா.
3: அடடே, உன்னோட பெரிய தொல்லையா போச்சுமா. இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்க முடியல.
2: நான் என்னத்த சொல்லிட்டேன்னு நீ இப்படி சலிச்சுக்கிற?
3: பின்ன என்னமா, எப்ப பார்த்தாலும் அப்பா என்ன திட்டியே தீக்குறாரு, நீ என்னன்னா என்ன தூங்க கூட விட மாட்டேங்கிற.
2: டேய் சுந்தர், காலையில 5 மணிக்கே உங்க அப்பா எந்திரிச்சு பக்கத்து ஊருக்கு ஒரு வரன் விஷயமா பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்க்க போயிருக்காரு. அவர் வர்ற நேரம், இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு, அவ்வளவுதான்.
3: வரட்டுமே வரட்டும், வந்து புதுசா என்ன சொல்ல போறாரு? சொல்றதெல்லாம் சொல்லி திட்டுறதெல்லாம் திட்டி தீத்தாச்சு.
2: நீ ஏண்டா அவர் திட்டுற மாதிரி நடந்துக்கிற?
3: எனக்கு ஆசை பாரு, அப்பாவுக்கு என்னை திட்டி தீக்காட்டா அன்னைக்கு பொழுதே போகாது. இருக்கட்டும், எனக்கும் நேரம்னு ஒன்று வரும்.
4: நேரம் நம்ம தேடி வராது, அதை தேடி நாம தான் போகணும். இப்படி வெட்டி பேச்சு பேசிட்டு பொழுத கழிக்கிற ஒன்ன மாதிரி தண்டத்தை கண்டந்துண்டமா வெட்டி போட்டாலும் என் ஆத்திரம் தீராது.
2: அட ஏங்க, பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசிட்டு.
4: பிள்ளையாடிவன் பிள்ளையாம் பிள்ளை, மணி 8 மேலாயிடுச்சு, இன்னும் இவன் படுக்கையை விட்டே எழுந்திருக்கல. ஒரு சல்லி காசு சம்பாதிக்க வக்கு இல்ல, அட்லீஸ்ட் பொழுதோட ஏந்திரிச்சு வீட்டு வேலையாவது பார்க்கலாம்ல.
2: இத பாருங்க, இந்த வயசுல எல்லா பிள்ளைகளும் இப்படித்தான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, என் பிள்ளை பின்னால எப்படி வர்றான்னுட்டு.
4: இனி ஒரு வார்த்தை பேசுனா உன்னையும் இவனையும்.
3: அப்பா, எனக்கு நீங்க சொல்ற வேலைக்கு போக பிடிக்கல.
4: சரி, இந்த வேலை வேண்டாம்னா நாட்டுல 1000 வேலை இருக்கு. ஏன் ரிக்ஷா ஓட்டு?
3: கேட்டியாமா, நான் ரிக்ஷா ஓட்டணுமா? இதுக்கு பேசாம விஷம் இருந்தா கொடுங்க, சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியா செத்து போயிடுறேன்.
2: ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு தவமா தவம் இருந்து பெத்த பிள்ளைங்க.
4: அந்த பாவத்துக்கு தான் 10th வரை படிக்க வச்சேன், மேல படிடான்னா முடியாதுன்னுட்டான். சரி போய் தொலைன்னு மளிகை கடை, மார்க்கெட்ல காய்கறி கடை, பஜார்ல டீ கடைன்னு ஒரு 100 கடையில வேலைக்கு சேர்த்து விட்டேன். எந்த கடையிலயாவது ஒரு 3 ஒழுங்கா இருந்தானா?
2: அவனுக்கு அந்த கடை பிடிக்கல, அப்புறம் கட்டாயப்படுத்தினா எப்படி?
4: பெரிய மெக்கானிக் ஆகணுமா? மெக்கானிக்கு 1 மெக்கானிக் ஷாப்புக்கு போனான், மாசம் சொல்லையா 800 சம்பளம் வாங்கிட்டு வந்தான். குடும்பம் நிம்மதியா போச்சு, இப்போ அங்கேயும் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சு ஊரை சுத்துறான்.
2: டேய் டேய் சுந்தர், டேய் டேய், எங்கடா போற சுந்தர்?
3: நான் தொலைறேன்.
4: ஆ, துரைக்கு நேரம் ஆயிடுச்சு, கான்ஃபரன்ஸுக்கு கிளம்பிட்டாரு. இவனுக்கு தெருமுனையில் இருக்கிற டீ கடை பெஞ்சு தான் எல்லாம். வயிறு காஞ்சா தன்னால வீடு வந்து சேர்ந்துருவான். நீ போய் உன் வேலையை பாரு.

0: அம்மா அம்மா
1: என்னப்பா?
0: அப்பா வெளியே போயிட்டாரா? பசிக்குதுமா, சீக்கிரமா சோறு போடு.
1: உனக்கு ஏண்டா இந்த நிலைமை? அப்பா சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு கடைக்கு போக கூடாதா?
0: ஆரம்பிச்சிட்டே அவன் பல்லவிய
1: பெத்த பிள்ள, நீ இப்படி நேரத்துக்கு சாப்பிடாம உங்க அப்பாவுக்கு பயந்து பயந்து இப்படி அறக்க பறக்க சாப்பிட்டா அது உடம்பு கொட்டுமா இல்ல என் மனசுதான் கேக்குமா?
0: ஆமா, ரிக்ஷா ஓட்டுன்னு அப்பா சொல்லுவாரு, நான் செய்யணும். இதுதானே உங்க ரெண்டு பேரோட ஆசை?
1: டேய், அது ஒரு பேச்சுக்கு சும்மா சொல்றதுடா.
0: இல்லம்மா, அவர் மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்கு. இல்ல, வயசாயிட்டாவே இப்படிதான்.
1: ஓ, நல்லதுக்கு தானே அப்பா சொல்றாரு.
0: என் மனசுல என்ன இருக்குன்னே தெரியாம அங்க வேலைக்கு போ இங்க வேலைக்கு போனா என்னம்மா அர்த்தம்?
1: ஓ, சிநேகிதங்க அத்தனை பேரும் வேலைக்கு ஒழுங்கா போகலையா? நீ மட்டும் ஏன் பிடிவாதம் பண்ற?
0: ஆமா, எல்லாரும் போறாங்க, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போறாங்க.
1: சரி, உனக்கு பிடிச்ச வேலைன்னு மெக்கானிக் ஷாப்புக்கு போனேன், தொடர்ந்து போக வேண்டியதுதானே? அப்புறமா ஏன்டா போக மாட்டேங்கிற?
0: எனக்கு பிடிக்கல, நின்னுட்டேன், அவ்வளவுதான்.
1: இப்படி சொன்னா எப்படிப்பா?
0: நான் எத்தனை நாளைக்கு தான் சம்பளக்காரனா இருக்க முடியும்? தனியா ஒரு பற்ற வைக்கணும், அதுக்காக தான், தெரியுதா?
1: தனியாவா? ஆமா, உனக்கு எல்லா வேலையும் தெரியுமா? அப்படியே பற்ற வைக்கணும்னாலும் அதுக்கு நிறைய பணம் வேணுமே.
0: நல்ல கேள்வி. அம்மா, எனக்கு எல்லா வேலையும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் அறிமுகம் எனக்கு இருக்கு. என்னால நல்லபடியா பற்றைய வச்சு நடத்த முடியும்னு நம்பிக்கை இருக்குமா?
1: ஆனா நடைமுறையில இது சாத்தியப்படுமான்னு தான் எனக்கு தெரியல.
0: எல்லாம் நல்லபடியா நடக்குமா, நீ எந்த கவலையும் படாத. அப்பா கிட்ட சொல்லி ஒரு 20,000 ரூபாய் மட்டும் வாங்கிட்டா அது போதும்.
1: என்னது, 20,000? அவ்வளவு பணத்துக்கு அவர் எங்கடா போவாரு?
0: அப்பா கிட்ட இல்லாத பணமா, பேங்க்ல வச்சிருப்பாருமா தெரியுமா?
1: எனக்கு எப்படி தெரியும்பா? இருந்தாலும் உனக்காக கேட்டா அவர் தருவாரோ இல்லையோ?
0: அப்பா பணம் தராட்டி நான் இப்படியே தான் சுத்திட்டு இருப்பேன், யாரும் என்ன ஒன்னும் சொல்லக்கூடாது, புரியுதா?
1: என்னவோ நான் கேக்குறேன், எதுக்கும் நீயும் ஒரு வார்த்தை கேளுப்பா.
0: அது மட்டும் முடியாதுமா, அப்பா கிட்ட யார் பேச முடியும்? அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசுவாரு, அப்புறம் எனக்கும் அவருக்கும் சண்டை தான் வரும்.
1: சரி சரி, நானே அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். டேய் சுந்தர்.
0: என்னம்மா?
1: உங்க அப்பா சிநேகிதர், அவர் தான்டா சாமிநாத மாமா இல்ல?
0: ஆமா.
1: அவரை போய் பாரு, அவர் என்ன சொன்னாலும் நடக்கும்.
0: அதுவும் நல்ல யோசனை தான்.
2: மங்களம் மங்களம்.
1: என்னங்க, கூப்பிட்டீங்களா?
2: ஆமா, உன் அருமை புத்திரன் தூக்கம் கலைஞ்சு எழுந்துட்டாரா இல்ல?
1: ஆமா, எப்ப பார்த்தாலும் அவன் மேல ஒரு கண்ணாவே இருங்க, அவன் எப்பவோ எழுந்துட்டான்.
2: ஏன் பொய் சொல்ற? நான் இப்ப தானே பார்த்தேன், அவன் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த விடியா மூஞ்சிய எழுப்பிட்டு வா, போ.
1: போறேன் போறேன்.
2: ஒரே புள்ள ஒரே புள்ளன்னு ஓவரா இவ செல்லம் கொடுத்தே கெடுத்து குட்டிச்சு வராக்கிட்டா. இவன் காலம் எல்லாம் எப்படி ஆக போகுதோ தெரியலையே.
0: என்னப்பா கூப்பிட்டீங்களா?
2: டேய், நேற்று ராத்திரி சினிமா தியேட்டர்ல யாரோட சண்டை போட்ட? உனக்கு வர வர திமிர் அதிகமாயிடுச்சுரா.
0: நான் சண்டைக்கு போகல, அவன் தான் வீண் வம்புக்கு வந்தான், அதான்.
2: அது வேற ஒண்ணும் இல்லடா, 3 வேளையும் வக்கனையா மூக்க பிடிக்க சாப்பிடுற பாரு, அதுதான். 4 காசு சம்பாதிக்க வழி இல்லாத வெறும் பய, உனக்கு எதுக்குடா ரோசம்?
0: அப்பா
2: என்னடா, என்ன என்ன கோபம் மட்டும் ரொம்ப வேகமா வருதா? அந்த வேகம் சம்பாத்தியத்துல இருக்கணும்டா.
0: நான் சம்பாதிக்கணும் அவ்வளவுதானே? 20,000 ரூபாய் கொடுங்க.
2: 20,000 போதுமா?
0: நான் சொந்தமா ஒரு மெக்கானிக் பற்ற வைக்கணும். உங்க பணம் 20,000 6 மாசத்துல திருப்பி தந்துடுறேன்.
2: எப்படி திருப்பி தருவ? உன் கையில பணம் கிடைச்சாதான் அடுத்த நிமிஷம் 4 சிநேகிதங்காரங்களை கூட்டிக்கிட்டு 4 ஷோ சினிமா பாப்ப, 4 ஊருக்கு ஜாலியா போயிட்டு வந்து தொழில நஷ்டம்னு சொல்லுவ. இங்க பாருடா, நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம்டா.
0: இது வரல எனக்கு எத்தனை தடவை பணம் தந்தீங்க? நான் எத்தனை தடவை நஷ்டம்னு சொல்லிட்டேன்?
2: உன் நடவடிக்கையே தான் சொல்லுத நீ அப்படிப்பட்டவன்னு.
1: ஏங்க, அவன் இப்ப என்ன கேக்குறான்? கொஞ்சம் பணம் தானே கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்?
2: ஆமா, இருக்கிறத கொடுத்தா குறைஞ்சுதான் போயிடும். ஊரை சுத்தி வெட்டி வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர்ற இவனை நம்பி நான் எப்படி பணத்தை தர முடியும்?
0: அப்பா பணம் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க, தேவையில்லாம கத்தாதீங்க.
2: கத்துறனா? நான் கத்துறனா? கேட்டியா உன் அருமை புள்ள சொல்றத? வக்கனையா வாய்க்கு ருசியா சாப்பிட தெரியுது, ஃபேனை தட்டி விட்டுட்டு நிம்மதியா தூங்க தெரியுது, டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு ஊரை சுத்த தெரியுது.
0: அப்பா சம்மந்தம் சம்மந்தம்லாம் பேசாதீங்க, 20,000 ரூபாய் பணம் கொடுங்க, அப்புறம் பாருங்க என்னோட சாமர்த்தியத்தை.
2: ஆஹாஹாஹா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, வாயால் நானும் பந்தல் போடுவேண்டா. போடா, என் முன்னால் நிற்காதரா, போ போய் கொட்டிக்கோ. அதுக்கு தான் நீ லாயக்கு.
0: சாப்பாடு சாப்பாடு, இனி இந்த வீட்டில் ஒரு வாய் கூட நான் சாப்பிட மாட்டேன்.
2: மிச்சம்டா, உன்னை பெத்தத்துக்கு 3 தென்னம்பிள்ளைய வச்சிருந்தாலும் இந்த 23 வருஷத்தில் வளர்ந்து எனக்கு முழுசாக உபயோகப்பட்டிருக்கும்.
1: இங்கே பாருங்க,

0: தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்க, தடிச்ச வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, அவன் மனசு வருத்தப்படும்.
1: மனசு வருத்தப்படுமா? நல்லா இருக்குதுமா உன் நியாயம்? இவன் வயசு பையனுங்க பெற்றவங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடுறானுங்க, இவன் அதை செய்ய வேண்டாம். இவங்கிட்ட நான் அதை கூட எதிர்பார்க்கலையே. அட, இவன் சாப்பாட்டுக்காவது உழைக்க வேண்டாமா?
0: இந்த பாருங்க, இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? அவன் சம்பாதிக்கணும், அவ்வளவுதானே? பேச்ச விடுங்க, அவன் சம்பாதிப்பான்.
1: கிழிச்சான். டேய், இங்கே வர்றா. மார்க்கெட்டில் இருக்கிற கேஎஸ் லாரி சர்வீஸில் ஒரு கிளீனர் வேலை காலியாக இருக்கு. முதலாளி கையை காலை பிடிச்சி வாங்கிட்டேன். காலையில் முதல் வேலையா லாரி செட்டுக்கு போ, புரியுதா?
2: என்னது, கிளீனரா? அப்பா, நான் அந்த வரைக்கும் போக மாட்டேன்.
1: என்னது, போக மாட்டியா? டேய், உன் மனசில் நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க?
2: எனக்கு பிடிக்கலன்னா விடுங்கப்பா.
1: இங்கே வர்றா. ஏய், இந்த வேலைக்கு போனா இந்த வீட்டு படியேறு, அப்படி இல்லைன்னா இந்த பக்கமே வராத. எங்கேயோ எப்படியோ போ, என் முன்னாலேயே வராத.
0: டேய் சுந்தர், உங்க அப்பா கோவமா போயிட்டாருடா, என்னடா இது?
2: அம்மா, உலகம் ரொம்பவும் பெருசுமா. அப்பா தன்னையே உலகம் நினைச்சிட்டு இருக்காரு. எனக்கு இஷ்டம் இல்லாத வேலைக்கு நான் போக மாட்டேன். அதே நேரம் உங்களுக்கும் பாரமா இந்த வீட்லயும் இருக்க மாட்டேன். நான் வர்றேன்.
0: டேய் டேய் சுந்தர், சுந்தர் எங்கடா போற? டேய் சுந்தர் எங்கடா போற?
3: பெரியநாயகம்.
1: பாப்பா, சாமிநாதா, பா வா. எங்க வீட்டு பக்கமே காணும், அவ்வளவு வேலை பலுவா?
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, என் பெரிய மக வீட்டுக்கு தஞ்சாறு வரைக்கும் போயிருந்தேன். மருமக பிள்ளையும் ஊருக்கு வாங்க வாங்கன்னு லெட்டர் மேல லெட்டர் போட்டுக்கிட்டே இருந்தாரா. சரிதான்னு ஒரு நாலு நாள் போய் தங்கிட்டு வந்தேன்.
1: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உக்கார் உக்கார். மங்களம், மங்களம்.
0: என்னங்க,
1: யாரு வந்திருக்காங்கன்னு வந்து பாரு.
0: அண்ணனா?
3: ஆமா,
0: வாங்க அண்ணா.
3: சௌரியம் தானே?
0: இருக்கேன் அண்ணா, பேசிட்டு இருங்க, காபி கொண்டார.
3: சரிம்மா. அப்புறம் எப்படி இருக்க?
1: என்னமோ இருக்கிறேன். கல்யாண தரகர் வேலை என்ன சுலபமா என்ன? ஒரே ஒரு பிள்ளையும் உருப்படியா இல்லை. நான் என்னத்தை நினைக்கிறது?
3: ஏன்பா, சுந்தருக்கு என்ன?
1: 20,000 ரொக்கம் வேணுமா மெக்கானிக் ஷாப் வைக்கிறதுக்கு. இல்லைன்னு சொல்லிவிட்டேன். வீட்டு பக்கமே ஆளை காணும்.
3: சரி, அதுக்கு நீ என்ன செஞ்ச?
1: என்ன பண்ணி தொலைக்கிறது?
3: இந்த பாரு, நான் சொன்ன தப்பாக எடுத்துக்க மாட்டிய?
1: சொல்லுப்பா சொல்லு.
3: உனக்கு வயசாயிடுச்சு தவிர இன்னும் அதுக்கு தகுந்த பக்குவமே வரலப்பா. பெத்த பிள்ளைகிட்ட எப்படி பேசுறோம்னே உனக்கு இன்னும் தெரியலையே. நீ எல்லாம் எப்படி ரெண்டு வீட்டுக்காரங்கள்ட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு புரியல.
1: இப்போ நீ என்னப்பா சொல்கிற?
3: பையன் 20,000 கேட்டால் இல்லைன்னு சொல்ல உனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா பணம் உன்னோடது. ஆனால் அவனோட தன்மானத்தை சோதிக்க உனக்கு உரிமை இல்லை. ஆமாம் பரிநாயகம், அவனோட மனோபாவம் என்னன்னு தெரிஞ்சிக்காம நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது.
1: ஓஹோ, அவனுக்கு வக்காலத்தா நீ? சரி சரி, நான் அப்படி என்னத்தை சொல்லிட்டேன்? ஒழுங்கா ஒரு வேலைக்கு போடான்னு. அது தப்பா?
3: அது தப்பு இல்லைப்பா, அதை சொல்கிற முறையில் தான் தப்பு இருக்கு. நான் அவங்ககிட்ட பேசிட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்.
1: சொல்கிறத கேட்காத புள்ள இருந்தா என்ன, இல்லாட்டி போனா என்ன?
3: டேய், வார்த்தையில் எப்பவுமே உங்கள்கிட்ட நிதானமே கிடையாதுரா. இதை பாரு, தலைக்கு மேலே வளர்ந்த பையனை இழந்துட்டா மறுபடியும் அவனை பார்க்க முடியுமா?
1: அதுக்காக அவன் செய்யறது சொல்றது எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்ட சொல்றியா?
3: இதை பாருப்பா, எது சரி எது தப்புன்னு நான் விவாதம் பண்ண வரல. உன் பையனுக்கும் உன்ன மாதிரியே ஆசை, கோபம், தாபம் எல்லாமே இருக்கும். அது புரியாம அவனோட சுயமரியாதைக்கு நீ சவால் விடக்கூடாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க.
1: என்னப்பா சொல்ற?
3: எப்பவும் அவனை திட்டி தீர்த்த, உதவாக்கற உருப்படாதவன் அப்படி இப்படின்னு அவனை திட்டத்தை விட்டுட்டு அவன் மனசுல என்ன இருக்குன்னு என்னைக்காவது நீ தெரிஞ்சுக்கிட்டியா?
1: அவ்வளவு பெரிய மனுஷனா அவன்?
3: நான் அப்படி சொல்லலை. இப்போ பிரச்சனையும் அதுவும் இல்லை. அவன் விரும்பாத தொழிலுக்கு வற்புறுத்தி ஏன் அவனை போக சொல்கிற? ஒருத்தரோட நோக்கமும் திறமையும் எந்த தொழிலில் இருக்கோ அதில் தான்ப்பா அவன் பிரகாசிக்க முடியும். அவன் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு ஊக்குவிக்கிறது தான்ப்பா நம்ம மாதிரி உள்ள பெற்றவங்களுடைய கடமை.
1: அப்போது பிள்ளைங்க எதை நினைச்சாலும் அது சரின்னு நம்ம செயல்படணும். அது தப்பாக இருந்தால் கூட அப்படி தானே?
3: இல்லைப்பா, நான் சொல்கிறது பிள்ளைங்க மனோபாவம் என்னன்னு முதல்ல நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். ஒருத்தனை முட்டாப்பைய உதவாக்கிற அப்படி இப்படின்னு தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவன் அப்படியே ஆயிடுவான். இதை பாரு, அவனோட திறமையை பாராட்டினாதான் வாழ்க்கையில் அவன் முன்னேறுவான்.
1: நீ என்னப்பா சொல்கிற?
3: சுந்தர் பெரிய மெக்கானிக் ஆகணும்னு நினைக்கிறான். அதுதான் எனக்கு சரின்னு படுது. ஆனால் நீ என்னடான்னா உன் பேச்சுக்கு அவன் மரியாதை தரலையோன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அவனை வீட்டை விட்டே துரத்திட்ட. அவன் மனசு

0: முடிஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்க தயாராயிட்டான்ப்பா.
1: என்ன?
0: ஆமாப்பா, அதுக்கு காரணம் உன் பேச்சு செயலும் தான்.
1: சாமிநாத, சுந்தர் இப்போ எங்கே இருக்கிறான்? நான் பேசுனது எல்லாம் தப்பு தான்ப்பா.
0: சுந்தர் இப்போ வந்துடுவான். அது சரி, இப்போ நீ என்ன முடிவு எடுக்க போகிற?
1: நீ தான் சொல்லிட்டியே, இனிமே அவன் விருப்பப்படியே செய்யட்டும்.
0: இதை பாரு, இந்த இடத்துல தான் நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு விட்டுடுன்னு நான் சொல்லலை. நல்லதுக்கு ஆதரவு தரணும். பிள்ளைங்க தவறான வழியில் போகாமல் இருக்க எப்பவும் அவங்க மேலே ஒரு கண்ணாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே பேச்சில் ஒரு அன்பும் கனிவும் கட்டாயமாக இருக்கணும்ப்பா.
2: இந்தாங்கண்ணே காப்பி.
0: கொண்டாமா.
2: ஏங்க, நீங்களும் எடுத்துக்கங்க.
1: ஆ ஆ, ஏன் காப்பி இவ்வளவு லேட்டு?
2: நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு அப்படியே நின்றுட்டேன், அதான் லேட்டு. அடடே, சுந்தர் வந்துட்டாங்க. பாப்பா சுந்தர்.
1: சுந்தர்,
0: சுந்தர் இப்படி வாப்பா.
3: சொல்லுங்க மாமா.
0: எதையும் சிந்திச்சு செயல்படணும். அப்பா ஏதோ கோபத்தில் நாலு வார்த்தை பேசினா நீயும் அதுக்கு பதில் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லைப்பா, இப்படி கோழைத்தனமாக தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு எப்பவுமே போகக்கூடாது.
3: இனி நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் மாமா. அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, எங்கிட்டையும் தப்பு இருக்கு.
1: எல்லாரும் கேட்டுங்க, இன்னும் ஒரே வாரத்தில் நம்ம சாமிநாதன் பேர்லேயே மெக்கானிக் ஷாப் ஆரம்பிச்சிடுறேன், போதுமா?
4: மலர்ந்தது நம்பிக்கை நாடகம். எழுதியவர் எம் எஸ் முகமது மஸ்தான் அவர்கள். நடிப்பு ஏ சின்னதுரை, எஸ் ராமசாமி, எஸ் ராஜம், ஜே சந்திரசேகரன் ஆகியோர். அடுத்து மலர்வது குறையும் நிறையும் நாடகம். எழுதியவர் பட்டுக்கோட்டை குமாரவேல் அவர்கள்.
5: பெருமாள், எங்க போய் தொலைஞ்ச? அவன்
6: என்னங்க, என்ன வேணும்? அவன் மார்க்கெட்டுக்குள்ள போயிருக்கான்.
5: வரட்டும் இங்க. அடுத்து கெடுக்கிற விரோதி போல என் பொழப்பையே கெடுத்துட்டானே.
6: என்ன சொல்றீங்க?
5: எனக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை அநியாயமா பாழாக்கிட்டான்.
6: என்னன்னு தான் விபரமா சொல்லுங்களேன்.
5: மீனாட்சி, இந்த ஆத்துப்பால கான்ட்ராக்ட் டெண்டரை நான் அனுப்ப சொல்லி சொன்ன நாள்ல அனுப்பாம அடுத்த நாள் அனுப்பியிருக்கேன்.
6: அப்படியா?
5: அது காலகாலத்துல போய் கிடைக்காதால எனக்கு கிடைக்க வேண்டிய லாபம் இப்ப நஷ்டமா போயிட்டது. வரட்டும் அந்த பையன். இந்த பெல்ட்டாலேயே இன்னைக்கு புதுக உரிச்சிடறேன்.
6: என்னங்க இது? செய்யாத ஒரு வியாபாரத்துக்கு வரவு செலவை கற்பனையில கணக்கு பார்த்து கைப்பணம் நஷ்டமாயிட்டா போல சத்தம் போடுறீங்களே, பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க?
5: உனக்கு என்ன தெரியும் வியாபாரத்தை பத்தி? அதோ வரான் வரான் அந்த பைய, நீ உள்ள போ. இப்படி வாடா.
7: என்னங்க முதலாளி?
5: என்னடா அது கையில
7: ஜாமங்க?
5: அதை இப்படி மேஜில வை. ஏண்டா வீட்டுல கொடுக்கற தபால நீ தாண்ட தபால் பெட்டியில கொண்டு போய் போடுற?
7: ஆமாங்க.
5: கொடுக்கற தபால உடனே கொண்டு போய் போடுறியா இல்ல மறுநாள் போடுறியா? உண்மையை சொல்லுடு.
7: தபால கையில கொடுத்ததும் பெட்டியில உடனே போடுவேனுங்க.
5: அப்படி போட்டிருந்தேன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் அடுத்தவனுக்கு போயிருக்காதேடா பாவி.
7: முதலாளி
5: எனக்கு தெரியும்டா, நீ ஊரை சுத்திட்டு மறந்து போய் மறுநாள் தான் போட்டிருக்க.
7: இல்லவே இல்லைங்க.
5: என்னடா இல்ல, செய்யறதையும் செஞ்சுட்டு பொய் வேறையா?
7: நான் பொய் சொல்லவே இல்லைங்க.
5: பின்ன நான் பொய் சொல்றேன். என்னடா
7: ஐயா சொல்ற? ஐயா அடிக்காதீங்க.
5: நான்
7: பொய் சொல்லீங்க, அடிக்காதீங்க.
6: என்ன இது, மாட்டு அடிக்கிற மாதிரி அவனை இப்படி அடிக்கிறீங்க? அன்னைக்கு போட வேண்டிய தபால நான் தான் மறந்து வச்சுட்டேன். கடைசி நேரத்துல டெண்டர் அனுப்புவீங்கன்னு யாரு கண்டா?
5: மீனாட்சி, யார் கண்டா எவர் கண்டாங்கிற அளவுக்கு பேச உனக்கு தைரியம் வந்துட்டுதா? நான் சொன்னதை அலட்சியப்படுத்திட்டு அவ்வளவு முக்கியமா அவனை எங்க அனுப்பிச்சு வச்ச?
6: இல்லங்க, ஊர்லேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற எங்க அப்பா கூட கடத்தருக்கு அனுப்பிச்சேன், அதுக்காக இப்ப நஷ்டம் வந்துட்டதுன்னு பேசுறீங்க?
5: ஆமா, உன்னால எனக்கு பெரிய நஷ்டம்தான். என்னோட டெண்டர் காலாகாலத்துல சேர்ந்திருந்தா எனக்கு லாபம் கட்டாயம் கிடைக்கும். நீ அவ்வளவு ரோசக்காரியா இருந்தா உங்க அப்பா கிட்ட நஷ்டா பணம் 100,000 வாங்கி கொடுத்துடன் பாக்கலாம்.
6: எனது 100,000? ஏங்க, அவரை தரைக்குறா பேசுறதுக்கு நீங்க யாரு? இங்க பாருங்க, அவர் கொடுத்த பிச்சை தான் உங்க வாழ்வுங்கிறது நினைவு இருக்கட்டும். பரம்பரையா காசு படத்தை நீங்க பாத்திருந்தா தானே உங்க பரம்பரை புத்தி மாறும்.
5: மீனாட்சி, என்னைக்கு எனக்கு மனைவியா இருக்க கத்துக்க. வார்த்தைகளை கொட்டி என்ன கோபக்காரனாக்கி உன் கௌரவத்தை கெடுத்துக்காதே. ஆமா,
6: கௌரவங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சா எதிர்பார்க்கிற வியாபாரத்துக்கு லாப நஷ்ட கணக்கு பாப்பாங்களா?
5: உன்னால ஏற்பட்ட நஷ்டத்தை உங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா வீட்டுக்குள்ள நுழ. இப்போ போ வெளியே.
7: அம்மாளே, வீட்டு விட்டு போக சொல்லாதீங்க முதலாளி. என்னால ஏற்பட்ட தவறுக்கு அவங்கள கொடுமைப்படுத்தாதீங்க. உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் முதலாளி.
5: இப்போ நீ தடுத்த கைய உடைச்சிடுவேன். பாடுபடுறவங்க தான்டா தெரியும் பணத்தினோட அருமை.
7: நான் செய்த குற்றத்தை தான் செய்ததா சொல்லி அடிக்காம அம்மா

0: காப்பாத்தினாங்க.
1: டேய் பெருமாள்,
0: இப்ப அவங்கள குற்றவாளியாக்கி உங்க கோபத்துக்கு ஆளாக்க என் மனசு ஐக்கல. என்னை கொல்லுங்க, அடிங்க, சித்திரவதை செய்யுங்க. என்ன சொந்த பிள்ளைய போல வளர்த்த அந்த தாயை வெளியே போன்னு சொல்லாதீங்க முதலாளி.
1: டேய் பெருமாள், நீ போய் கார் எடுத்துட்டு வந்து என்ன ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுடு.
2: சரிங்கப்பா.
3: டேய் பெருமாள், காரை தொடாத, கார் சாவி எங்க கொண்டா. டேய் ரெங்கா, ரெங்கா, இதை வந்துட்டேயா? ம், ஏ ரிக்ஷாவில் ஓட்டுறா ஸ்டேஷனுக்கு.

0: நானே எங்க பைய எடுத்துட்டு புறப்பட்டேன்.
1: அட யாரு எங்கண்ணா, நீ எங்க போயிட்டு இருக்க?
0: ரிக்ஷா ஓட்டுற பொழப்பு பறந்து வட்டமிடுற மாதிரி தானே, இப்படி சுத்திட்டு இருந்தா தானே கிராக்கி எங்க நிக்குதுன்னு தெரியும். அதான் அப்படி புறப்பட்டேன். காலையில டிஃபன் ஆச்சானே?
1: வயிறு ஓஞ்சு போய் கிடக்குது. அம்மா போனதுலேருந்து நம்ம பாட்டு தான் திண்டாட்டமாக போச்சு. ஐயா வீட்டை விட்டு புறப்படுற வரைக்கும் பச்சை தண்ணியை கூட பல்லில் ஊற்ற முடியல.
0: ஐயாவுக்கு டிஃபன் செய்யறீல, அப்படியே நீயும் பார்த்துக்க வேண்டியதானே.
1: காலையில் காப்பி ஐயாவுக்கு, ஹோட்டலில்
0: உனக்கு.
1: அவர் எனக்கு மூணு வேளைக்கு கொடுக்குற அளவு அரிசியை ஒரு வேளைக்கு வச்சுக்கிறேன். அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் லாப நஷ்ட கணக்கை பற்றி பேசாமல் இருந்தால் போதுன்னு இருக்கேன்.
0: முதலாளி குணம் தெரிஞ்சு நாம தானே நடந்துக்கணும். ஒட்டகத்து மேலே புதிய சுமத்துறாப்புல எத்தனை வேலை சொன்னாலும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும். சரி சரி, ஏறு ரிக்ஷாவில். ரெண்டு பேரும் டிஃபன் பண்ணிட்டு நான் சவாரிக்கு போறேன், நீ சாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம்.
1: எங்கிட்ட காய் வாங்குற காசத்தவரை வேற இல்லையே, நீ போயிட்டு வா.
0: என்கிட்ட இருக்கு காசு, முதலாளி கொடுத்தது போக மிச்சம் 30 ரூபா இருக்கு. வா பிரியாணி சாப்பிட்டு வரலாம், வாண்ட போலாம்.
2: பெருமாள், ரெங்கங்கிட்ட ரிக்ஷா வாடகை வாங்கி நாளைக்கு வீட்டுக்கு வேண்டிய சாமானை தயார் செஞ்சுக்க.
1: நல்லதுங்க.
2: என்னடா நல்லது
1: செய்யறீங்க?
2: சொன்னபடி எல்லாத்தையும் நல்லா செஞ்சுவை, நான் சீக்கிரம் வந்துடுறேன்.

0: என்ன ரெங்கா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
1: என்னண்ண?
0: உங்ககிட்ட ரிக்ஷா வாடகை வாங்கி வீட்டு சாமா வாங்க சொன்னார் முதலாளி.
1: எனக்கு தெரியும்ண்ணே, நம்ம முதலாளி குணம் இந்தா பணம். எனக்கு இன்னைக்கு ஒரே சவாரி தான் கிடைச்சது.
0: இன்னைக்கு ஒரு சவாரியா இருந்தாலும் பலமான வருமானம் போல இருக்கு. ஆனா ஒரே களைப்பா இருக்கியே.
1: என்னண்ணா அப்படி சொல்ற?
0: இன்னைக்கு முச்சு விடும் ஒரு ஜவுளி வியாபாரியோட எல்லா தெருவிலையும் சுத்திக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். வெளிநாட்டுக்காரையும் கேட்ட ஒளிய விட்டு எரிஞ்சிருப்பான். ஒன்பாடு தேவலைங்கா.
1: நீ சொல்றதுன்னா உண்மைதான். ஜவுளி வியாபாரி நல்லவன், திருப்தியா வாடகை தருவான் தான் நானும் சுத்தினேன். ஆனா
0: என்ன ரெங்கா, வாடகையை குறைச்சிட்டானா?
1: வாடகையை குறைக்கலண்ண, வாடகையே கொடுக்காம போயிட்டான்.
0: என்ன சொன்னேன், வாடகையே கொடுக்காம போயிட்டானா?
1: அந்த ஜவுளி வியாபாரி எக்ஸ்பிரஸ் வண்டியை பிடிக்கணும்னு சொன்னாரு. நெஞ்சு வலிக்க மூச்சு முட்டை என் சக்தியெல்லாம் கொடுத்து மிதிச்சு நேரத்துக்கு கொண்டு வந்துட்டேன். டிக்கெட் எடுக்க ஓடனா வாடகை கொண்டு வந்து கொடுப்பான்னு வந்த கலப்பு தர ரிக்ஷாலே குந்தினேன். ஆளுக்கானல வண்டி ஊதுன சத்தம் கேட்டு பிளாட்ஃபாரத்துக்கு ஓடினேன். ரயில் புறப்பட்டு போயிருச்சு.
0: அடப்பாவி, உயிரை கொடுத்து உழைச்சதுக்கு உண்டான கூலிய எடுத்துக்கிட்டு போனவன சும்மாவை விட்டேன்.
1: பின்ன என்ன செய்யறது? ஓடுற ரயிலை துரத்தி உயிரை விட்டாலும் போன பணம் திரும்பி வரவா போகுது. நாம என்ன பாடுபட்டு என்ன செஞ்சாலும் நமக்கு ஒட்டுறது தானே ஒட்டும்.
2: என்னது, ரங்கனும் பெருமாளும் ஏதோ பேசிட்டு இருக்காங்களே, என்ன பேசுறாங்கன்னு கேட்போம்.
1: பெருமாள், உடல்ல வலுவும் உள்ளத்துல தெம்பும் உண்மையா நடக்கிற மனசு இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு பணம் தானா வந்து சேரும். மனுஷன் 10 ரூபா சேர்க்கிற வரைக்கும் பாடுபடுவான். அதை சேர்ந்தாப்புல பார்த்தானா ஒன்னொன்னும் அதிகமா சேர்க்கத்தான் ஆசைப்படுவான். அவன் நினைப்பெல்லாம் பணத்துல தான் இருக்கும். அவனுக்கு பணம் தான் பலம், பணம் தான் உள்ளம், பணம் தான் உண்மைன்னு நினைச்சு பணத்தை சேர்க்கிற நினைவு அதிகமாயிட்டே போகும்.
0: ஆமா ஆமா, பணம் இருக்கிறவங்க எல்லாம் அப்படித்தான்.
1: இதை பாரு பெருமாள், மனுஷங்கிற நினைவே மாறி உழவுற எத்தனையோ உடம்புகளை இந்த ரிக்ஷாவில் சுமந்து பார்த்துருக்கேன். இது கூட எனக்கு புரியாது. குறைய நிறையும் வாழ்க்கையில் சகஜம்தான். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கவேன், ஒரு நாள் திடீர்னு ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிச்சது, படபடன்னு இடி மின்னல், சரியான மழை. ஒரு மகராசன் 20 ரூபாய கையில கொடுத்து கோட்டையில கொண்டு விடுன்னு சொன்னான். கண்ணை மூடி கடவுளை நினைச்சேன். தெம்பு வந்துருச்சு, எனக்கு டீ பண்ணு.

0: முதலாளிக்கு காசு, மன நிறைவோட வந்து சேர்ந்துட்டேன். வரட்டுமா பெருமாள்னே?
1: ஆ சரி.
2: இதா பாருங்கா, கொஞ்சம் நில்லு. நீங்க ரெண்டு பேரும் பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டுதான்ப்பா இருந்தேன்.
0: முதலாளி
3: இப்பதான் கூலிய கொண்டு வந்து கொடுத்தான். இது ஒரு நொடியில சாமான வாங்கிட்டு வந்துடுறேங்க.
0: முதலாளி நான் வந்து உங்களை ஒன்றும்
2: நீ ஒன்றும் தவறா பேசுறங்கா. என் மனசுல உள்ள குறைய நீக்கி நிறை மனசோடு வாழ. நீ சொன்னது எல்லாம் நான் வாழ்க்கை துணையா எடுத்துக்கிட்டேன். உழைச்சும் கிடைக்காத ஊதியத்தை பத்தி, நீ வருந்தாத உன் மன நிறையையும், செய்யாத ஒரு வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டதா நினைச்சு என் குடும்பத்துல நான் ஏற்படுத்தி கொண்ட மன குறையையும் நினைக்கும் போது உன்னை நான் ரிக்ஷாக்காரனாகவே நினைக்கலப்பா. குறையும் நிறையும் புரிஞ்ச தத்துவம் மனிதனா நினைக்கிறேன். அதனால நீ இன்னையில இருந்தே என் வீட்டுக்கு டிரைவரா வந்துடணும். ரங்கா, நாம எல்லாருமா போய் அம்மாவை அழைச்சிட்டு வரலாம்.
0: சரிங்க.
3: அதோ அம்மாவே வந்துட்டாங்க.
0: அம்மா வாங்க, வாங்க அம்மா வாங்க.
2: யாரு யாரு? மீனாட்சியா? மீனாட்சி என்ன மன்னிச்சுடு. நீ வரத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில குறையும் நிறையும் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேம்மா. இப்பதான் உன்னை அழைக்க புறப்பட்டுக்கிட்டே இருந்தேன்.
4: என்னங்க, உங்க குறைய தெரிஞ்சு நிறைஞ்ச மனசுக்காரரா ஆக்கத்தான் எங்க அப்பா உங்களுக்காக வேறொருத்தர் பேர்ல அந்த ஆத்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன்னு இந்த ஆர்டர் கொடுக்க சொன்னார். இந்தாங்க ஆர்டர். என்னங்க ஆத்து பாலத்து வேலைய குறைஞ்ச மனசு இல்லாம நிறைஞ்ச மனசோட ஆரம்பிங்க.
5: மலர்ந்தது குறையும் நிறையும் நாடகம். எழுதியவர் பட்டுக்கோட்டை குமாரவேல் அவர்கள். நடிப்பு கொசவம்பட்டி என் வெங்கடாச்சலம், அனுராதா ராஜாராமன், பி ஜோசப் சகாயராஜ், எம் சன்னாசி ஆகியோர்.
6: இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: What did you say?
1: என்னிதய கூட்டிலே உன்னிதயம் கோர்க்கவா இருயிரை சேர்க்கவா.
0: கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம டிஃபிம் ரெயின்போ 100.0. எங்கேயும் எப்போதும் இணைந்து இருங்கள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான சதைவ் அடலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிறந்த நிர்வாகி, கவிஞர் என்ற நிலையில் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பிரதமராக விளங்கியவர் என்று கூறினார். அவரது தலைமைத்துவம் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தேசப்பற்று, ஜனநாயக மாண்பு, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பண்புகளை கொண்ட தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தனது வாழ்க்கையை தேச நலனுக்காக அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தியதில் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் நலனையே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தன்னலமின்றி அர்ப்பணித்த தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பேயி என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 11வது பட்டமளிப்பு விழாவிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார். அரசு மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் உள்ள 21 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நாள்தோறும் 63,810 டன் சமையல் எரிவாயுவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கடந்த நிதியாண்டை விட சமையல் எரிவாயு உற்பத்தி 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும். ஜார்க்கண்டில் பணியாளர் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது.

0: தலைநகர் ராஞ்சியில் கடந்த 22 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள 24 மாவட்டங்களிலும் இன்று பேரணி நடைபெற்று வருகிறது. முறைகேடு நடந்ததாக கூறி பணியாளர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓணம் பண்டிகையின்போது போதைப் பொருள் கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கையின் இரண்டாவது கட்டம் திருவோணத்திற்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதி தேர்வுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டது. இணையதளத்தில் இதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த முகமை அறிவித்துள்ளது. வரும் 18 தேதி வரை 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி விடைகள் தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: கேரளத்தில் வரும் 26 தேதி திருவோணம் பண்டிகையையொட்டி இன்று தொடங்கி 10 நாட்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. அத்தம் நாளான இன்று மக்கள் வீட்டு வாசலில் பூக்கோலமிட்டு ஓணம் கொண்டாட்டங்களை தொடங்கினர். இன்று முதல் திருவோணம் வரை 10 நாட்களுக்கு விதவிதமான பூக்கோலங்கள் இட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்க உள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டம் திரிபுனிதுராவில் அதச்சமயா பேரணி இன்று நடைபெறுகிறது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைக்காக இன்று நடை திறக்கப்படுகிறது. ஓணம் சிறப்பு பூஜைகள் வரும் 24 தேதி தொடங்கி 28 தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள தகுதி உடையவர்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்தும் 36 மாநிலமாக மேற்குவங்கம் விளங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1.5 கோடி குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படும். மேற்குவங்கத்தில் உள்ள 1307 தனியார் மருத்துவமனைகளும் 627 அரசு மருத்துவமனைகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க உள்ளன. ஒடிசாவில் நக்சலைட்டுகளை ஒடுக்க அப்பகுதியில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என்று அம்மாநில காவல்துறை உயரதிகாரி திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் ஒடிசாவில் நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதிகளில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார். நக்சல் இல்லாத பகுதி என்று கூறுவதை விட வளர்ச்சியடைந்த பகுதி என்று மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காற்றாடி திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் காத்தாடி விடும் திருவிழா இன்று நிறைவு பெறுகிறது. இந்த திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40 மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடிகளை காத்தாடி வீரர்கள் பறக்கவிட்டனர். அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. கிழக்கு பெல்ஜியத்தில் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியிலிருந்து 600 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெய்ம்ஸ் நகரிலிருந்து 500 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் வகையில் அண்டை நாடுகளான நெதர்லாந்து, செக் குடியரசு, ஸ்வீடன் நாட்டை

0: ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெய்ப்பூர், பத்ரக் மாவட்டங்களின் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பைதரணி, கொச்சிலா ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. நாளை மறுநாள் வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. கேலேயில் நடைபெறும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைப்பட்டுள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்புக்கு 288 ரன் எடுத்தது. தேவ்தத் படிக்கல் 131 ரன்னுடனும் ரிஷப் பந்த் 27 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1 இலினி
7: 1, 2, 3
6: பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்,

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆகாஷ்வாணி 102.1 இல் பாப்கார்ன்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: அடுத்த நிகழ்ச்சியா வலம் வர காத்திருக்கு மதுர கீதம், முன்பாக கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. மீள்திறன் மிக்க எதிர்காலத்திற்கான புத்தாக்கம், ஒத்துழைப்பு, மாற்றம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் தொடர்பான கூட்டமும் புனேயில் நாளை தொடங்குகிறது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ருத் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதிக்கப்பட உள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அங்குள்ள ப்ளூமேரியா தோட்டம், ஆலமர சோலை, போன்சாய் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடலாம். யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இத்தேர்வு எழுதிய மாணாக்கர் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விடை குறிப்புகள் மீது இம்மாதம் 18ஆம் தேதி வரை தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். ஆட்சேபனைகளை தெரிவிக்கும் கேள்வி ஒன்றுக்கு 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் முகமை கூறியுள்ளது. நாடு முழுவதும் பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் இன்று தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாய பயிர் மகசூல் பாதிப்பு, தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாசக் கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த களைச்செடிகள் பூக்கும் முன்பே வேரோடு களைய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர்காப்பீடு திட்டம், பயிர்க்கடன், உரங்களை பெறுவதற்கு விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து இவற்றை பெற்றுக் கொள்ளலாம். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

நேர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகள், டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலாவுடன் பாடியிருக்கும் பாடல், இடம்பெற்ற திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். பாடலுக்கு விருப்பம் நீலாங்கரை ராகுல், ஷாலினி ஆகியோர். இவர்கள் விரும்பி கேட்ட இப்பாடலை நாமும் கேட்டு ரசிப்போமா?

0: பதினேழு முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம்.

1:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் கனதாசன் வரிகளில் TM சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடியிருக்க கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தனிஷ்கா, ஸ்ரீ ஆகியோர்.

8:14 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் இதய கமலம் திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில், கனதாசன் வரிகளில், பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலாவுடன் பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் அயன்புத்தூர், அண்ணாதுரை, சரோஜா ஆகியோர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம்.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி
2: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: ஒரு மணி 21 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுரை கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்திலிருந்து. புலிவலம் ஆதிமூலம் சுப்பிரமணியன் ஆகியோரின் விருப்ப பாடலாக ஒலிக்க வருகிறது. கே வி மகாதேவன் இசையில் பி பானிமதி டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாட கேட்கலாம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 1:25. மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகள், TM சவுந்தரராஜன் பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் திருச்சி ஒத்தக்கடை, சிவாஜி பெரியதம்பி, புத்தூர் அன்பழகன், பாரதி ஆகியோர்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

1:32. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் வாலி, வரிகளில் டி.எம். சவுந்தரராஜன் பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் கனகி நகர், பெரியசாமி, சஜித்குமார் ஆகியோர்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலாவுடன் பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் வில்லிவாக்கம் குபேந்திரன். காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

மணி 40 நிமிடம். மதுரகீதம் நிகழ்ச்சி நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது அரச கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல். கே வி மகாதேவன் இசையில் ஆலங்குடி சோமு, வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலாவுடன் பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் முசிறி மேட்டுப்பாளையம் தேவிகா சுப்பிரமணியன், கீர்த்தனா சதீஷ், அதிரன், அதியமான், சாந்தி, மோகன், வினோத் ஆகியோர்.

நாளை பகல் ஒரு மணிக்கு வலம் வரும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்களை கேட்கலாம். மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர், தஞ்சையில் நடைபெறும் கல்வி, இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கிறார். செங்கல்பட்டில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்குகிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிறைவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்வேகத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் நலனை தமது லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் வாஜ்பாய் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தேச வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளை தாம் என்று நினைவு கூர்ந்து தலைவணங்குவதாக அவர் கூறியுள்ளார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி தொடர்பான சுற்றுச்சூழல் பணிக்குழு தொடர்பு குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இதனிடையே மீள்திறன்மிக்க எதிர்காலத்திற்கான புத்தாக்கம், ஒத்துழைப்பு, மாற்றம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் தொடர்பான கூட்டம் புனேயில் நாளை தொடங்குகிறது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் இணைய பாதுகாப்பு, மின்னணு தொழில்நுட்ப சூழல் குறித்து விவாதிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அங்குள்ள ப்ளூமேரியா தோட்டம், ஆலமரை சோலை, போன்சாய் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இத்தேர்வை எழுதிய தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக

0: விடை குறிப்புகள் மீது இம்மாதம் 18ஆம் தேதி வரை தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். ஆட்சேபனைகளை தெரிவிக்கும் கேள்வி ஒவ்வொன்றுக்கும் 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் என்று முகமை கூறியுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முடிவடைந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 10,185 கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள், ஊரணிகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்கவுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை நீங்கலாக 37 மாவட்டங்களுக்கு 507.92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக தூர்வாரும் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயக்கமடைந்த காவலர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாடு முழுவதும் பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் இன்று தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாய பயிர் மகசூல் பாதிப்பு, தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த களைச்செடிகள் பூக்கும் முன்பே வேரோடு களைய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இச்செடிகளை அகற்றும்போது கையுறை, முகக்கவசம், காலணியை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும், பாதுகாப்பான முறையில் இதனை நீக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான EKYC சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. பயனாளர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரிலோ இதனை சமர்ப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் நாளை நடைபெறுகிறது. 1 முதல் 19 வயது வரையிலான குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர், பெண்கள் உள்ளிட்டோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை இம்முகாமில் பெற்றுக்கொள்ளலாம். அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டம் பயிர்க்கடன் தங்களது நிலங்களுக்கு தேவையான உரங்களை பெறுவதற்கு விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். வேளாண் பெருமக்கள் இதனை பெற அருகில் உள்ள வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நிலம் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பித்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வேளாண் பெருமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு செயல்பட்டு வந்த இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் வாகனங்கள் தீக்கிரையாயின. இவ்விபத்து குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ஒன்றிற்கு 700 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் என்பதால் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக சங்கரன்கோவில், தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்கின்றன. இங்கு விளைவிக்கக்கூடிய பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதால் எப்போதுமே பூக்கள் வரத்து என்பது அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் ஓணம் பண்டிகை விரைவில் துவங்கப்படும் நிலையில் இன்று மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு 700 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுவது இதனால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: நெல்லை பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு நாளை முதல் அனுமதி வழங்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி விதிக்கப்பட்ட 10 நாட்கள் தடை இன்றுடன் நிறைவடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காரையாறு சொரிமுத்தையனார் கோயில் அமைந்துள்ளது. இங்கு ஆடி அமாவாசை 12ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் கடந்த 7ஆம் தேதி முதல் வருகிற 16ஆம் தேதி வரை சோதனை சாவடிகள் மூடப்பட்டு அதற்கு அகஸ்தியர் அருவி மற்றும் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. கோவில் திருவிழா முடிந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இன்று இந்த தூய்மை பணி முடிவடையுள்ள நிலையில் நாளை முதல் சொரிமுத்தையனார் கோவில் மற்றும் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் செல்லலாம் என வனத்துறையினர் அறிவிப்பு வழங்கியுள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: அகமதாபாத்தில் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் குரூப் டி பிரிவில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று 7:30 நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை தொடங்குகிறது.

0: அமெரிக்கா பிரவுன்ஸ்பர்கில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கலியானா புனாச்சா ஈக்வடார் ஆன்சலான் இணை முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வறட்சியை எதிர்கொள்ள உயிருரங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் என் மாரிக்கண்ணு அவர்கள்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் எல்நினோ இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்கு. அது சார்ந்து நிறைய தயாரிப்புகளை வந்து அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு. வேளாண் துறை அதற்கான விஞ்ஞானிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கான மேலாண்மை முறைகளை குறித்த தகவல்களும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அப்ப வந்து போடுற எந்த ஒரு பயிரா இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு மழைப்பொழிவு இல்லை, தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்கல, வறட்சி மாதிரியான ஒரு சூழல் நிலவுது அப்படின்ற சமயத்துல நம்ம என்னென்ன செய்யலாம், அதற்கு வந்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன, நம்ம மண்ணை எப்படி அதுக்கேத்த மாதிரி தயார் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நமக்கான கேள்விகள் நிறைய இருக்கும். அதை பத்தியான தகவல்கள் நம்ம கூட சொல்றதுக்காக கரூர்ல இருக்க புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தோட மண்ணியல் தொழில்நுட்ப வல்லுநர் மாரிக்கண்ணு அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கங்க மேம்.
2: விவசாய மக்கள் அனைவருக்கும் வணக்கம்.
1: வறட்சி சமயத்துல சரியான முறையில நம்ம மேலாண்மை செய்து ஒரு நல்ல வளமான மண்ணோட நம்ம பயிர்களை வந்து எதிர்பார்த்த மாதிரியான ஒரு அறுவடை எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும்?
2: என்னன்னா இப்ப வந்து எல்நினோன்ட்டு விவசாயத்துல ஏற்கனவே ஒரு க்ளோஸ்டு கண்டிஷன் இல்லாத ஓபன்ல இருக்கிறதுனால நிறைய லேபர் பிரச்சனை, அதாவது வேலையாள் பிரச்சனை, அது மட்டும் இல்லாம பூச்சி நோய்கள் இது மாதிரி இருக்கிறப்ப இப்ப வந்து வறட்சிங்கிற இந்த எல்நினோ எஃபெக்ட் இருக்கு. அதுக்கு மெயினா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வறட்சினாலே நம்மளுக்கு வந்து மழைப்பொழிவு கம்மி ஆயிடும் அப்படிங்கிறாங்க. மழைப்பொழிவு வந்து நெகட்டிவ்க்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் வந்துடும், ட்ரவுட் வந்துடும், வறட்சி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மெயினா வந்து இந்த ஆடிப்பட்டத்துக்கு, ஆடிப்பட்டத்துல மெயினா வந்து தண்ணியை நம்பிதான் நெல்லா இருக்கட்டும் மத்த பயிரா இருக்கட்டும் விவசாயிகள் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கிடைக்கிற இந்த சிவியர் ஸ்ட்ரெஸ்ங்கிறத இந்த வறட்சியை வந்து மேலாண்மை பண்ணி பயிர் வளர்ச்சியில அதிக மகசூல் எடுக்கணும் அப்படின்னா சில உயிர் உரங்கள் இருக்கு. அதுல எஸ்பெஷலி முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா பொட்டாஸ் உயிர் உரங்கள் இருக்கு.
1: வளத்தை வந்து நம்ம சரியான முறையில மேலாண்மை செய்யணும், அதற்கு இந்த மாதிரியான உயிர் உரங்கள் எப்படி உதவிகரமா இருக்கும், அதுவும் குறிப்பா இந்த வறட்சியை காப்பாத்துறதுக்கு நீங்க சொன்ன பொட்டாஷ் உயிர் உரங்கள் எப்படி உதவிகரமா இருக்கு அதை பத்தி கொஞ்சம்
2: நான் முதல்ல உயிர் உரங்களோட வகைகளை சொல்லிடுறேன். உயிர் உரங்கள்னா என்ன நிறைய பேருக்கு தெரிய வருது இல்ல, விவசாயிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமாவே தெரியாம இருந்துச்சு. அதாவது கருப்பு பாக்கெட்ல விதையோட யூனியன்லயோ இல்ல வந்து கேவிக்கையிலயோ கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தூக்கி போட்டுதான் இருந்தாங்க. நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுல எல்லாருக்குமே ஓரளவு உயிர் உரம்னா விழிப்புணர்வு தெரியுது, அது எங்க கிடைக்கும் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிய மாட்டேங்குது. உயிர் உரம்னா வேற ஒண்ணும் இல்ல, அது ஒரு சிறு சிறு கிருமிகள், அதாவது பாக்டீரியான்னு பூஞ்சானோ. இப்ப நம்ம வந்து மாவு கரைச்சு வைக்கிறோம் இல்லையா, நைட்டுக்கு கரைச்சு வைக்கிறப்ப காலையில அது வந்து நம்மளுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ ஏத்த மாதிரியா மாறிடுது. அதேதான் உயிர் உரங்கள், வேற ஒண்ணுமே கிடையாது. அது மண்ணுல இருந்துச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி மண்ணுல லட்சக்கணக்கான உயிர் ஜீவராசிகள் இருந்துச்சு. இப்ப நம்ம நிறைய பூச்சி மருந்துகள், களைக்கொல்லிகள் இது மாதிரி தேவைக்கு அதிகமா பயன்படுத்துறப்ப அது வந்து கவுண்ட்னு சொல்லுவாங்க, அது எண்ணிக்கை கம்மி ஆயிடுச்சு. சோ அது என்ன மெயினா மண்ணுல பண்ணும் அப்படின்னா தன்னை சுத்தி உள்ள சூழல்ல, அதாவது மண்ணுனா காயாவோ இல்ல நெல்லாவோ கனியாவோ வரும். சத்துக்கள் இருக்கும், நேச்சுரலாவே மண்ணுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஒரு 12 மணியில பசியில இருக்கிறோம், நெல் மூட்டையா இருந்தா சாப்பிட முடியுமா? முடியாது. சோ அப்ப ஒரு வெரைட்டி ரைஸா, ஒரு தக்காளி சாதமோ இல்ல ஒரு குஸ்காவோ இல்ல ஒரு தயிர் சாதம், அதே மாதிரி மண்ணுல இந்த சத்துக்கள் இருக்கு. அது என்ன ஆகும், கிடைக்காத வடிவத்துல இருக்கும், காம்பவுண்ட் ஃபார்ம்ல இந்த உயிர்கள் தான் கரைச்சி கொடுக்குது.
1: சொன்னப்பல ரொம்ப முக்கியமானது. முதல்ல இப்ப இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தோட்டக்கலை பயிர்கள் தான் நிறைய பேர் போடுவாங்க. போடுறவங்க குறிப்பா இந்த விதை நிறுத்தி செய்யறது அப்படிங்கறத வந்து நம்ம எல்லா பயிர்களுக்கும் சொல்றோம், தோட்டக்கலை பயிர்களுக்கும் சொல்றோம். அப்படி இருக்கும்போது இந்த விதை நிறுத்தி செய்யறதுக்கு இந்த உயிர் உரங்கள்ல ஏதாவது ஒண்ணு பயனுள்ளதாக இருக்குமா? அப்ப அது விதை நிறுத்தி செய்யலாம்னா எதை வச்சு விதை நிறுத்தி செய்யலாம், விதை நிறுத்தி செய்யறதுனால என்ன பலன் இருக்கு, அதையும் கொஞ்சம் சொல்லிருங்க.
2: விதை நிறுத்தி நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதுலயும் இந்த முக்கியமா இந்த தலை சத்து தரக்கூடிய, தலை சத்துனா யூரியா யூரியான்னு நம்ம போடுவோம், அந்த சத்து தரக்கூடியது அசோஸ் பயிர்லன்னு இருக்கு, ரைசோபியம் இருக்கு, அசுட்டோ பாக்டர் இதெல்லாம் இருக்குது. இதுல தலைசத்த கொடுக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா அசோஸ்பயர்லும். இதோட மெயின் வேலை வந்து காத்துல இருக்கிற அந்த தலைசத்து, அதாவது யூரியா சத்தை கரைச்சி பயிருக்கு வேருக்கு கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். இது தானிய பயிர்லையும் பயன்படுத்தலாம். இது நம்ம பயிர் வகை பயிருனா அதுக்கு ரைசோபியம் இருக்கு. இதுல தானிய பயிர் சிறுதானியத்துக்கு பயன்படுத்தலாம், காய்கறி பயிருக்கும் பயன்படுத்தலாம். இப்ப நம்ம விதை நேர்த்தி பண்ணணும்.

0: அப்படின்னா ஒரு ஹெக்டேர் விதைக்கு வந்து ஒரு 600 கிராம் பாக்கெட்ல கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து ஆறுன கஞ்சோட கலந்து நிழல்ல ஷேட்ல வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா வெயில சூடான கஞ்சில போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா உயிர்கள் செத்துரும். அதனால நம்ம வந்து எப்போதுமே வெயில்ல வைக்க கூடாது. உயிர் உரங்கள் வாங்கிட்டு வந்து க்ளோஸ்டு கண்டிஷன் ரூம்ல அந்த மாதிரி வைக்கணும். சூடான கஞ்சில உலர்த்தாம ஆறுன கஞ்சில கலந்து இந்த மாதிரி அசோஸ்பேர்லமோ இல்ல ரைஸோமோ இந்த மாதிரி நம்ம விதை நேர்த்தி பண்ணலாம். எனக்கு அந்த நேரத்துல டெப்போல கிடைக்கல, யூனியன்ல கிடைக்கல, இல்ல ஆராய்ச்சி மையங்கள்ல கிடைக்கல அப்படின்னா நீங்க மண்ணிலையும் இடலாம். எப்படியோ அது வந்து மண்ணுக்கு போய் சேரணும். மண்ணில் இடுறது எப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு 2 கிலோ வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. நம்ம நாத்துலையும் கலந்து விடலாம், இல்ல மண்ணில் விடக்குள்ள தொழு உரத்தோட 2 கிலோ பாக்கெட் இருக்கிறப்ப என்ன ஆகுனா நம்ம வந்து வயல் ஃபுல்லா நம்ம 1 ஏக்கர் வயல் ஹெக்டேர் வயலுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும்னா ஒரு 25 கிலோ குப்பையோடையோ இல்ல மணலோடையோ கலந்து பரவலா மண்ணில் இடுறப்ப மண்ணில் வந்து இந்த மாதிரி அசோஸ்பெர்லுங்கிற தலைசத்து தரக்கூடிய உயிர் உரங்களை வந்து நம்ம இந்த மாதிரி ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியான்னு இருக்கு. இதெல்லாமே நம்ம வந்து நெல் கோதுமை சோளம் மக்காச்சோளம் அந்த மாதிரி சிறுதானியம் பயிர் வகை பயிர் காய்கறி பயிருக்கு பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம இந்த ரைசோபியம்னு ஒண்ணு இருக்கு, அது மெயினா வந்து அது பயிர் வகை பயிரோட குடும்பத்தில் உள்ள பயிருக்கு தான் அது வந்து கூட்டமைப்பு வச்சுட்டு தலை சத்தை கொடுக்கும், அதாவது யூரியா சத்தை கொடுக்கும். அதுல மெயினா வந்து உளுந்து எண்ணெய் வித்து பயிர்னா கடலை சோயாபீன்ஸ் இதை மாதிரி சூரியகாந்தி இருக்கு. பயிர் வகை பயிர்னா உளுந்து பாசி பயிர் துவர இருக்கு. இதுவுமே அதேதான், நம்ம விதை நேர்த்தியும் பண்ணலாம் இல்லனா வந்து நேரடியா மண்ணில நம்ம கொடுக்கலாம்.
1: இப்ப தலைச்சத்தை பத்தி சொன்னீங்க, இப்ப தலைச்சத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப மணிச்சத்து கொடுக்கறது சாம்பல் சத்து கொடுக்கறதும் அவசியமானது பயிர்களை பொறுத்த வரைக்கும். நீங்க சொன்னாப்புல வறட்சி நிலவர சூழல்ல வந்து ரசாயன உரங்களை போடாம இருக்கிறது மூலமாக நம்ம தண்ணீர் தேவையை ஓரளவுக்கு குறைக்க முடியும் அப்படிங்கறது தெரியுது. அப்படி நம்ம இந்த உயிர் உரங்களை போடும்போது நம்ம போட வேண்டிய சத்தையும் கொடுக்க முடிஞ்சிருது. இப்ப நீங்க சொன்னப்பல முதல்ல இந்த தலைச்சத்துக்கான வாய்ப்புகள் வந்து அசோஸ்பைரில்லம் அப்புறம் வந்து பாஸ்போ பாக்டீரியா ரைசோபியம் இதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்து வந்து தலைச்சத்தை தாண்டி அவங்க போடுறதுக்கு சாம்பல் சத்து போடணும் அப்படின்றப்ப என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்?
0: இப்ப மெயினா சாம்பல் சத்து அப்படின்னா பொட்டாசுன்னு சொல்லுவாங்க, நீங்க MOP வடிவில் கொடுப்பீங்க. அது என்னன்னா அதுதான் சாம்பல் சத்து தரும் உயிர் உரம். இது புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் போன வருஷம் எல்லாம் விவசாயிகளுக்கு தெரியாம இருந்துச்சு, யூனியன்லயும் இது வரைக்கும் வரல, ஆனா இந்த வருஷம் வந்துருச்சு. அதாவது 2 உரங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டி TNV நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் 2020 பானியோ பேசிலஸ் மியூசிலேஜன்ஸ் ரிலீஸ் பண்ணாத பொட்டாஸ் ரிலீசிங் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு? அது மெயினா வந்து சாம்பல் சத்தை ரிலீஸ் பண்ணக்கூடியது. அதாவது ரிலீஸ்னா என்னன்னா சாம்பல் சத்தை வந்து மண்ணுல இருக்கும். இப்ப நீங்க மண்ணை டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 ஏக்கர் மண்ணுல அது 300க்கு தாண்டி இருக்கு. அதிகம் தான் எல்லா மண்ணிலையும் காட்டுது. என்னன்னா பொட்டாஸ் வந்து மண்ணோட லாக் ஆகி இருக்கு. சோ அப்ப இந்த
1: ஏற்கனவே போட்ட உரத்துல இருந்து அது இருக்கும் இல்லீங்களா?
0: உரத்துல இருந்து இல்ல, மண்ணோட பண்புகள் அதுல இருக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னா நான் சொன்னது அதே கண்டிஷன் தான், நெல்லா இருக்குது. அது நம்மளுக்கு சாப்பிட வடிவத்துல இல்லாத மாதிரி
1: பயிர் பயன்படுத்த முடியல, பயிர்களால பயன்படுத்த
0: முடியல. சோ அப்பதான் இந்த உயிர் உரங்கள் வந்து மெயின் வேலையை பாக்குது. அதுல மெயினா நம்ம யூனிவர்சிட்டி TNV தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ரிலீஸ் பண்ண பானியோ பேசிலஸ் மியூசிலேஜன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது பார்த்தோம்னா நீங்க கேட்ட மாதிரி விதை நேர்த்தியும் பண்ணலாம், மண்ணிலையும் அப்ளை பண்ணலாம். விதை நேர்த்தி பண்றதுக்கு என்ன அப்படின்னா இதை பத்தின நம்ம விவசாயிகளுக்கு பரவலாக்கம் பண்ண போன வருஷம் எல்லாமே நம்ம வந்து செயல் விளக்கங்களும் பண்ணிருக்கிறோம். நம்ம கருப்பூர் இந்த மாதிரி நெல்ல வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த வருஷமும் அதுக்கான கடலையில விவசாயிகளுக்கு நம்ம பரவலாக்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுல மெயினா விதை நேர்த்தி பண்ணணும் அப்படி அப்படின்னா 280 ml அதாவது ஒரு கால் லிட்டர் ஒரு ஹெக்டேருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. எனக்கு விதை நேர்த்தி பண்றப்ப கிடைக்கல டெப்போலயோ இல்ல வந்து கேவிக்கோலயோ கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து மண்ணிலையும் கொடுக்கலாம். 1/2 லிட்டர் ஒரு ஹெக்டேர் கொடுக்கறாங்க. அதேதான் நம்ம வந்து தனியா அப்ளை பண்ணாம குப்பையோடையோ இல்ல மணலோடையோ நம்ம கலந்து நம்ம நெல் வயல்லையும் போடலாம், இல்ல நம்ம மத்த பயிர் கடலை கொத்தி விடுறப்ப போடலாம். இது வந்து யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் ரிலீஸ் பண்ண சாம்பல் சத்து தரக்கூடிய உயிர் உரம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா NBIAM ICR இன்ஸ்டிடியூட் நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சர் இம்பார்ட்டன்ட் மைக்ரோ ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி நுண்ணுயிர்களுக்குன்னே ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க. அவங்க ரிலீஸ் பண்ணது கடந்த 2 வருடங்களா பார்த்தோம் அப்படின்னா எல்லா விவசாயிகள் என்ன சொன்ன எனக்கு பொட்டாசு உரங்களே கிடைக்கல, எந்த டெப்போலையும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம நீங்க மூட்டை கிடைச்சாலும் அது ரேட் எல்லாம் அதிகமா தான் இருக்கு. அப்புறம் இந்த பொட்டாசு உரங்கள் நம்ம வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி பண்றோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல NBIAM அதுக்காகவே உள்ள இன்ஸ்டிடியூட் வந்து ரிலீஸ் பண்ணதுதான் ஃபெச்சூரியா அவரான்சியா. இதுவுமே வந்து ஒரு சாம்பல் சத்து தரக்கூடிய உயிர் உரங்கள். இதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா 125 ml வந்து ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுத்தலாம். இல்ல அந்த நேரத்துல எனக்கு கிடைக்கல அப்படின்னா மண்ணில கொடுக்கலாம், நாத்தும் நடலாம். இதே மாதிரி நம்ம வந்து கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு நம்ம செயல் விளக்கம் மூலம் செஞ்சு காட்டிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உயிர் உரங்களை வந்து கடலையில நம்ம செய்யலான் இருக்கோம். அதனால விவசாயிகள் நீங்க வந்து இந்த உரங்கள்லாம் நம்மளுக்கு எங்க கிடைக்கும்னா யூனியன்லயும் கிடைக்கும், கேவிக்கலையும் கிடைக்கும்.
1: அதை பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்திக்கலாம் மேம்? எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படும் ஒரு ஏக்கருக்குன்னா எவ்வளவு? போடலாம்?
0: ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா 100 ml போதும். 100 ml வந்து நம்ம விதை நேர்த்தியாவும் பண்ணலாம், இல்ல மண்ணுல குடுக்கணும் எனக்கு அப்படின்னா குப்பையோடையோ இல்ல மண்புழு உரத்தோடய கலந்து 200 ml வந்து

0: கொடுத்துடலாம்.
1: சரி மேம். அதே மாதிரி இப்ப இந்த நுண்ணுட சத்துக்களுக்கான சில உயிர் உரங்கள் இருக்கு அப்படின்றதையும் சொன்னீங்க நீங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிருக்கீங்க.
0: அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அப்படின்னா பேருட்ட சத்துக்கள் சொல்லுவாங்க, விவசாயிகள் மூட்டை மூட்டையா போடுவாங்க, 50 kg அந்த மாதிரி மூட்டையா போடுற அந்த யூரியா பொட்டாசு டிஏபி பத்தி பார்த்தோம். அதுல இப்ப வந்து நம்ம பார்க்க போறது நுண்ணூட்டம். நுண்ணூட்டம்னா நீங்க வந்து நெல்லுக்கு போடுற அந்த ஜிங்க்னு சொல்லுவாங்க, துத்தநாகன்னு. மெயினா நம்ம பெல்ட்ல பார்த்தோம்னா கடந்த 50 வருடமா நெல் சாகுபடி பண்ணி துத்தநாகம் எல்லாமே டெபிசியன்ட், பற்றாக்குறையா தான் இருக்கு. சோ அதுக்குமே நம்ம வந்து ஆராய்ச்சி நிறுவனங்களா இது மாதிரி நுண்ணூட்டத்தை தரக்கூடிய உயிர் உரங்களும் கண்டுபிடிச்சு ரிலீஸ் பண்றாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியா அப்படின்ட்டு, இது வந்து துத்தநாகத்தை, அதாவது நுண்ணூட்ட சத்தை கரைச்சி கொடுக்கும். இதுமே நம்ம எப்படி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா, நீங்க எப்படி பரிந்துரை பண்ணணும் அப்படின்னா, 36 மண்புழு உரமோ இல்ல வந்து குப்பை உரமோ எடுத்து அதுல ஒரு 720 ml கலந்து மண்ணில் இடுறப்ப மண்ணுக்கு வந்து சத்துக்கள் கொடுக்குது. பேரூட்டங்கள் மட்டும் இல்லாம நுண்ணூட்ட தர இது இருக்குது. அது மட்டும் இல்லாம இரண்டாம் நிலை சத்துக்கள்ங்கிற இந்த சல்பர்னு சொல்லுவாங்க. சல்பர்னா விவசாயிகள்லாம் இந்த கடலை எல்லாம் போடுறப்ப கொத்தி விடுவாங்க இல்லையா, கொத்தி விடுறப்ப ஜிப்சம் போடுவாங்க, அதுதான் சல்பர் தரக்கூடிய பாக்டீரியா. மெயினா வந்து எண்ணெய் வித்து பயிரினாலே அந்த எண்ணெய் தன்மை வேணும். ஒரு கடலை எடுத்துட்டு போறீங்க இல்ல சூரியகாந்தி எடுத்துட்டு போறீங்க, எள்ளுனாலே உங்களுக்கு அந்த எண்ணெய் தன்மை இருக்கும். எண்ணெய் தன்மை மெயினா கொடுக்கறது சல்பர் தான். அந்த சல்பர்ங்கிற அதுல சிஸ்டைன்ங்கிற அந்த அமினோ ஆசிட் தான் இந்த சல்பரை வந்து மண்ல இருந்து எடுத்து கொடுக்கும். அது நம்ம ஜிப்சமா கொடுக்கறோம், இருந்தாலும் அதுக்குமே யூனிவர்சிட்டி வந்து நம்மளுக்கு இந்த சல்பர் ஆக்சிடைசிங் பாக்டீரியாங்கிற சல்பர் சத்து தர உயரத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெக்டருக்கு 2 kg ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறாங்க. நீங்க விதை நேர்த்தியும் பண்ணலாம் இல்லனா மண்ணிலையும் கொடுக்கலாம்.
1: அதாவது நிறைய இந்த வறட்சி சூழல்ல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கீங்க. அதற்கான தொழில்நுட்பம் என்ன, அதுக்கான சத்துக்கு நம்ம நார்மலா கொடுத்துட்டு இருக்கிற உரங்களுக்கு பதிலாக உயிர் உரமா நம்ம எப்படி எப்படி கொடுக்கலாம்ன்றத சொல்லிட்டு இருந்தீங்க.
0: இப்ப நம்ம பார்த்த என்பிகேங்கிற தலை சத்து மணி சத்து தரக்கூடிய, அதாவது யூரியா டிஏபி பொட்டாஸ் தரக்கூடியது, மைக்ரோ நுண்ணூட்ட தரத்தை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம சில உயிரினங்கள் இருக்கு, அசோலா உயிர் உரங்கள் இருக்கு. அசோலானா இது ஒரு ஃபர்ன்னு சொல்லுவாங்க, பெரணி வகை சார்ந்தது. இதுமே மண்ணுக்கு வந்து உயிர் உரத்தை கொடுக்கறது. நீங்க நெல் வயல்ல பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம தீவனமாகவும், பால் அதிகமா வரணும் ஃபேட்டுக்கு அதிகமா வரணும் தீவனமாகவும் பயன்படுத்தலாம். சோ அசோலாவும் உயிர் உரம் தான் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வேர் உட்பூசணம் சொல்ற வேம்னு சொல்லுவாங்க. வேம்னா வெசிகுலர் அர்பரிசிகுலர் மைக்ரோசான்னு சொல்லுவாங்க. இதுமே என்னன்னா இந்த வேம்ங்கிறது ஒரு பூஞ்சாணம். இப்ப நம்ம அசோஸ்பெர்லம் பாஸ்போ பாக்டீரியா பாக்டீரியால வருது, இது ஒரு பூஞ்சாணம். இதுமே என்ன பண்ணுதுன்னா மண்ணுல வந்து கிடைக்கிற துத்தநாக சத்து, பாஸ்பர் சத்து, இது மாதிரி மணி சத்தெல்லாம் கரைச்சி கொடுக்குது. பூஞ்சாணம் என்ன பண்ணுனா சத்துக்களை வந்து, சத்து இல்லாத மண்ணுல கூட வரும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு இது மாதிரி தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கு, ஆள் பற்றாக்குறையா இருக்குன்ட்டு எல்லாமே மரப்பயிரா வைக்கிறாங்க, கொய்யாத மாதிரி. சோ அப்படி இருக்கும்போது இந்த வேம்ங்கிறது மரப்பயிரோட கூட்டமைப்பு வச்சுட்டு நல்லா மண்ணுல சத்தை கிரகிச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி இந்த எல்நினோ எஃபெக்ட்ல வாட்டர் ஸ்ட்ரெஸ்ங்கிற நீர் பற்றாக்குறை உள்ள காலங்களிலும் இது நல்ல மண்ணுல வளர்ந்து கொடுக்கும். மெயினா இது வந்து எல்லா பயிரும், தானிய பயிரும் மரப்பயிருக்கும். தானியன்னு பார்த்தோம்னா சோளம், பார்லி, நெல்லோட, கிழங்கு பயிருனா மரவள்ளி, வெங்காயம் இது மாதிரி. அது மட்டும் இல்லாம மரப்பயிரில் நம்மளுக்கு வந்து பப்பாளி, இது மாதிரி எல்லா பயிரோடையும் இந்த மரப்பயிரோட கூட்டமைப்பு வச்சுட்டு இந்த பூஞ்சாணம் மண்ணுக்கு வந்து இப்ப மணிசத்தையும் துத்தநாக சத்தையும் கொடுக்குது.
1: இது சம்பந்தமா விவசாயிகளுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, ஏதாவது அவங்க சந்தேகங்கள் கேட்கணும்னா எப்படி தொடர்பு கொண்டு கேட்கலாம்?
0: நம்ம வேளாண்மை அறிவியல் மையத்துக்கு வந்தாலும் நாங்க வந்து எல்லா ஆலோசனையும் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம நீங்க என்னுடைய அலைபேசி நம்பருக்கு போன் செய்து விவசாயிகள் வந்து சந்தேகத்தை கேட்கலாம். 99 49 67 01 99 49 67 01 நன்றி.
1: நன்றி.
2: இதுவரை வறட்சியை எதிர்கொள்ள உயிர் உரங்கள் குறித்த பல தகவல்களை நேர்முகத்தில் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் என் மாரிக்கண்ணு அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
3: அறம் சார்ந்த ஆனந்தமான நிகழ்ச்சிகள்,
4: இனிமையான இசையில் ஈடில்லா மகிழ்ச்சியோடு
3: உங்கள் திருச்சி வானொலியில்
4: நாள்தோறும் காலை 6 முதல் இரவு 11 வரை.
3: முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும்.
4: நேயர்களுக்காக நேயர்களால்
5: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர்.

0: இன்றைய மலரில் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் விபிஜி ராம்ஜி, அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம், எல்நினோ வெப்ப அலை, பொம்மைகளுக்கான தேசிய செயல் திட்டம், சர்வதேச இளையோர் தினம் ஆகியவை இடம்பெறுகின்றன. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் விபிஜி ராம்ஜி நாடு முழுவதும் கடந்த ஜூலை 1 முதல் செயல்பாட்டில் உள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பு.
1: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் விபிஜி ராம்ஜி முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை உத்தரவாதம், தகுதியுள்ள ஒவ்வொரு கிராம குடும்பத்திற்கும் 125 நாட்கள் ஊதிய வேலை வழங்க சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. 2026-27 நிதியாண்டில் மத்திய அரசு இதற்காக 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. மாநிலங்களின் பங்களிப்புடன் மொத்த திட்ட செலவு 1.51 லட்சம் கோடியை தாண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்புடன் சேர்த்து நீடித்த கிராமப்புற சொத்துக்கள், நீர் பாதுகாப்பு, வாழ்வாதார வசதிகள் மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இந்த புதிய இயக்கத்தின் மூலம் பயோமெட்ரிக் அங்கீகாரம், புவியியல் குறியீடு, டிஜிட்டல் கண்காணிப்பு போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சரியான நேரத்தில் வேலை வழங்குவதும் தொழிலாளர்களுக்கு விரைவாக ஊதியம் வழங்குவதும் மத்திய அரசின் முக்கிய முன்னுரிமையாக இந்த திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபிஜி ராம்ஜி சட்டத்தின் கீழ் கிராமப்புற ஊதியத்திற்கான புதிய தேசிய அளவுகோலாக 300 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட தேசிய சராசரி ஊதியம் ஒரு நாளைக்கு 298 ரூபாயிலிருந்து தற்போது 327 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒரு நாளைக்கு சராசரியாக 28 ரூபாய் அதிகரித்துள்ளது.
0: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் விபிஜி ராம்ஜி, அதன் முக்கியத்துவம் குறித்து திருச்சி பெருநிறுவன சமூக பொறுப்பு இயக்குநர் டாக்டர் கீதா ஜெகநாதன் பேசுகையில்,
2: விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜ்விகா மிஷன் கிராமின் ஆக்ட் 2025 100 நாள் வேலைக்கு பதிலாக கொண்டுவரப்பட்ட புதிய ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டமாகும். வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், உள்கட்டமைப்பு, நீர் பாதுகாப்பு, இந்த 4 முக்கிய முன்னுரிமைகளை வைத்துதான் இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஊராட்சியில வந்து நிறைய செய்ய முடியும். குளம், ஏரி, ஊரணி, நீர்நிலைகளை வந்து தூர்வாரலாம், பழைய குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை புனரமைக்கலாம், குளக்கரைகளை பலப்படுத்தலாம், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை ஏற்படுத்தலாம், தடுப்பணைகள், செக் டேம் இதெல்லாம் அமைக்கலாம். சோ இதெல்லாம் வந்து நீர் பாதுகாப்பு பணிகளா இருக்கு. குடிநீர் ஆதாரங்களை பாதுகாக்கிறது, ஏற்கனவே உள்ள குடிநீர் கிணறுகளை புனரமைக்கிறது, நீர்த்தேக்க தொட்டிகள் தொடர்பான பணிகள், இதெல்லாம் வந்து குடிநீர் பாதுகாப்பு பணிகள். 100 நாள் வேலைங்கிறத வந்து 125 நாளா அதிகப்படுத்தியிருக்காங்க. விவசாயம் சார்ந்த பணிகளையும் நம்ம வந்து பண்ண முடியும். நில மேம்பாடு, நில சமன்படுத்துதல், மண் மற்றும் ஈரப்பத பாதுகாப்பு, பண்ணை குட்டைகளை அமைக்கிறது, நீர் சேமிப்பு பண்றது, மண்ணரிப்பை தடுக்கும் பணிகள், சோ இந்த மாதிரி பணிகளையும் மக்களை ஈடுபடுத்தி நம்மளுடைய ஊராட்சி மன்றத்தின் மூலமாகவும் அரசாங்கத்துக்கு தேவையான பணிகளை நம்ம செய்ய முடியும். ஆடு மாடு வளர்ப்பு, அது சம்பந்தமான பயிற்சிகள், கோழி வளர்ப்பு தொடர்பான கட்டமைப்புகள், தீவன பாதுகாப்பு மற்றும் வசதிகள், விவசாய உற்பத்தி மற்றும் வாழ்வாதாரத்தை ஆதரிக்கிற கட்டமைப்புகள், இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியும். நடைபாதைகள், தெருக்கள், வடிகால் வசதிகள், சிறு பாலங்கள், சோ இதெல்லாம் வந்து பண்ணலாம். வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துறது, நீர்பிடிப்பு அமைப்புகளை மேம்படுத்துறது, இதெல்லாம் வந்து பண்ண முடியும். பெண்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களையும் இணைக்கக்கூடிய பணிகள் இதுல இருக்கு. சிறுதொழில் சார்ந்த விஷயங்கள், மதிப்பு கூட்டுதல் தொடர்பான பயிற்சிகள், இது எல்லாமே பண்ண முடியும். நம்மளுடைய கிராமத்தை ஒட்டுமொத்தமா மேம்படுத்தக்கூடிய சிறப்பான திட்டம்.
0: நாடு முழுவதும் நீர் மேலாண்மையை மேம்படுத்த மழைநீர் சேமிப்பு இயக்கம் செயல்பாட்டில் உள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பு.
1: மழை நீரை அது பெய்யும் இடத்திலேயே சேமித்து நிலத்தடி நீரை பெருக்குவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு நீர் சேமிப்பு இயக்கம் கேட்ச் தி ரெயின் இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. மழை நீரை அதிகரிக்க மரக்கன்றுகள் நட்டு பசுமை சூழலை அதிகரிப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். மழை நீர் சேகரிப்பு குழிகள், தடுப்பணைகள், ஊரணிகள் மற்றும் பிற நீர் சேமிப்பு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நீர்நிலைகளில் நீர் சேமிப்பை அதிகரிக்கும் வகையில் அவற்றை தூர்வாரி தூய்மையாக்க வேண்டும். பாழடைந்து கிடக்கும் கிணறுகள், குளம்

0: குட்டைகளை சீரமைத்து தூய்மையான நீர் பெருக்கத்தை உறுதி செய்யும் வகையில் நீர் சேமிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு துளியும் முக்கியம் என்ற கருத்தின் அடிப்படையில் மழை நீரை வீணாக கடலில் செல்வதை தடுப்பது, நிலத்தடி நீரை பாதுகாப்பது இந்த இயக்கத்தின் நோக்கமாகும்.
1: அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் குறித்து திருச்சி ஸ்கோப் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் இயக்குநர் பத்மஸ்ரீ திரு எம் சுப்புராமன் தெரிவிக்கையில்,
2: மார்ச் 2026 அன்று ஜல்ஜீவன் இயக்கம் 2 கீழ் கிராமப்புற குடிநீர் விநியோகத்துறையில் கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மேற்பட்ட நிதி ஒதுக்கீடு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட செயலாக்கத்துடன் ஜல்ஜீவன் இயக்கத்தின் காலத்தை டிசம்பர் 28 வரை நீடிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான முறையில் நீர் நிர்வகிக்கப்படும் குடிநீர் திட்டத்தின் காரணமாக வயிற்றுப்போக்கு நோய்களால் ஏற்படும் கிட்டத்தட்ட 400,000 இறப்புகளை தடுக்கப்படுகின்றது என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. வீடுகளுக்கு மட்டுமல்லாமல் பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள், எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவது என்பது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்.
1: நாட்டில் வெப்ப அலையை எதிர்கொள்ள மத்திய அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பு.
3: பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரித்துள்ள எல்னினோ உலகின் பல பகுதிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதனை சமாளிக்கவும் வெப்ப அலையை எதிர்கொள்ளவும் மத்திய அரசு, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், இந்திய வானிலை ஆய்வு மையம், சுகாதார அமைச்சகம் ஆகியவற்றின் மூலம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் வெப்ப அலைக்கான முன்னறிவிப்புகள் மாநிலங்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. மாநில சுகாதாரத்துறைகள் மாவட்ட அளவில் அவசரகால செயல்பாட்டு நடைமுறைகளை தயாரித்து செயல்படுத்த அறிவுறுத்தப்படுகின்றன. வெப்பத்தால் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வெப்ப அலையின் பாதிப்புகள், நீர்ச்சத்து பாதுகாப்பு, வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் முறைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தேசிய பேரிடர் எச்சரிக்கை தளம் மூலம் அதிகாரப்பூர்வ பேரிடர் எச்சரிக்கைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன. வெப்பத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டோருக்கு அவசர கால உடல் குளிர்விப்பு உள்ளிட்ட சிகிச்சை நடைமுறைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது.
1: எல்னினோ வெப்ப அலை குறித்து திருச்சி தேசிய கல்லூரி புவியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கி. ராதாகிருஷ்ணன்,
4: மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிப்பதும் அதனுடன் வளிமண்டல சுழற்சியில் ஏற்படும் மாற்றங்களும் இணைந்த நிகழ்வே எல்னினோ என்று கூறப்படும். இதன் விளைவு மீன்வளத்திலும் ஏற்படுகின்றது. ஊட்டச்சத்துக்கள் குறைவதால் உற்பத்திகள் குறையலாம். அதனால் தொடர்ச்சியாக சிறிய கடல்வாழ் உயிரினங்கள், மீன்கள் மற்றும் முழு கடல் உணவுச் சங்கிலியிலும் தாக்கம் ஏற்படலாம். எனவே எல்னினோ என்பது வெறும் கடல் நீர் சூடாவது மட்டுமல்ல, கடல் வெப்பநிலை, கடல் சுழற்சி, உயிரியல் உற்பத்தி மற்றும் வளிமண்டல சுழற்சி ஆகிய அனைத்தையும் இணைக்கும் ஒரு மிகப்பெரிய கடல் மற்றும் வளிமண்டல நிகழ்வு. இந்திய பருவமழையை எல்னினோ மட்டுமல்லாது இந்திய பெருங்கடல் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை, வளிமண்டல சுழற்சி மற்றும் வங்காள விரிகுடாவின் நிலை மற்றும்

0: இந்தியப் பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடா வழியாக தமிழ்நாட்டின் மலைப்பொழிவிலும் மறைமுக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சில நேரங்களில் இந்த எல்னினோ மிகவும் வலுவாக உருவாகும் போது அதை பொதுவாக சூப்பர் எல்னினோ என்று குறிப்பிடுகிறார்கள். 1997-98 பிறகு 2015-2016 போன்ற வலுவான நிகழ்வுகள் இதற்கு நல்ல உதாரணங்கள். வலுவான எல்னினோ ஏற்பட்டால் உலகின் பல பகுதிகளில் மழைப்பொழிவு முறையில் மாற்றம் போன்ற தாக்கங்கள் அதிகமாக ஏற்படலாம். கடலில் தொடங்கும் ஒரு சிறிய வெப்பநிலை மாற்றம் இறுதியில் நமது வயல்களிலும் நீர்த்தேக்கங்களிலும் கடற்கரைகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் கடலும் காலநிலையும் நமக்கு உணர்த்தும் மிகப்பெரிய உண்மை.
1: நாட்டில் பொம்மை உற்பத்தியை அதிகரித்து இந்தியாவை உலகளாவிய பொம்மை உற்பத்தி மையமாக உருவாக்கும் நோக்கில் மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பொம்மைகளை உள்நாட்டிலும் சர்வதேச சந்தையிலும் பிரபலப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பு.
2: மத்திய அரசு 2020 தேசிய பொம்மைகள் செயல் திட்டத்தை உருவாக்கியது. இது 21 முக்கிய நடவடிக்கைகளை உள்ளடக்கியதாகவும் 14 மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் ஒருங்கிணைப்பில் செயல்படுத்தப்படுவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் வரலாற்றை அடிப்படையாக கொண்ட பொம்மைகளை வடிவமைத்தல், பொம்மைகளை கற்றல் மற்றும் கல்விக்கான கருவியாக பயன்படுத்துதல், பொம்மை வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் ஹேக்கத்தான், கிராண்ட் சேலஞ்ச் போன்ற போட்டிகளை நடத்துதல், பொம்மைகளின் தரம் மற்றும் பாதுகாப்பை கண்காணித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வதோடு தரமற்ற மற்றும் பாதுகாப்பற்ற இறக்குமதி பொம்மைகளை கட்டுப்படுத்துதல், உள்நாட்டு பொம்மை உற்பத்தி குழுமங்களை மேம்படுத்துதல், உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை ஊக்குவித்தல், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பொம்மைகளை உள்நாட்டிலும் சர்வதேச சந்தையிலும் பிரபலப்படுத்துதல் போன்றவை இதன் முக்கிய நோக்கமாகும். தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் பொம்மைகள் மற்றும் விளையாட்டுகளை பயன்படுத்தி மாணாக்கருக்கு கற்றலை மகிழ்ச்சியானதாகவும் செயல்முறை அடிப்படையிலும் மாற்றுவதற்கு இது முக்கியத்துவம் அளிக்கிறது.
1: பொம்மை தயாரிப்புகள் குறித்து தஞ்சாவூர் பொம்மை உற்பத்தியாளர் திருமதி கே கீதா குணா கூறுகையில்,
3: ஐ ஹவ் ஸ்டார்டட் மை யூனிட் சின்ஸ் 2010 நாங்கள் தஞ்சாவூர் டான்சிங் டால் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஒரு 8 மெம்பர்ஸோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நவ் வி ஆர் ஹேவிங் 4 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். அதில் 80 டைரக்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 40+ அவுட் சோர்சிங் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி தஞ்சாவூர் டான்சிங் டால்ஸ், பிரதமர் மோடி சார் மன் கி பாத் ஸ்பீச்சுக்கு அப்புறம் எங்களுக்கு கஸ்டமைஸ்டு டால்ஸும் ஆர்டர்ஸ் வந்தது. ஸோ சாரோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் அந்த டால்ஸுங்கிறதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. தஞ்சாவூரில் கிடைக்கக்கூடிய தஞ்சாவூர் டான்சிங் டால்ஸ் இப்போ ஆல் ஓவர் தி இந்தியா கிடைக்குதுன்னா அதுக்கு நம்ம மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி சாரோட மன் கி பாத் ஸ்பீச்சும் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சொல்லுவேன். ஸோ டோட்டலாக பெர் டே வேல்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் நாங்கள் 500 டால்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயுமே நாங்கள் மிஷின் யூஸ் பண்ணல, எல்லாமே ஹேண்ட்மேடு டால்ஸ் தான். இப்போ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் நல்லா போய்கிட்டு இருக்கு. எங்களோட கம்பெனியில 4 டைப்ஸ் ஆஃப் டால்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம்.
1: சர்வதேச இளையோர் தினம் கடந்த புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. இளைஞர்களின் திறன், ஆற்றல், புதுமை மற்றும் சமூக பங்களிப்பை அங்கீகரிப்பதே இந்நாளின் நோக்கமாகும். இந்தியாவின் மக்கள் தொகையில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்களின் கல்வி, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு மற்றும் தலைமைத்துவத்தை வளர்ப்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. திறன் இந்தியா, இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி சான்றிதழ், ஸ்டார்ட் அப் இந்தியா, மை பாரத் கேந்திரா உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளில் இளையோர் ஈடுபட ஊக்குவிக்கப்படுகின்றனர். இளைஞர்களின் கனவுகள் உயர்ந்தால் நாட்டின் எதிர்காலமும் உயர்வடையும். வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் திருச்சி மாவட்ட இளையோர் அலுவலர் திருமதி கீர்த்தனா.
4: இளைஞர்கள் தான் ஒரு தேசத்தோட உலகத்தோட முன்னேற்றத்திற்கு முன்னோடிகள். அந்த விதத்துல சர்வதேச இளையோர் தினம் வருஷம் கொண்டாடிட்டு வர்றோம். இந்த வருஷம் அதோடைய தீம் கருப்பொருள் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் சேம் ஆஸ்பிரேஷன். அதாவது வெவ்வேறு சூழ்நிலைகள்ல இருந்தாலுமே அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொதுவான இலக்குகள் இருக்கு. அதுதான் இளையோர்களுக்கு கல்வி, சுகாதாரம், சஸ்டைனபிளா வந்து அவங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போறது அப்படின்ற ஒரு காமன் ஆஸ்பிரேஷன்ஸ் தான் இருக்கும். அவங்க எந்த நாட்டை சேர்ந்த இளைஞர்களா இருந்தாலும் சரி, உலகத்திலேயே அதிகமான இளைஞர் மக்கள் தொகை கொண்ட நாடு வந்து நம்ம இந்தியா தான். மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இளையோர்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்க. நேரு யுவ கேந்திரா மை பாரத் கேந்திராவா மாறினதுக்கு அப்புறம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கும். மை பாரத் போர்ட்டல்ல பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள், வினாடி வினாக்கள் இதெல்லாம் நடத்தி தரோம். இதன் மூலியமா எங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். எல்லா செலவுமே மத்திய அரசு ஏத்துக்கிறாங்க. அதை வந்து அவங்க தேடி தேடி யூஸ் பண்ணிக்கலாம்.

0: ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஸ்கில் இந்தியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, இந்த மாதிரி நிறைய லோன் விஷயங்களும் மத்திய அரசின் மூலயமா ஸ்டைஃபண்டஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிஎம்ஐஎஸ் பிரதான் மந்திரி இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்னு இருக்குது, இது எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம்.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் ஆனந்தி முத்தையன்.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது நமிட்டு எஃப்எம் ரெயின்போ 100.1. நேரம் 3 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்தடைந்த குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தற்போது செங்கல்பட்டு SRM பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றுள்ளார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் குடியரசு துணைத் தலைவரை வரவேற்றனர். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர், அதனைத் தொடர்ந்து தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிறைவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதிக்கப்பட உள்ளனர். இந்திய குடிமைப்பணி அலுவலர்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியினை சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதர் அர்ஜுனா இன்று தொடங்கி வைத்தார். குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் இச்சிமரம் பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் உலா வருவதால் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் நாளை முதல் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி விதிக்கப்பட்ட 10 நாட்கள் தடை இன்றுடன் நிறைவடைவதால் இந்நடவடிக்கை. அகமதாபாத்தில் 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் குரூப் டி பிரிவில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசை தோரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இன்னைக்கு இந்த நாளை இந்த நிமிஷத்தை கவனிங்க, ஏன்னா இந்த நிமிஷத்துக்குள்ளேயும் ஜீவன் இருக்குங்க. நேற்றுக்கு அப்படிங்கிறது வெறும் கனவு, நாளைக்கு அப்படிங்கிறது மாயை. இன்று இந்த நாள் மட்டும்தாங்க நல்ல நாள் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டே போகணுங்க. இன்றைய தினத்தை நாம நன்றாக வாழ்ந்துவிட்டால் போதும், நேற்றும் நாளையும் சிறப்பான நாளாக அமையும். நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தோரல்.

0: தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

ஸ்டிச் எஃப்எம் ரெயின்போ 1.1 இசைத்தூரல் தாங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. காலையில வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கிளப்பி அனுப்பிட்டு அம்மாடி அப்படின்னு உட்கார நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 10 மணி ஆயிருதுங்க. அப்படியே நம்ம எஃப்எம் ரெயின்போவை போட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிற

14ஆம் தேதிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சிக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. அருமையா இருந்துச்சுங்க. அப்புறம் நிகழ்ச்சி அருமையா இருந்ததோட நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துச்சு, உற்சாகமான பாடல். நான் வந்து யூத் படத்துல வந்த சந்தோஷம் சந்தோஷம் பாடல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. கோகிலா மேடம்க்கும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. யார் இவங்க? ஷர்மிளா காதர். இன்னும் கொஞ்சம் முழுமையா எந்த ஊரு அப்படின்லாம் இந்த மின்னஞ்சல் அனுப்பின ஷர்மிளாமா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு. எந்த ஊரு அப்படிங்கறதையும் நீங்க சேர்த்து அனுப்புனீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம ரெயின்போ 101.1 இசை தூரல்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
5: நம்ம திருச்சி FM ரெயின்போ 100.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசை தூரல். பிரபலமான மனிதர்கள்ல மிக நீளமான பேருடையவர் இவரா தாங்க இருக்க முடியும். அப்படி என்ன பேரு, யாரா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிடுறேன். இவரோட பேரு இபின் பதூதா. மொராக்கோவின் டாஞ்சியர் துறைமுக நகர்ல பிறந்தவர் இவரு, இபின் பதூதா. சரி, பெரிய பேருன்னு சொன்னீங்க, ஆனா இபின் பதூதா அப்படிங்கிற சின்ன பேரா தானே இருக்கு, எங்க பெரிய பேரா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஒண்ணு இல்லைங்க, உங்களோட காதுகளை ரொம்ப ஷார்ப்பா வச்சுக்கோங்க. இப்ப அவரோட முழு பேரை நான் சொல்ல போறேன், என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்களா. ஷேக் அபு அப்துல்லா முகமது இபின் அப்துல்லா இபின் முகமது இபின் இப்ராஹிம் அல்லாபதி. மறுபடியும் சொல்லட்டுங்களா, எனக்கே ஆசையா இருக்கு இன்னொரு முறை இந்த பேரை சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு. இது வந்து இபின் பதூதாவோட முழு பேர், ஷேக் அபு அப்துல்லா முகமது இபின் அப்துல்லா இபின் முகமது இபின் இப்ராஹிம் அல்லாவதி. இதுதாங்க இவரோட முழு பேரு. 21 வயசுல இவரோட நீண்ட பயணம் தொடருது. இவரோட பேரை போலவே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் பயணத்துக்காக இவர் வந்து செலவு பண்றாரு. துனிஷியா, அலெக்சாண்ட்ரியா, கெய்ரோ, பெத்லஹேம், ஜெருசலேம், டமாஸ்கஸ், பாரசீகம், பாக்தாத், ஏமன், ஓமன், ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், இந்தியான்னு வழித்தடம் பெருசா நீண்டுகிட்டே போகுதுங்க. இது சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, 1993 மன்சூர் அலிகான் நடிச்சு வெளிவந்த ஒரு திரைப்படத்தோட பேர் இப்படிதான் நீளமா இருக்கும். ராஜாதிராஜ, ராஜகுலோத்துங்க, ராஜமார்த்தாண்ட, ராஜகம்பீர, காத்தவராய கிருஷ்ண காமராஜ் அப்படிங்கிற இந்த படம் பேரு எனக்கு ஞாபகத்து வருது. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம ரெயின்போ 100.1 இசை தூரல்.

எஃப்எம் ரெயின்போ 1.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை தோரல். அடுத்ததான் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க யாரு அப்படின்னா, தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவிலிருந்து. 13 அன்னைக்கு இணைத்தானும் நல்லவி கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் ஆறுமுக பெருமாள் அவர்கள், தயக்கமும் மயக்கமும் தேவையில்லை என்ற தலைப்பில் துணிவே துணை என்று கூறியது சிறப்பு. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் கண் மருத்துவர் சிவ விக்னேஷ் அவர்கள் கண்கள் பராமரிப்பு குறைபாடுகள், சொட்டு மருந்துகள், எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள், மேலும் கண் தானம் என்று பல முக்கிய தகவல்களை வழங்கியது சிறப்பு. உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நாற்றங்காலில் மீன் வளர்ப்பு பற்றிய உரையாடலில் கொடுபாமீன் பற்றிய தகவல்களை கேட்டோம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா அதிபதி அவர்களுக்கும் பாராட்டுகள், பண்பலைக்கும் நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க யாரு அப்படின்னா, இவங்க 12 13 அனுப்பியிருக்கிறாங்க ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்கு. யாரு அப்படின்னா, லால்குடி ராஜேந்திரன். இவங்க கூட சேர்ந்து கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், ஹேமித் இவங்க எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன அனுப்பியிருக்கிறாங்க, 12 இரவு 10 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான அனைத்து பாடல்களும் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல்கள். குறிப்பாக தாய் இல்லாமல் நான் இல்லை, ஏதோ ஏதோ மயக்கம், ஏய் மச்சான், ஏரிக்கரை ஓரத்திலே போன்ற பாடல்களை சொல்லலாம். நிலவிய அறிவிப்பாளர் நேயர்களுடன் அன்பாகவும் ஆதரவாகவும் பேசியது என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. விரும்பி கேட்ட நேயர்களுக்கும் ஒளிபரப்பிய நிலையத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க. இவங்க 13 வியாழக்கிழமை இரவு 10 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான அனைத்து பாடல்களும் அருமை இனிமை. அந்த இரவு வேளையில் அமைதியான நேரத்தில் நமது நிலையம் விளங்கும் பழைய திரை பாடல்களை கேட்கும் சுகமே அலாதிதான் போங்கள். அறிவிப்பாளர் அமைதியாக அழகாக பேசிய ரசித்து கேட்கும்படி இருந்தது. வாட்ஸ்அப்பில் பாடல்களை விரும்பி கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் காணிக்கையாக்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாம நன்றியை சொல்லிக்கலாம். இது நம்ம ரெயின்போ 1.1 இசை தோரல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசை தோரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

3:33 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம டிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தோரல். கடவுளர்களின் பூமி, தேவ பூமி அப்படின்னு சொல்லப்படுற இந்திய மாநிலம் எது தெரியுங்களா? உத்தரகாண்ட். இந்த உத்தரகாண்ட் பார்த்தினா யூனிக் இன்ஃபோவை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். யோகா கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுற ரிஷிகேஷ் இங்கே தான் இருக்குது. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கோர்பட்டும் இங்கே தான் இருக்குது. இந்திய மலைகளின் ராணி முசோரியும் இங்கே தாங்க இருக்குது. சதுர்தாமங்கள்னு சொல்லப்படுற யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் உத்தரகாண்டில் தான் இருக்குது. இதோட இந்தியாவின் ஏரி மாவட்டம்னு சொல்லப்படுற நைனிடாலும் இங்கே தான் இருக்குது. கேட்டுட்ருக்குறீங்க இது நம்ம டிஷ் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தோரல்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: பெரம்பலூர்ல இருந்து 14ஆம் தேதி 8 மணிக்கு வர்ற இன்று ஒரு தகவல் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடுல வந்த கண்ணன் ஒருவன் பட பாடல் சூப்பரா இருந்துச்சுங்க, அதிபதி சாருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. 12 மணிக்கு மங்கள உலகத்துல வந்த பாடல்கள் திருமதி பழனிச்சாமி, ராஜகுமாரன், பாண்டி நாட்டு தங்கம், இந்த 3 படத்துலயும் பாடல்கள் சிறப்பு. 1 மணிக்கு வந்த மதுரை கீதம் நல்ல பாடல்களே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அன்பு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படின்னா, அதிபதி சார் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் உங்க கூட பேசி மாத கணக்கு ஆயிருச்சுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க அதிபதிக்கு. அடுத்த மின்னஞ்சலையும் இவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. தேவி நிதியரசன் 13ஆம் தேதி இசை தூரல்ல வந்து மின்னஞ்சல் வாசித்த விதம் அருமையா இருந்துச்சு, பாடல்கள் நல்லா இருந்துச்சு, அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நல்ல பாடல்களை கொண்டு வந்துச்சு. ஆரவாரம் சூப்பரா இருந்துச்சுங்க. மருத்துவ செய்தி அருமை, அத்தனையும் அருமை. இரவு இசை பாடல்கள் கொடுத்த பிரியமுடன் பிரியா வைரமணி, அவங்களோட குரல் அழகா இருந்தது, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. அப்பா சாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களே திருச்சி வானொலிக்கு எப்போதும் சிறப்பான நன்றி உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நாம நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம ரெயின்போ 1.1 இசை தோரல்.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ்.

வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மூணு மணி 53 நிமிஷமாக தங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இந்த கடித அணிவகுப்பு யாரோடது அப்படின்னா, தாமஸ் செந்தில்நாதன் லூப்ரா ஏர்போர்ட்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10, 11 இந்த தேதிகளில் விடியற்காலை 5:47 வந்தே மாதரம் தொடங்கி 11:00 வரைக்கும் இந்த 4 நாட்களும் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள், பங்கேற்றவர்கள், நிகழ்ச்சியை தயாரித்தவர்கள், நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நிகழ்ச்சியை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க. இந்த 4 கடிதங்களையும் படிக்க இந்த 1 மணி நேரம் போதாது அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் என்னன்னா, 8ஆம் தேதி 45 வரிகள், 9ஆம் தேதி 47 வரிகள், 10ஆம் தேதி 49 வரிகள், 11ஆம் தேதி 57 வரிகள். இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் மீது நீங்கள் கொண்ட அன்பு அப்படியே தெரியுது. இந்த மாதிரி மின்னஞ்சல் அனுப்பின, கடிதங்கள் அனுப்பின அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இது நம்ம ரெயின்போ 102.1 இசை தோரல்.

0: இசை திருளோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். எஸ் ரங்கன் சுந்தரராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து. 14ஆம் தேதி 5 மணிக்கு ஆடிப்புறம் மற்றும் ஆடிவெள்ளி திருநாளில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் கோவிலின் மகிமைகளையும் குரு பகவானுக்கு அருகில் மாணிக்கவாசகர் கும்பாபிஷேகம் கொண்ட ஆலயமும் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. பெண்களுக்கு வளையல் என்றால் மிகவும் பிடிக்கும் என்பது இயற்கையானால் இந்த நாமபுரீஸ்வரர் திருக்கோவில்ல வளையலுக்கு இருக்கும் கதைகளையும் அத்துடன் குரு பகவானுக்கு இருக்கும் சிறப்புகள், தட்சிணாமூர்த்தியின் கோலம் இங்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னார்கள். புதுக்கோட்டையில் மழை பெய்து கொண்டிருக்கும் நேரத்தில் விஜயலட்சுமி ராம்குமார் மேடமும் சாந்தி சரவணகுமார் மேடமும் இணைந்து பக்தி மழையில் நினைத்து வைத்தார்கள் எங்களை அப்படின்னு சொல்லி வானொலி கேட்ட எல்லோரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி விட்டார்கள். இயக்குநர் ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும், கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ் ரங்கன் சுந்தரராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து. நேரம் 4 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி தொடர்பான சுற்றுச்சூழல் பணிக்குழு தொடர்பு குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இதில் நடைபெறவுள்ளன. சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான இகேஒய்சி சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு வரும் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை

அறிக்கை. பயனாளர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரிலோ இதனை சமர்ப்பிக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருள்மிகு சிநேகவல்லி அம்மன் உடனுரை அருள்மிகு ஆதி ரத்தனேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலேவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 361 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நான்கு மணி 3 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்கள்.
3: வண்ணக்கோலங்கள்ல சண்டே அப்படின்னா நீங்க கொஷினோட வந்திருப்பீங்க, கட்டம் கட்டி வந்திருப்பீங்க. நாங்க திட்டம் போட்டு திட்டம் தீட்டி
2: குறிப்புக்கு
3: தகுந்த பதில் தான் கரெக்டா தான் நாங்க சொல்லுவோம். ஆனாலும் பட்டு பட்டு பட்டு பட்டு பட்டு பட்டு பட்டு பட்டு பட்டு அந்த வாஜி
2: பாப்போம். பட்டு சொல்றாங்களா வெட்டு சொல்றாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சரி, நேர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு கட்டங்கள் எத்தனை, கேள்விகள் எத்தனை இருக்கும் அப்படின்னுங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதை நான் சொல்லிடுறேன். பேப்பர் பேனாவோட எல்லாருமே தயாரா இருப்பீங்க. கட்டங்கள் போட்டுக்கோங்க. 3 கட்டங்கள், இடம் இருந்து வளமா 3 கட்டங்கள் போட்டுக்கோங்க. அதே போல 4 வரிசை.
3: 3 கட்டங்கள்,
2: ஆமாங்க, 4 வரிசை.
3: கீழே வந்து 4 லைன் இருக்கும்.
2: ஆமா,
3: கிட்டத்தட்ட கட்டம் இருக்கும்,
2: 12 கட்டம் இருக்கும்.
3: 12 கட்டங்கள்.
2: இது எப்படி நிரப்ப போறோம் அப்படின்னா, முதல் இடமிருந்து வளம் இருக்கு இல்லையா, முதல் வரிசை, அதை இடமிருந்து வளமா நிரப்ப போறோம். அதுக்கப்புறம் 3 குறிப்புகள் கொடுப்பேன், அதை எல்லாத்தையும் நீங்க மேலிருந்து கீழாக நீங்க நிரப்ப போறீங்க.
3: சரி,
2: அப்போ நீங்க முதல் கேள்வி
3: ஃபர்ஸ்ட்க்கு மட்டும் நீங்க இடமிருந்து வளமா கேப்பீங்க.
2: ஆமா, அதுக்கு வந்து நீங்க பதில கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா கேள்விகளுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்ல, மேலிருந்து கீழ் எல்லாத்துக்கும் நீங்க பதில் கண்டுபிடிச்சீங்கன்னா இடமிருந்து வளம் நீங்க பதில் கண்டுபிடிக்கவே தெரியாது, பதிலே வந்துடும்.
3: இப்போ நீங்க இடமிருந்து வளம் அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எப்படியாவது நேர்களை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அடுத்த 3 கேள்விக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
2: நிச்சயமா. இப்போ வந்து நம்ம குறிப்பு கொடுத்துடலாமா?
3: கொடுத்துடலாம்.
2: இடமிருந்து வளம், அதற்கான குறிப்பு, ஒரு உணவு பொருள்.
3: ஒரு உணவு பொருள்,
2: ஆமா,
3: அது அடிப்படை தேவைகள்ல இருக்கு.
2: ஆமா,
3: டெய்லி எல்லாரும் வீட்லயும் இருக்கும்.
2: நீங்க வந்து இப்படி ஒரே ஒரு
3: குறிப்பெல்லாம் இல்ல, இது வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறோம், வெளியில யாருக்கும் தெரியாது. இப்ப நாம ரெண்டு பேரும் பேசுறது தெரியுமா?
2: ஆமா ஆமா,
3: தெரியாது. அது மாதிரி பேசிட்டு இருக்கிறோம், எல்லாரும் வீட்லயும் இருக்கும்.
2: அவ்வளவுதான், இது ஒரு உணவு பொருள். இடமிருந்து வளம் 3 எழுத்து, மேலிருந்து கீழாக நீங்க 4 எழுத்துக்களை போட்டு, 4 கட்டங்கள் இருக்கு, 4 எழுத்துக்கள் வரப்போகுது இல்லையா. இதற்கான குறிப்பு, முதல் மேலிருந்து கீழ், முதல் கட்டத்தில் அதுலேருந்து மேலிருந்து கீழ், பிரபஞ்சம்.
3: பிரபஞ்சம்,
2: ஆமா, இத போல இன்னொரு பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு இதை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல். மேலிருந்து கீழ் இரண்டாவது குறிப்பு, நிலநடுக்கத்தோடு தொடர்புடைய ஒரு சொல். மேலிருந்து கீழ் 3வது குறிப்பு, இதை தீர்க்க நிதானமும் பொறுமையும் வேண்டும்.
3: இதை தீர்க்க நிதானமும் பொறுமையும் வேண்டும்.
2: எதை தீர்க்க அப்படிங்கறத நம்ம
3: அந்த முதல் எழுத்தை வச்சு
2: கண்டுபிடிச்சிடலாம்.
3: கண்டுபிடிச்சலாம்.
2: ஆமா,
3: முதல்ல வந்து இடமிருந்து வளம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு

0: கண்டுபிடிச்சிட்டோம், பேர்களே கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன்.
1: மத்த கேள்விகள்லாம்
0: அந்த மூணு கேள்விக்கும் பதில வந்து பட்டு
1: கண்டிப்பா பதில கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வண்ண கோலங்கள்ல பங்கேற்கலாம். உங்களுக்கான எண் 4431246. நிகழ்ச்சியில முதல் முறையா பங்கேற்கும் நேயர்கள் உங்களுக்கான எண் 4431240102. இது திருச்சி FM ரெயின்போ 102.1
0: வண்ண கோலங்கள்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸ்.

0: கேள்விகள். இந்த கேள்வி எல்லாத்துக்கும் எனக்கு பதில் தெரியும், ஆனாலும் லோகநாதன் என்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்க மாட்டார் எப்பயும். நம்ம
1: நிச்சயமா
0: நேயர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாரு.
1: நான்
0: அவரோட
1: கேட்கக்கூடிய
0: விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க. இல்ல ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லிடுங்க.
1: எல்லா கேள்விகளுக்குமே நீங்க பதில் சொல்லிருவீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும்.
0: தெரியும்,
1: எனக்கு மட்டும் இல்ல நேயர்களுக்குமே தெரியும்.
0: இல்ல எல்லாருமே அடுத்து போயிருவோம். யாரும் லைன்ல இருக்கிறாங்க யாருன்னு கேட்டலாம். வாங்க, வணக்கம்.
2: தீக்கி சிக்கல்,
0: தீக்கி
2: சிக்கல், தீக்கி.
0: புரியல ஐயா, உங்க பேரு சொல்லுங்க.
1: நாங்க உங்கள்ட்ட பேசுறதே சந்தோஷம் நினைக்கிறோம். நீங்க ஏன் இவ்வளவு வேகமா வந்து பதிலுக்கு வரீங்க?
0: கண்டுபிடிச்சிட்டோம்ல நாங்க. என்னங்க ஐயா, நாங்க சொல்லிடுறோம், நான் மறந்துடுவேன். அப்படி வேற யாராவது சொல்லிட்டாங்கன்னா அது உங்களுக்கு இருக்கலாம். சொல்லுங்க ஐயா, இப்ப சொல்லுங்க முதல் கேள்விக்கான விடை.
2: வேலை அரிசி.
1: சரிங்க, இடம் இருந்து வளம் அரிசி, சரி. மேலிருந்து கீழ் பிரபஞ்சம், ஆவல தொடங்கக்கூடிய சொல். பிரபஞ்சம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு குழு.
0: நான்கு எழுத்துக்கள் வரும்.
1: நான்கு எழுத்துக்கள் வரும் அவங்க
2: சொன்ன மாதிரி.
1: நிலநடுக்கத்தோடு தொடர்புடைய சொல் ரிக்டர். கரெக்ட். சிறப்பா சொல்லிட்டீங்க. மூன்று குறிப்புகளை கண்டுபிடிச்சு நீங்க கிட்டத்தட்ட முக்காவாசி கட்டங்களை நிரப்பிட்டீங்க. இன்னும் ஒரு மூன்று கட்டங்கள் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. அந்த மூன்று எழுத்துக்களை போட்டா அந்த பதிலும் வந்துடும். அந்த பதிலுக்கு பதிலோடு வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது இந்த நிகழ்ச்சியில நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 4 1 241 4 6 2 1. அறிமுக நேயர்கள் 4 3 1 240 2 1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம். லோகநாதன் சார், ராஜி மேம், எஸ்னபுடி ரமேஷ் மேம்.
0: வணக்கம், வணக்கம் சார்.
1: வாங்குங்க ஐயா. பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவர் கிட்டத்தட்ட மூன்று குறிப்புகளுக்கு பதிலை கொடுத்துட்டாரு. ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்லிட்டாரு.
3: அரிசி, அண்டம், ரிக்டர், சிக்கல்.
1: சிக்கல், சிக்கல் தீர்த்துட்டீங்க நீங்க. வாழ்த்துக்கள்ங்க ஐயா.
0: நன்றி, நன்றி, நன்றி.
1: மிக சிறப்பாக வந்து இரண்டு நேயர்களும் சேர்ந்து இந்த கட்டங்களை நிரப்பிட்டாங்க. கேட்டுட்ருக்கிற எல்லா நேயர்களுக்குமே இப்போ குறுக்கெழுத்து போட்டியோட கட்டங்கள் வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும். மூன்று கட்டங்கள் இடமிருந்து வளமாக போட்டுக்க போகிறீங்க. அதே போல் நான்கு வரிசை, மொத்தம் 12 கட்டங்கள் போட்டிருக்கோம். இதை எப்படி நிரப்ப போகிறோம் அப்படின்னா, இடமிருந்து வளமாக அந்த முதல் குறிப்பு நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா, அதற்கு இடமிருந்து வளமாக நீங்கள் மூன்று எழுத்துக்கள் உள்ள பதிலை நீங்கள் நிரப்பிட்டீங்க அப்படின்னா, மற்ற கேள்விகள் எல்லாமே மேலிருந்து கீழாக நீங்கள் நிரப்ப போகிறீங்க. இப்போ அடுத்த கட்டங்களுக்கான குறிப்பை சொல்லிடலாம். இடமிருந்து வளம், பாக்கு.
0: பாக்கு,
1: ஆமாம்,
0: வெத்தலை.
1: ஆமாம், பாக்கு மரம் சொல்லுவோம். நீ அடுத்தடுத்து போயிட்டே இருக்கக்கூடிய நம்ம பாக்கலே இன்னைக்கு பாக்க குறிக்கக்கூடிய ஒரு சொல், அதாவது பாக்கு மரத்தை குறிக்கக்கூடிய சொல். இதுதான் இடமிருந்து வளமாக நீங்கள் எழுத போகிறீங்க மூன்று கட்டங்களில். மேலிருந்து கீழ் முதல் குறிப்பு, பாதுகாப்பு அணி.
0: பாதுகாப்பு அணி,
1: நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கான அணி, நாம் அணிந்து கொள்வது அதற்கான சொல். மேலிருந்து கீழ் இரண்டாவது குறிப்பு, வீட்டின் நடுவில் உள்ள திறந்த வெளிப்பகுதி.
0: திறந்த வெளிப்பகுதி, ஆனா இப்ப அந்த மாதிரியான பகுதி
1: இருக்கிறதில்ல.
0: நிறைய
1: வீடுகள்ல இப்பயும் வந்து அந்த மாதிரிலாம் நான் வச்சு கட்டுறாங்க. வீட்டுக்கு நடுவில் திறந்த வெளிப்பகுதி, அப்படி வீட்டுக்கு நடுவில் வந்து இப்படி வானத்தை பார்த்தோம்னா நிலா தெரியும், அந்த மாதிரி. அந்த இடத்துக்கு பேர் என்ன? அதுதான் வந்து இரண்டாவது மேலிருந்து கீழ் அந்தக்கான குறிப்பு. மூன்றாவது மேலிருந்து கீழ் அதற்கான குறிப்பு, தீய செயல்.
0: தீய செயல்,
1: ஆமாம், தீய செயல்.
0: அதை
1: இதுதான் உங்களுக்கான குறிப்பு. ஆமாம், இதை வச்சு நீங்கள் அந்த கட்டங்களை நீங்கள் நிரப்பலாம். இதற்கெல்லாம் பதில் தெரிஞ்சால் நீங்கள் வரலாம் வண்ண கோலங்களுக்கு. நிகழ்ச்சியில் பங்கு வர நீங்கள் தொட்டு வர வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள்
0: 4 3 1 246 2 1 240 2 1. இந்த எண்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்குங்க. இது நம்ம ரெயின்போ 1.1 வண்ண கோலங்கள்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர்.

0: திருச்சி சென்னை பைபாஸ் திருச்சி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: குற்றம்
4: மிகச்சரியா வந்து சிறப்பா பதில் சொல்லிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றிமா.
3: அவ்வளவுதான்,
4: பட்டையை கிளப்பிட்டாங்க அம்மா அவர்கள். அதே போல அடுத்த கட்டங்களுக்கான குறிப்பை நம்ம சொல்லிடலாம் நேயர்களுக்கு. இடமிருந்து வலம், ஒரு கீரை.
5: கீரை,
4: ஆமா, கீரையில நிறைய
5: கீரை. பச்சை கலர்ல இருக்க கீரை,
4: கீரைகள்ல ஒரு வகை கீரை, மூன்று எழுத்துல இருக்கக்கூடிய ஒரு கீரை. இடமிருந்து வளமா நிரப்ப போறீங்க. மேலிருந்து கீழ், மூலப்பொருள், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்?
5: மூலப்பொருள்.
4: ஆமாம், மூலப்பொருள். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இப்போ உணவுல இருக்க உணவுப் பொருளை கூட நம்ம இப்படி சொல்லுவோம்.
5: இரண்டாவது
4: குறிப்பு வந்து உயிரற்ற உடல். உயிரற்ற
5: உடல்,
4: இதுதான் வந்து உங்களுக்கான குறிப்பு. மேலிருந்து கீழ் மூன்றாவது குறிப்பு, சிவனின் ஒரு வடிவம், சிவபெருமான், கடவுள் சிவபெருமானோட ஒரு வடிவம். இதுதான் வந்து உங்களுக்கான குறிப்பு. பதில் தெரிஞ்சா வரலாம் மன்ன குளங்களுக்கு. உங்களுக்கான எண்கள் 4131 அறிமுக நேயர்களுக்கு 4131 202.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான்கு மணி 4:30 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில் குறுக்கழுத்து போட்டி விளையாடிட்டு இருக்கோம். இன்றைக்கு 3 கட்டங்கள் 4 வரிசை இந்த மாதிரியான கட்டங்கள் போட்டு தான் நம்ம நேயர்கள் நம்ம கூட விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அழகழகான குறிப்பு கொடுத்தாச்சு. பதிலோடு வந்திருக்கக்கூடிய நேயர் யாரு? வருக வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வாங்க, யார் பேசுறீங்க?
4: கரூர் மாவட்டம் குளித்துறை சண்முகசுந்தரம்.
3: சண்முகசுந்தரம் ஐயா, பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: முதல்ல கீழே வந்து 3 எழுத்தா 4 எழுத்தா? அது
3: 3 எழுத்து தான். இது ஒரு கீரையோட பேரு, ஆனா வந்து பேச்சு வழக்கில் தான் நம்ம இப்படி சொல்லுவோம். ஆமா, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோம்னா பேச்சு வழக்கில் இப்படி தான் இந்த பேர் தான் நம்ம சொல்லி அழைப்போம். அப்படிப்பட்ட ஒரு 3 எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு கீரை.
4: 3 எழுத்தில் இருக்கக்கூடிய
3: மேலிருந்து கீழ் மூலப்பொருள், 2வது மேலிருந்து கீழ் உயிரற்ற உடல், 3வது குறிப்பு சிவனின் ஒரு வடிவம். சிவனின் வடிவம் எப்படி இருக்கும்?
4: சிவனின் வடிவம் அவர் உருவம் இல்லாதவர்.
5: அருவம் ரெண்டும் அவர் பெற அந்த ஒரு ஒரு வடிவத்தோட நம்ம கோவில்ல
3: உருவத்தோட இருக்கக்கூடிய நம்ம கோவில் எல்லாம் போய் வழிபடுறோம்ல, அது என்ன வடிவம்?
4: அதான் லிங்கம்.
3: இப்போ வந்து நீங்க பதில கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிக்கல, நாங்க உங்கள்ட்ட இருந்து வர வச்சிட்டோம் பதில.
4: சரி,
3: லிங்கம் அப்படிங்கிறது சரி.
4: சரி,
3: மற்ற கேள்விகள் எல்லாம் பதில் தெரியுமா?
4: மற்ற கேள்விகளுக்கு மூலப்பொருள் எது வேணாலும் சொல்லலாமா?
3: எது வேணாலும் சொல்லக்கூடாது, இந்த கட்டத்துக்குள்ள எது பொருந்தும்.
5: முதல் கேள்விக்கான விடையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா
4: மூலப்பொருள் டீசல் சொல்லலாமா?

0: டீசல்
1: தான்
0: சொன்னீங்கன்னா
1: சொல்லக்கூடாது.
0: நீங்கள் ஒரு கீரையோட பேர் எப்படி நீங்கள் டீல தொடங்குமா? அது ரெண்டாவது நான்கு கட்டங்கள் இருக்கு, நான்கு எழுத்துக்கள் இருக்கு.
1: ஆமா,
0: ஆமாம்,
1: கீரையோட பெயர் வந்து
2: நீங்க கட்டம் போட்டிருக்கீங்களாங்க ஐயா.
0: கட்டம்
2: ஐயா
0: போடணும்,
2: கட்டம்
0: பதிலை
2: போட்டா
0: கண்டுபிடிச்சிட்டு
2: மட்டுமே தான் நம்ம
0: அதுக்கப்புறம் தான்
2: சரியா.
0: நிகழ்ச்சிக்கு வரணுங்க ஐயா.
1: அதாவது கீரை வந்து
0: என்னவா இருக்கும்
1: நல்லா இருக்கும்.
0: யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த
2: முருங்கைக்கீரை
0: நேரம் கண்டிப்பா
2: உடம்புக்கு
0: சொல்லுவாங்க.
2: நல்லதா, புளிச்சக்கீரை சாப்பிடலாம், என்ன இந்த மாதிரி கீரைகள் நல்லதா,
1: முருங்கைக்கீரை சாப்பிடலாம், பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடலாம்.
2: பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடலாம். குறிப்பிட்ட ஒரு கீரை கேட்டா மற்ற கீரைகள்லாம் கோச்சுப்பாங்க, அதனால ஐயா சொல்ல தயங்குறாரு. கரெக்டுங்களா?
1: கீரை சாப்பிடலாம், பூண்டு கீரை சொல்லுவாங்க.
0: நிச்சயமாங்க ஐயா,
2: தெரிஞ்ச கீரை எல்லாம் சொல்லிட்டீங்க, ஆனா நாங்க எதிர்பார்க்கிற கீரைய நீங்க சொல்லல. நன்றி ஐயா, நன்றி.
0: வல்லாரை கீரை சாப்பிட்டா வந்து ஞாபக சக்தி எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நேயர்களோட ஞாபகத்துக்கு நாங்க ஒன்னு சொல்லிடுறோம், என்ன அப்படின்னா பதிலோடு வாங்க. குறுக்கெழுத்து போட்டிக்கு பதிலை கண்டுபிடிச்சிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு வரலாம். உங்களுக்கான எண் சுழி 4-3-1-241-6-102-1. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். வானொலிட்டு தள்ளி வந்துருங்கய்யா. வானொலிக்கேந்து தள்ளிதானே வர சொன்னோம்.
2: வானொலி விட்டே வெளில வந்தாச்சு.
0: வருக. வணக்கம்.
2: வணக்கம், வாங்க.
3: குட் ஈவினிங் சார்.
0: வாங்க, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மா வணக்கம் மா.
3: பட்டியில இருந்து ஜெயப்ரியா ரமேஷ் சார்.
0: புதுக்கோட்டையா?
3: திருச்சி மாவட்டம் சார்.
0: திருச்சியில இருந்து எஸ்என்பட்டியில இருந்து வந்திருக்கீங்க. வருக வருக சொல்லுங்க.
3: பசலி
0: பசலி, சரிங்க. பசளை அப்படின்னு ஒரு கீரை இருக்கு, அதை நம்ம பேச்சு வழக்கில் பசலின்னு சொல்லுவோம், பசலி கீரைன்னு. சரி, மூலப்பொருள்
3: பண்டம்.
0: பண்டம். மேலிருந்து கீழ் இரண்டாவது குறிப்பு. உயிரற்ற உடல்
3: சடலம்.
0: சடலம். சிவனின் ஒரு வடிவம்
3: லிங்கம்.
0: லிங்கம் அப்படின்னு.
2: வாழ்த்துக்கள் ஜெயப்ரியா, அருமை.
3: தேங்க்யூ மேம்.
2: தேங்க்யூ மா, தேங்க்யூ.
0: வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சிறப்பாக வந்து பதிலை கண்டுபிடிச்சிட்டீங்க. நேயர்களே, இதே போல் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டியில் நாங்கள் கொடுக்கக்கூடிய குறிப்புக்கு பதில் தெரிஞ்சால் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இப்போ உங்களுக்கான குறிப்பு, இடமிருந்து வலம், அந்த மூன்று கட்டங்களுக்கான குறிப்பு. சுமையை கட்டி தோளில் சுமப்பது.
2: சுமையை கட்டி தோளில் சுமப்பது.
0: சுமப்பது. மேலிருந்து கீழ் முதல் குறிப்பு. காடு, வனம். இதே போல் இன்னொரு ஒரு சொல், காட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
2: சரி.
0: மேலிருந்து கீழ் இரண்டாவது குறிப்பு. ஒரு வடிவம்.
2: ஒரு வடிவம்.
0: மேலிருந்து கீழ் மூன்றாவது குறிப்பு. ஒரு பழத்தின் பெயர்.
2: ஒரு பழத்தின் பெயர்.
0: இப்போ கூட அந்த பழம் வந்து சீசன், நீங்கள் சந்தையிலலாம் மார்க்கெட்டுக்கெலாம் போனீங்கன்னா அந்த பழம் இருக்கும்,
2: பார்க்க நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும்.
0: வித்தியாசமான ஒரு பழம்.
2: நமக்கு நல்லா தெரிஞ்ச பழம் எல்லாம் மாம்பழம்,
0: கொய்யாப்பழம்,
2: திராட்சைப்பழம், வாழைப்பழம். ஆனால் இந்த பழம் எல்லாம் கிடையாது. இது வந்து க்ளூ க்ளூ நான் கொடுத்துருக்கேன், இதில் வெள்ளையாட்டையும் சொல்லாதீங்க. குறிப்பாக லோகநாதன் கிட்ட அந்த நேர்களை யாரும் சொல்லிடாதீங்க, உடனே கட்டத்தை போடுங்க. இப்போ சொன்ன கேள்விகளை கேட்டிருப்பீங்க,
0: அவங்க பாட்டு பதில போய் பக்கத்து வீட்டில் சொல்லிட போறாங்க. பதில் தெரிஞ்சா எங்கள்கிட்ட தான் வந்து சொல்லணும்.
2: எங்ககிட்ட தான் வந்து சொல்லுவீங்க, நான் இந்த மாதிரி பழங்கள்லாம் இல்லை அப்படின்னாக்க, இதையும் தாண்டி வேற ஒரு பழம் அதை நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த இன்னொரு கேள்விலாம் கேட்டாங்க பார்த்தீங்களா, மூணாவது கேள்வி அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம வீட்டிலலாம் தோசை தோசை சொல்லுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து க்ளூ தான். இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வரவங்க யாரு? வாங்க. வணக்கம்.
0: வருக. வணக்கம்
4: மேம். வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
2: அருமை அருமை. கேள்வி
0: குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
4: இன்னும் ஆப்ல வரல சார் குறிப்புகள்.
0: பதில் வந்ததுக்கு அப்புறம்ல நீங்க பதிலோட நீங்க வந்திருக்கணும் நிகழ்ச்சிக்கு.
4: சரி, ஒரு வாட்டி சொல்லுங்க சார்.
0: அதாங்க, இடமிருந்து வலம், சுமையை கட்டி தோளில் சுமப்பது. மூன்று கட்டங்கள்.
4: மூன்று கட்டங்கள்.
0: ஆமா. மேலிருந்து கீழ் காடு, காட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
4: வனம். வனம்.
0: நான்கு கட்டங்கள் இருக்கும். நீங்க கட்டமே போடல சந்திரசேகர், நீங்க எங்களை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க.
4: அடுத்து அடுத்து
0: நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் குறிப்பா கேட்காம போக மாட்டேன்னு நீங்க ஒத்த காலில் நிக்கிறீங்க இல்லையா? பாத்துங்க, ஏதாவது சப்போர்ட்டுக்கு கையில பிடிச்சிங்க, விழுந்துடாதீங்க. மேலிருந்து கீழ் இரண்டாவது குறிப்பு. ஒரு வடிவம். அப்புறம் மேலிருந்து கீழ் நான் மூன்றாவது குறிப்பு வந்து ஒரு பழத்தோட பெயர்.
4: வட்டம். ஒரு வடிவத்தோட பேர்.
0: வட்டம் அப்படிங்கிறது பாருங்க, நீங்க வந்து சரியா சொல்லிட்டீங்க.
2: அடுத்தடுத்த கேள்விகளுக்கு.
4: பழத்தினுடைய பெயரா?
2: நீங்க முதல் கேள்விக்கான பதில் இடமிருந்து வளம் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, மற்ற கேள்விக்கான பதில் ரொம்ப எளிமையா இருக்கும். நீங்க எழுதுறதுக்கு
0: சுமையை கட்டி தோளில் சுமப்பது அப்படிங்கறத இப்ப நீங்க வட்டம்னு சொன்னதுனால வங்கிறது ரெண்டாவது எழுத்தா இருக்குது. மொத்தம் மூணு எழுத்துக்கள் இருக்கு அந்த சொல்லுல.
2: கோவிலோடு தொடர்புடைய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம்.
4: கோவிலோடு இதுயா?
2: கோவிலோடு தொடர்புடைய உரசல் முருகன் கோ

0: கோவிலோட தொடர்புடைய ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இனிமேல்லாம் வரும்போது சந்திரசேகர் சார் கட்டமெல்லாம் போட்டு இந்த
1: பதிலெல்லாம்
0: ஆப்ல கேக்க ஒருவேளை
1: எழுதிட்டு
0: உங்களுக்கு கொஞ்சம் தாமதமா வந்து சேருது இல்ல, அதனால
2: நிறைய தாமதமா வருது மேம்,
0: நிறைய
1: 30
0: தாமதமா
2: செகண்ட்ஸ்க்கு மேல ஆகுது.
0: அப்படி எல்லாம் வராதே, நாங்கெல்லாம்
1: 40 செகண்ட்ஸ் தான்,
0: அங்கதான்
1: 40
0: ஆகும், அதுக்கு மேல
1: நொடிகள்
0: ஆகாது.
1: தான். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா,
0: நன்றி நன்றி
2: சரி,
0: நன்றி
2: நன்றி
1: சிறப்பு
0: நன்றி.
1: சிறப்புங்க.
0: நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. அடுத்த நேயர்கிட்ட நம்ம கேட்டலாமா?
1: வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர், இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுக்கான எண் 4431 2461. அறிமுக நேயர்கள், 4431 2421 அப்படிங்கிற எண்ணை தட்டுவாங்க.

0: ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: சரி
4: வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: நான்கு மணி 43 நிமிடம் ஆச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில் இன்று ஞாயிறு சிறப்பாய் குறுக்கெழுத்து போட்டி தான் நாம விளையாடிட்டு இருக்கோம். குறிப்பெல்லாம் கொடுத்தாச்சு, பதில் தான் வரணும் இல்லையா?
8: பதிலோடு வந்திருக்கக்கூடிய அந்த நேயர் யாருன்னு கேட்டலாமா?
7: வருக, வணக்கம்.
9: வணக்கம் சார்.
7: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: வணக்கம், பெரம்பலூர் மாவட்டம் இருவூரில் இருந்து சுப்பிரமணியன் பேசுறோம் சார்.
7: சுப்பிரமணியன் ஐயா சொல்லுங்க, பதில் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கோல தூக்கிட்டு போறது, வெயிட்ட தூக்கிட்டு போறது காவடி.
7: காவடி அப்படிங்கிறது சரிங்க ஐயா.
9: இரண்டாவது வனம் காடுங்கிறது கானகம்.
7: கானகம் சிறப்பு.
9: அடுத்து ஒரு
7: வடிவம்
9: வட்டம்.
7: வட்டம் அப்படிங்கிறது சரி.
9: அடுத்து பழம் தான், என்ன பழம் எனக்கு தெரியலையே.
7: ஒரு பழத்தோட பேருங்க ஐயா. இப்ப சமீபத்துல கூட ஒரு படம், திரைப்படம் கூட இந்த பேர்ல வந்தது. ஒரு உயிரினத்தோட பெயர் கற்பனையா நம்ம வந்து நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இருக்குங்க சொல்லுவாங்க.
8: என்ன
7: பழம் அது அப்படின்னு வருக, வணக்கம். இந்த பழம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன வயசுல எல்லாம் கிராமத்துல இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய பெரிய கள்ளிச்செடி இருக்கும் இல்லையா, அந்த கள்ளிச்செடி மேலே குட்டி குட்டியாக பழுத்திருக்கும். அதே வகையை சார்ந்தது தான் இப்போ இதோட, அதே வகையை சார்ந்தது தான் இப்போ வந்து நம்ம இந்த பழத்தை நிறைய பயிர் செஞ்சு.
8: எந்த நிறத்தில் இருக்கும்னா ஒரு பிங்க் அப்படின்னு சொல்லலாமா, அழகான ஒரு வெளிர் பேபி பிங்க் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கலர் இருக்கும். அது சரிதானா அப்படின்னு சொல்றதுக்காக இப்போ வந்திருக்கிறவங்க யாரு? வாங்க, வணக்கம்.
10: இனிய மாலை வணக்கம் இருவருக்கும். நான் திருச்சி சந்தன இருவரும் ஆல்பர்ட் பேசுறேன்.
8: நன்றி
7: சிறப்புங்க ஐயா. அதுதான் வந்து நம்மளுடைய நேயர்கள் அப்படிங்கிறது, கட்டம் போட்டு எழுதி பதிலோட காத்திருந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இதே போல மற்ற நேயர்களும் ஆஹா எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காகவே அடுத்த கட்டம் இருக்கு, இதற்கான குறிப்பு சொல்றேன், பதிலோடு வாங்க. இடமிருந்து வளம், அதற்கான குறிப்பு சிலப்பதிகாரத்துல இடம்பெறக்கூடிய முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தின் பெயர்.
8: பெயர்
7: இதுதான் உங்களுக்கான இடமிருந்து வளம், அதற்கான குறிப்பு. மேலிருந்து கீழ் முதல் குறிப்பு. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்று குறுக்கே கதவணைகள் உள்ள ஒரு ஊர். கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணைகள் உள்ள ஒரு சிறப்பான ஒரு ஊருங்க. அடுத்து மேலிருந்து கீழ் இரண்டாவது குறிப்பு, பறக்கக்கூடிய ஒரு வகை பூச்சி. பறக்கக்கூடிய ஒரு வகை பூச்சி,
8: சைஸ்ல இருக்கும்.
7: மேலிருந்து கீழ் நிறைவான குறிப்பு வந்து பிரபல நடிகர், ஒரு நடிகரோட பெயர். திரைப்படமும் இருக்கு, திரைப்படங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெயர். இதுதான் உங்களுக்கான குறிப்பு. பதில் தெரிஞ்சா நீங்களும் வரலாம் வண்ண கோலங்களுக்கு. உங்களுக்கான எண்கள் 4-3-1-246-102-1. அறிமுக நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு வரலாம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த

0: தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கேட்டுட்ருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி. இப்போ வந்து நம்ம சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி இடமிருந்து வளம் ஒரு குறிப்பு கொடுத்துருந்தோம். மேலிருந்து கீழ் கரூர் மாவட்டத்தில் காவிரி கதவணைகள் உள்ள ஒரு ஊரோட பெயர். மேலிருந்து கீழ் இரண்டாவது குறிப்பு பறக்கும் ஒரு வகை பூச்சி. மூன்றாவது குறிப்பு பிரபல நடிகர் அல்லது ஒரு திரைப்படத்தோட பெயர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த குறிப்புகளுக்கு பதிலோடு வந்திருக்கும் நேயர் யாரு?
3: இரண்டாவது மேலிருந்து கீழ் வந்து அந்த ஊர் பேர் வந்து மாயனூர்.
2: மாயனூர்
4: சிறப்பு.
3: இந்த மூணாவது கட்டத்துக்கு வந்து ஆன்சர் தட்டான். அந்த பூச்சிக்கு வந்து
2: தட்டான்.
3: அந்த நடிகர் பேர் வந்து விக்ரம்.
2: விக்ரம் சிறப்பு சிறப்பு மணிகண்டன், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில வந்து நிறைவா வந்து பதில சொல்லிட்டு வாழ்த்துக்களை நம்மள்ட்ட வாங்கிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில ரொம்ப அழகா எல்லா நேயர்களுமே வந்த நேயர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதிலாவது சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி கூட ஒரு நேர் வந்தார் இல்லையா, மற்ற எல்லாருமே எல்லா பதிலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் குறுக்கெழுத்து போட்டு இன்னைக்கு போச்சு, ரொம்பவே சிறப்பா போச்சுங்க. பங்கு பெற்ற நேயர்கள் எல்லாருக்குமே நம்ம நன்றிகளை சொல்லிடலாம்.
4: நன்றி நேயர்களே.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் திறமைகளின் திறவுகோல். தொழில் முனைவோர் டி மகாதேவன் அவர்கள் பங்கேற்கிறார். நேயர்கள் நிகழ்ச்சியில் இணைய 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல அழைக்கலாம். நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் திறமைகளின் திறவுகோல்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். மாணவர்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வகையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அவர், நமது நாட்டின் மிகப்பெரிய பலம் இளைஞர்கள் என கூறினார். தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த கர்நாடக அரசு மீதான காவிரி நீர் திறப்பு குறித்த மனு நாளை விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை கர்நாடக அரசு செயல்படுத்த தவறிய தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில், நீர்த்தேக்கங்களின் நீர்வரத்தை கண்காணித்து உத்தரவுகளை செயல்படுத்த ஆணையத்திற்கு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என கூறியுள்ளது. தமிழகம் முழுவதும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் 2ம் கட்ட சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. கடந்த 10ம் தேதி நடைபெற்ற முகாமில் விடுபட்டோர் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வேளாண் பெருமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். ஓணம் பண்டிகை வரும் 26ம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில், தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ 700 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. வரும் 23ம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா சார்பில் பி வி சிந்து, லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். காலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா

காலங்கள் கடந்த பொக்கிஷங்கள், கண்ணீரை துடைக்கும் நல்முத்துக்கள், இடைக்காலத்தின் எழில்மிகு கீதங்கள், இதயத்தை தொடும் இனிய நாதங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வருகிறது பொன்மாலை.

0: மனிதன் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடிய பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இலத பொன்மாலை.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட். நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: 5:09 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். பறவைகள் கூட்டை தேடும் இனிய மாலை வேளையில் குயில் பாடும் பாட்டு கேட்கலாம் பொன்மாலையில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கோம். 5:14 பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். பொன்மாலையில் சங்கத்தமிழ் கவி பாடல் வருது கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்கள்ல.

0: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
1: நேரமாலை 5:19. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் பொன்மாலை. தங்க சிலை மீது தேவன் உயிர் கொடுத்தது போல எங்கள் இல்லத்திற்கு வந்த வரம் நீ.

பிள்ளை நிலா படத்தில் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். 5:23 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. உள்ளம் குளிரும் உன்னத காதலின் அடையாளமாய் எல்லா நாளும் நம்மை தாளாட்டும் தூய கீதமாய் பாடல் வருகிறது. புதுக்கவிதை படத்திலிருந்து

5:28 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் பொன்மாலை. பார்வையால் தலைவன் கொஞ்ச பாட்டோடு தலைவி மிதக்க, காலங்கள் கடந்தாலும் மாறாத காதல் காவியம் மிதக்க.

0: பாபு போட்ட தவணை
1: காக்கி சட்டை படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். அன்பு நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்று மாலை 6 மணிக்கு ஆரவாரம் பயனுள்ள தகவல்களோடு இனிசை பாடல்களும் ஏந்தி வரும் ஆரவாரத்தில் இன்றைய உணவே மருந்து பகுதியில உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள் தரும் ஆலோசனைகள் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது பொன் மாலை திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1.
3: ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரலாறு, ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு தனி சிறப்பு. இன்று என்ன நாள், இந்நாளில் நிகழ்ந்த முக்கிய வரலாற்று சம்பவங்கள் என்ன, இந்த நாளின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன, வரலாற்றின் பக்கங்களை திருப்பி இன்றைய நாளின் சிறப்புகளை உங்களிடம் கொண்டு வருகிறது
2: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
3: அறிவும் வரலாறும் விழிப்புணர்வும் இணையும் இனிய நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
3: தவறாமல் கேளுங்கள் காலை 6:55 இருக்கு FM Rainbow 102.1.
6: ஐந்து மணி 39 நிமிடம். திருச்சி FM Rainbow 102.1 பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கும். ஒலிக்கும் பாடல் பாட்டு வாத்தியார் படத்துல கே ஜே யேசுதாஸ் ஸ்வர்ணா பாடியிருக்கும் பாடல்.

0: ஒலித்தது பாட்டுவாதியார் படத்தில் கேஜே யேசுதாஸ் சுவர்ணலதா இணைந்து பாடிய பாடல்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
0: நேரமாலை 5:45. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இடைக்கால இன்னிசை பாடல்களின் வரவாய் பொன்மாலை.

நடிகன் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையில். கஷ்டங்கள் தீர பாவங்கள் போக, அன்பெனும் மழையில் மனம் குளிர, தேவன் தந்த இந்த வாழ்வில் நாடும் வீடும் நாளும் சிறக்க, இறைவனை தொழுவோம் இனிய வேளையில்.

சர்க்கரை பந்தல் படத்தில் இளையராஜா பாடிய இனிய பாடல் கேட்டு ரசித்தோம். மாலை கதிரவன் மறையும் வேளையில் வாசலில் விளக்கேற்றி இறைவனை தொழுவோம். இருளை போக்கும் தீபம் போல நம் மன துயர் அகற்றி அருள்வான் இறைவன்.

0: கேட்டு ரசித்தோம் பொன் மாலை. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் மாலை 6 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். மாணவர்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வகையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு SRM பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அவர், நமது நாட்டின் மிகப்பெரிய பலம் இளைஞர்கள் என கூறினார். நமது நாட்டை வளர்ச்சியடைந்த இந்தியாவாக மாற்ற இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகளை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் நலனிற்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நாளை நடைபெறவுள்ளன. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான EKYC சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு வரும் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. பயனாளர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரிலோ இதனை சமர்ப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் 2ஆம் கட்ட சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற முகாமில் விடுபட்டோர் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் மேலூர் அருள்மிகு காடைப்பிள்ளை அய்யனார் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இதற்கான முதற்கால யாகசாலை பூஜைகள் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்குகின்றன. காலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இது ஆரவாரம். அவசியமான தகவல்களோடு துள்ளலான இசையும் கலந்து உங்களை ஈர்க்க வருகிறது. இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளோடு.

6:09 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல ஆரவாரம் கேட்டுட்டு இருக்கோம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் யாருக்கு அப்படின்னா, சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாரத்தில் உள்ள விவசாயிகளுக்கு தான். எடப்பாடி வட்டாரத்தில் நடப்பு 2026-27 காரிஃப் பருவத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி எடப்பாடி வட்டாரத்தில் குறு வட்டார வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். அதன்படி எடப்பாடி குறு வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பயிர் வெண்டை, பூலாம்பட்டி குறு வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பயிர்கள் மஞ்சள், வாழை, வெங்காயம். இதை வந்து நீங்கள் பயிர் காப்பீடு செஞ்சுக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கும் மற்றும் விரைவான சேவைகளுக்கும் எடப்பாடி வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை நீங்கள் அணுகலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: இந்த அவசர உலகத்துல நம்ம அவசரமா ஓடிக்கிட்டே இருக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக? நல்லா சாப்பிடறதுக்கு தான். ஆனா கண்ணுல பட்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கலர் கலரா இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நினைச்ச நேரத்துல எல்லாமும் சாப்பிடக்கூடாது, தேவைக்கு அதிகமாவும் சாப்பிடக்கூடாது, உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாததையும் சாப்பிடக்கூடாது. நான் நிறுத்திக்கிறேன். ஆனா உங்க ஆரோக்கியம் காக்கறதுக்காக இப்ப ஆலோசனைகளை தர இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் ப. ராஜலட்சுமி அவர்கள்.
1: பருப்புகளின் சமைக்கும் தன்மை என்பது அவை எவ்வளவு சீக்கிரமாக சீராகவும் சுவையாகவும் ஊட்டச்சத்துக்கள் வீணாகாமலும் சமைக்கப்படுகின்றன என்பதை குறிப்பதாகும். பருப்புகளில் கடினமான மேல்தோல், சிக்கலான புரதம் அதாவது கடினமான புரதம் மற்றும் மாவுச்சத்துக்கள் இருப்பதால் அவற்றை சரியாக சமைப்பதற்கு ஊற வைத்தல் மற்றும் முளை கட்டுதல் ஆகிய இரு முறைகளை நாம் கையாள வேண்டும். சமைப்பதற்கு முன் பருப்பு வகைகளை 6 முதல் 12 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைப்பது மிகவும் முக்கியமான ஒரு படிநிலையாகும். சமையல் நேரம் எரிபொருளும் மிச்சமாகிறது. இதன் மூலம் ஊற வைப்பதால் பருப்பின் கடினமான தோல் மென்மையாகி உள்ளே இருக்கும் பகுதி நீரால் நிரம்புகிறது. இதனால் சமைக்கும் நேரம் 30 முதல் 50 வரை குறைகிறது. சீரான பதம் ஊற வைக்காத பருப்புகள் வெளியில் வெந்து உள்ளே வேகாமல் இருக்கும். ஊற வைப்பதால் பருப்பு முழுமையாக சீராக வேகும். ஊட்டச்சத்து மற்றும் செரிமான நன்மைகளும் இதில் அடங்கியுள்ளன. பருப்புகளில் இயற்கையாகவே ஃபைட்டிக் அமிலம் மற்றும் டானின்கள் உள்ளன. இவை உடலில் இரும்பு சத்து, துத்தநாகம் மற்றும் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்கும். ஊறவைக்கும் போது இந்த நச்சுக்கள் நீரில் கரைந்து வெளியேறிவிடும். வாய்வு தொல்லை மற்றும் வயிற்று உப்புசமும் குறையும். பருப்புகளில் உள்ள ஒலிகோசாக்கரைடுகள் என்ற கடினமான சர்க்கரையே வாய்வு தொல்லைக்கு காரணமாக அமைகின்றன. ஊற வைக்கும் போது இச்சர்க்கரை உடைக்கப்பட்டு அந்த நீரில் கரைந்து விடுகிறது. பருப்பை ஊற வைத்த நீரை சமையலுக்கு பயன்படுத்தாமல் கீழே ஊற்றிவிட்டு புதிய நீரில் சமைப்பது என்பது ஆரோக்கியமான விஷயம். ஊற வைத்த பருப்புகளை நீரை வடித்து ஈரமான துணியில் 24 முதல் 48 மணி நேரம் வரை கட்டி வைக்கும் போது முளை கட்டப்படுகிறது. மிக விரைவாக வேகும். முளை கட்டிய பயிர்கள் சில நிமிட நீராவியில் சுலபமாக வெந்துவிடும். முளைவிடும் போது பருப்பில் உள்ள மாவு சத்து லேசான இனிப்பு சுவையாக மாறுவதால் சமைக்காமலேயே சாலடுகளாகவோ அல்லது லேசாக வதக்கியோ சாப்பிடலாம். எளிதில் செரிக்கும் புரதமாக மாறிவிடுகிறது. முளை கட்டும் போது கடினமான தாவர புரதங்கள் அமினோ அமிலங்களாக உடைக்கப்பட்டு புரதச்சத்து உடலில் மிக எளிதாக உறிஞ்சப்படுகிறது. முளை கட்டும் போது வைட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் இ ஆகிய வைட்டமின்கள் பல மடங்கு அதிகரிக்கப்படுகின்றன. ஃபைட்டிக் அமிலம் முற்றிலும் அழிவதால் பயிரில் உள்ள இரும்பு சத்து உடலுக்கு முழுமையாக கிடைக்கிறது. பருப்பு வகைகளை சமைக்கும் முன் ஊற வைப்பதும் முளை கட்டுவதும் அவற்றின் சமையல் நேரத்தை குறைப்பதோடு மட்டும் இல்லாமல் புரதம் மற்றும் தாது உப்புக்களை நம் உடல் முழுவதுமாக உறிஞ்ச வழிவகை செய்கிறது.

பருப்புல இருக்க சத்து நமக்கு முழுமையா கிடைக்கணும்னா எப்படி அதை உபயோகப்படுத்தணும்னு இன்னைக்கு உணவு மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க. திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் ப. ராஜலட்சுமி அவர்கள்.

6:24. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் கேட்டுட்டு இருக்கோம். ஆரவாரம் தரும் தகவல் யாருக்கு அப்படின்னா, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தான். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை கொடுக்க இருக்காங்க. அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 1 வகுப்பு முதல் தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் வரை பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. இதற்கான தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, 40% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறன் கொண்டவர்களாக இருக்கணும். யூடிஐடி மற்றும் தேசிய அடையாள அட்டை கட்டாயம் வச்சிருக்கணும். அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க இணையதள முகவரி tnesevai.tn.gov.in. இதுவரை இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்காத மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உடனடியாக நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆரவாரம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இசைக்கும் ஆரவாரம்.
1: சீக்கிரம் வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
2: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
1: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
3: ஆனா பேங்க்க்கு வேண்டாம்.
4: ஆமா, RBI என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத் திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
5: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, RBI சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 ஆண்டுக்கு பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அது தொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தாவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொன்றுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக

0: கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தமிழக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஆகஸ்ட் 18 செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஆகஸ்ட் 19 நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தானியங்கி எந்திரத்தின் மூலம் ஆவின் பால் விற்பனை இன்று முதல் தொடங்கியுள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக ஆவின் நிறுவனம் தானியங்கி இயந்திரம் மூலம் பால் விற்பனையை இன்று முதல் தொடங்கியுள்ளது. கவி தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள ஆவின் பாலகத்தில் இந்த தானியங்கி இயந்திரத்தில் 24 பால் பெற முடியும். பாக்கெட் பாலை விட லிட்டருக்கு 1 ரூபாய் குறைவாக 1 லிட்டர் பால் 60 ரூபாய்க்கும் அரை லிட்டர் 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் 3500 லிட்டர் பால் விற்பனையாகும் கொடைக்கானலில் முதற்கட்டமாக 200 லிட்டர் பால் இந்த இயந்திரம் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 4500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் மீண்டும் தடை விதித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் பிரதான அருவி, சினி அருவி உள்ளிட்ட பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர். காவிரியில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறந்துவிடப்படும் நீரின் அளவு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு தங்கத்தை கடத்தி வந்தது தொடர்பாக மியான்மரைச் சேர்ந்த இருவர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர்

6-11, 7-11, 11-4, 11-2, 11-6 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் எமிலியா ஹார்ட்மேனை வென்றார். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்விடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் பார்ட் ஸ்டீவன்ஸ் அமெரிக்காவின் ராபர்ட் கேஷ் இணையை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா ஸே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிள் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மீண்டும் தொடர்கிறது ஆரவாரம்.
7: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

6:47 நாம் கேட்டிணைந்திருக்கிறோம். ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஆரவாரம் தரும் இந்த தகவல் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய தகவல் தான். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்குங்க. அதாவது 2026-27 ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வர செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்குங்க. தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு மானியத்தின் சார்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், பொதுப்பிரிவு மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் ஆண் பெண் இருபாலரும் பங்கேற்கும் வகையில் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் நடைபெற போகுது. இதில் கலந்து கொள்ள விரும்பும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அனைவரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட இணையதளமான tncmtrophy.sdat.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாகவோ அல்லது sdat.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாகவோ வீரர்கள் குழு மற்றும் தனி நபர்களின் அனைத்து விவரங்களையும் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி. இது குறித்த கூடுதல் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் அண்ணா விளையாட்டு அரங்கம்

திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற இந்த முகவரியில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொலைபேசி எண் 431-24-20-685 இந்த தொலைபேசி எண்ணிலையும், அலைபேசி எண் 74-1-70-34-94 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம். கேட்டணிஞ்சிருக்கோம். இது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி எஃப்எம்.

0: 102.1 ஆரவாரம் கேட்டிருக்கோம். ஆரவாரம் தரும் நிறைவான தகவல் வானிலை முன்னறிவிப்பு தான். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. அதன் காரணமாக அடுத்த சில மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இனி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு பொறுத்தளவில் வர 20 வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரி கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். கேட்ட இந்த தகவலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஆரவாரம்.
1: எடியே எடியே.

0: நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை அனுப்பலாம். மின்னஞ்சல் முகவரி artichy@gmail.com, artichy@gmail.com. கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர் ஆகாசவாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1. நேரம் 7 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். நமது நாட்டை வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக மாற்ற இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகளை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதாக கூறினார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி தொடர்பான சுற்றுச்சூழல் பணிக்குழு தொடர்பு குழு கூட்டம் நாளை நடைபெறுகிறது. நாட்டின் இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் நாளை முதல் 3 நாட்கள் நேபாளத்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் இராணுவ ரீதியான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும். தமிழகத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்திய குடிமைப்பணி அலுவலர்களுக்கான கிரிக்கெட் போட்டியினை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டம், பயிர்க்கடன், தங்களது நிலங்களுக்கு தேவையான உரங்களை பெறுவதற்கு விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்துள்ளார். வேளாண் பெருமக்கள் இதனை பெற அருகிலுள்ள வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நிலம் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பித்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காலேவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.

0: கேட்டும் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி. சிறுகதை நேரம். ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் இரண்டாம் பகுதி. இதுவரை உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணாறு செல்லும் வழியில் உள்ள டீ எஸ்டேட்டுகளை காண ஆசைப்பட்டு ஜீப்பில் பயணித்த இருவர் கடும் மழையில் சிக்கிக் கொண்டனர். பகலே இரவு போலானது. ஓட்டை தகர கொட்டகை ஒன்றில் ஒதுங்கினர். வனவிலங்குகளின் ஓசையும் மழையும் சூழலை கடுமையாக்கின.

0: என்று ஜீப்பின் முன்பகுதியில் ஏதோ ஒன்று படுத்திருப்பது போல தோன்ற, கடைசியில் அது கைக்குழந்தையோடு இருந்த இளம்பெண். பயந்து போயிருந்த அவளிடம் விசாரிக்க அவள் விரக்தியில் பதிலளிக்கிறாள். இனி நடந்தது என்ன? ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து, சிறுகதையின் இரண்டாம் பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: ஐயா, உங்க கார்ல படுத்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் மட்டும்னா எப்படியாவது நினைஞ்சுக்கிட்டே போயிருப்பேன். குழந்தைக்காக தான் கார்ல ஏறி முடங்கிட்டேன். இப்போ மழை குறைஞ்சிருச்சு, நான் போயிடுறேன். குரலும் அழகுக்கேற்ற இனிமையோடு தான் இருந்தது. இருமா, இரு. நீ யாரு? எங்கிருந்து வந்த? எங்க போற? இந்த மலைக்காட்டுல மழை இருட்டுல எப்படி போவ? தனியாளா இந்த சின்னஞ்சிறு குழந்தையையும் எடுத்துக்கிட்டு இந்த மழை நேரத்துல கிளம்பினதே தப்பு. யானையும் புலியும் சர்வசாதாரணமா நடமாடுற இந்த பகுதியில ஒரு சின்ன வயசு பொண்ணு பச்சை குழந்தையோட தனியா போனா, அதை ஏன் மனசு ஒப்புக்கலாமா? ஐயா, நீங்க கேட்டதையே தான் நானும் என் மனச கேக்குறேன். எங்கிருந்து வந்த? எங்க போற? எதுக்காக போற? ஏன் தனியா போற? பதில் தாங்க தெரியல. அம்மா, உன்னை பார்த்தா ஏதோ மன கஷ்டத்துல வீட்டுக்காரரோட மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு வந்தது போல தோணுது. என்னையும் இந்த டிரைவரையும் உன்னோட சகோதரர்களான்னு நினைச்சுக்கோ. உன்னை பத்தின விவரத்தெல்லாம் சொல்லு. எங்களால உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும்னா மகிழ்ச்சியோடு செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். வாமா, மழையில நனைஞ்சுக்கிட்டு நிக்காத, உள்ள போய் பேசுவோம். தகர கொட்டையில ஜலம் ஒழுகினாலும் உள்ள மூணு பேர் உட்காரலாம். அந்த பெண் ஒரு கணம் எங்கள் இருவரையும் உற்று பார்த்தாள். பார்வையாது மனதின் ஆழத்தை முகத்திலிருந்து ஊடுருவி தெரிந்து கொள்ள முயலும் தூண்டில் எங்கள் நாணயத்தை கண்களாலேயே பரிசோதிக்கிறாள் போலிருந்தது. ஐயா, உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. என்கிட்ட உங்களுக்கு சொல்றாப்புல பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. உங்க கருணைக்கும் அனுதாபத்துக்கும் நானும் இந்த குழந்தையும் தகுதி இல்லாதவங்க. தயவு செஞ்சு என்ன நான் போக வேண்டிய வழியில் அனுமதியுங்க. தொலைவில் யானைகள் பிளிரும் ஒலி பயங்கரமான இருளில் எதிரொலித்தது. காற்றில் மரங்கள் பேய் பிடித்து ஆடுபவை போல் ஆடிக்கொண்டிருந்தன. லேசாக தூறிக்கொண்டிருந்த சாரலும் நின்றுவிட்டது. மழையின் பங்கையும் சேர்த்து கொண்டு காற்று விஸ்வரூபம் எடுத்திருந்தது. மரக்கிளைகள் உரசும் மர்மர சத்தமும் காட்டு மிருகங்களின் ஓலமுமாக செவிகள் அதிர்ந்தன. குழந்தையும் அழுகையை நிறுத்தவில்லை, அந்த பெண்ணும் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. சொன்னா கேளுமா, நீ அவசரமா போகணும்னா ஜீப்பில் கொண்டு போய் விடுறோம். தனியா இந்த மலைப்பாதையில் இப்படிப்பட்ட வேளையில் குழந்தையோட நடந்து போகக்கூடாது. வழியில் எவ்வளவோ அபாயங்கள் இறைஞ்சிருக்கு தெரியுமா? அந்த பெண் இறைந்து சிரித்தாள். கலகலவென்று வெளிப்பட்டது சிரிப்பு, ஆனால் அதில் ஏதோ உட்பொருளும் கலந்திருந்தது. போக வேண்டிய இடமா? நான் இனிமே போக வேண்டிய இடம்தானே? அதை நீங்களா கேட்குறீங்க? அது உங்களுக்கு தெரியத்தான் வேணுமா? வீணா என்ன ஏன் இப்படி இங்க நிறுத்தி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்துறீங்க? அம்மா, ஜீப்லயே கொண்டு போய் விட்டுடலாமேனு தான் கேட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. ஐயா, நான் போற இடத்துக்கு ஜீப்ல தான் போகணும்னு இல்ல. நடந்தும் போகலாம், நடக்காமலும் போகலாம், ஓடியும் போகலாம், ஓடாமலும் போகலாம். இருந்த இடத்துல இருந்தே இப்படியே கூட போக முடியும் அந்த இடத்துக்கு. அம்மா, அம்மா, நீ ஏதோ மன வியாகுலத்தில் பேசுற. உள்ளதை உள்ளபடி எங்ககிட்ட சொன்னா தேவல. நான் எங்கேயோ எப்படியோ தொலைஞ்சு போறேன், நீங்க யார் அதை கேட்க என்றாள் வெறி பிடித்தவள் போல. முடியாதுமா, இப்போ உன்னை விட்டுட்டா நீ ஏதாவது ஏடாகூடமா செஞ்சுக்குவ. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு உயிர்கள் போறத நான் கொஞ்சமும் விரும்பலம்மா.

0: பார்த்து கொண்டு நின்றாள். டிரைவர் ஜீப்பின் அருகில் போய் அதை சரிபார்த்து கொண்டிருந்தான். காரின் இயந்திரங்கள் மழையால் கெட்டுவிட்டதா, இல்லை அப்போதே அதில் புறப்பட முடியுமா என்பது அவனுக்கு கவலை. இந்த நிலையில் திடீரென்று பாதையின் தென்பகுதியிலிருந்து ஒரு பெரிய லாரி வேகமாக வருவது தெரிந்தது. அதன் ஹெட்லைட் வெளிச்சம் எங்களை கவர்ந்தது. மூன்று பேர்களுமே அதனால் கவரப்பட்டு தெற்கு பக்கம் திரும்பினோம்.
1: அட பாவிகளா, நானா சாவரது பொறுக்காம நீங்க வேற துரத்திட்டு வந்துட்டீங்களா
0: என்று அந்த பெண் அலறினாள். நானும் டிரைவரும் அவள் கூறியவற்றை கேட்டு திடுக்கிட்டு அவள் பக்கம் திரும்பினோம்.
1: ஐயா காப்பாத்துங்க ஐயா, என்னையும் என் குழந்தையையும் கொல்ல வர்றாங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன், முன்ன போலவே நானும் குழந்தையும் துணியால போத்திக்கிட்டு உங்க ஜீப்போட முன்பக்கத்து சீட்ல முடங்கிக்கிறோம் ஐயா
0: என்றாள். எனக்கு அவளுடைய பயத்துக்கும் பதற்றத்துக்கும் அர்த்தமே தெரியவில்லை. வியப்புத்தான் வளர்ந்தது, இரக்கமாகவும் இருந்தது.
1: சரி சரி ஏறிக்கோ, நல்லா போத்திக்கோ, குழந்தை அழுது காட்டி கொடுத்துட போது,
0: ஜாக்கிரத என்று எச்சரித்தேன். அவள் அவசரம் அவசரமாக ஜீப்பில் ஏறி முன்பு போலவே துணியால் போர்த்திவிட்டு முடங்கிக் கொண்டாள். ஜீப்புக்குள் டிரைவர் கொண்டு வந்திருந்த கித்தான் ஒன்று இருந்தது. வருகிறவர்கள் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்காக துணிக்கு மேல் அந்த கித்தானையும் போட்டு மூடி வைத்தேன். மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல் குழந்தையும் அழுகையை நிறுத்தி அடங்கிவிட்டது. எப்படித்தான் அதன் அழுகையை நிறுத்தினாலோ தெரியவில்லை, அசுர வேகத்தில் மலை ரஸ்தாவே அதிரும்படி பாய்ந்து வந்தது அந்த லாரி. இருளில் வரும் இரண்டு பெரிய கொள்ளிவாய் பிசாசுகளைப் போல லாரியின் முன் விளக்குகளில் வெளிச்சம் வினாடிக்கு வினாடி நாங்கள் இருந்த இடத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. லாரிக்கு உள்ளிருந்து வந்த ஆட்களின் பேச்சுக்குரலிலிருந்து குறைந்தது 7-8 பேராவது அதில் இருக்கலாம் என்று தோன்றியது. சொல்லி வைத்தாற்போல் எங்கள் ஜீப்புக்கு அருகில் வந்ததும் லொடலொடத்து ஓடும் லாரி தன் புலன்களை அடக்கிக் கொண்டு டக்கென்று நின்றது. அந்த லாரி டிரைவர் உட்பட 7-8 முரட்டு ஆட்கள் அதிலிருந்து கீழே குதித்து எங்களை நோக்கி திடுதிடுமென ஓட்டமும் நடையுமாக வந்தார்கள். வந்தவர்களில் 2 பேர்கள் துப்பாக்கி வைத்திருந்தார்கள். வேட்டைக்காரர்கள் உபயோகிக்கிற பெரிய துப்பாக்கிகள் அவை.
1: இந்த பக்கமா குழந்தையோட ஒரு பொண்ணு வந்தாளே, நீங்க பாத்தீங்களா? வெள்ள புடவை கட்டிக்கிட்டு இருந்தா, 20-28 வயசு இருக்கும்.
0: அந்த லாரி டிரைவர் என்னிடம் கேட்டான்.
1: இல்லையப்பா, நாங்க சும்மா எஸ்டேட்டெல்லாம் சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். எப்பயோ திரும்பி போயிருக்கணும், மழை பலமா பிடிச்சுக்கிட்டதுனால ஜீப்பை இப்படி நிறுத்திட்டு இந்த தகர கொட்டாயில தான் நின்றுகிட்டு இருந்தோம். இப்போதான் மழை நின்னோன்னு வெளியில வந்தோம்.
0: நான் மனதை சமாளித்து கொண்டு பதறாமல் நிதானமாக இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். அடுத்த கணமே என் பொய் வெளுக்கும்படியாக ஒரு துரதிருஷ்டம் நடந்துவிட்டது. கித்தானையும் வெள்ளை துணி போர்வையையும் மீறிக்கொண்டு குழந்தை முனகி அழுகிற சத்தம் மெல்ல கிளம்பிற்று. உடனே எனக்கு பகீர் என்றது.
1: அங்கென்ன, ஜீப்புக்குள்ள குழந்தை முனகிற சத்தம் கேட்குது
0: என்று கேட்டுக்கொண்டே அந்த லாரி டிரைவரும் அவனோடு வந்த முரட்டு ஆட்களும் பின் சீட்டை நோக்கி பாய்ந்தார்கள். எனக்கு சர்வநாடியும் ஒடுங்கிவிட்டது. இந்த நெருக்கடியான சமயத்தில் என்னை காப்பாற்ற முன் வந்தான் டிரைவர். அவர்களுக்கு முன்னாலே பாய்ந்து அவர்களை தடுத்து நிறுத்தி,
1: ஐயா சம்சாரம் படுத்திருக்கிறாங்க, சுத்தி பார்க்க வந்த இடத்துல குழந்தைக்கு குளிர் ஜுரம், கூதல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக கித்தானை போத்திக்கிட்டு படுத்திருக்காங்க, குழந்தை ஜுரத்தை பொறுக்க மாட்டாம முடகுது என்று என்னை சுட்டி காட்டினான்.
0: எனக்கும் தன் தந்திரத்தை கஞ்சாடையிலேயே தெரிவித்தான்.
1: சரி, எங்க ஆத்திரம் நாங்க தேடி அலையிறோம். பாவி பயம், அவ அந்த தோட்ட முதலாளிய கத்தியாலைய குத்திட்டு ஓடி வந்துட்டா, அதான் அப்பையிலிருந்து லாரியை எடுத்துக்கிட்டு தேடிக்கிட்டு அலையிறோம்
0: என்று கூறிவிட்டு அவர்கள் திரும்ப போய் லாரியில் ஏறிக்கொண்டார்கள். லாரி புறப்பட்டது. அந்த லாரி டிரைவர் போகிற போக்கில் கூறிவிட்டு போன செய்தியை கேட்டவுடன் எங்கள் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. அப்படியே உச்சந்த

0: படீரென்று வெடித்துவிடும் போல் இருந்தது. அதற்குள் போர்வையை பற்றி கொண்டு குழந்தையோடு இறங்கிய அவளிடம், என்னம்மா அது, அவங்க சொல்லிட்டு போறது நிஜந்தானா என்று திகைப்போடு கேட்டேன்.
1: ந. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் இரண்டாம் பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ். ஜான்சன்.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல், பெரம்பலூர் டி. நித்தீஸ்வரன்.

0: di Erikei.
1: Akashavani. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் பல்வேறு வளர்ச்சித்திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஏழைகள், இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு இதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஊரகப் பகுதிகளிலும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளிலும் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் தெரிவித்தார். இதன் பலன்கள் நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக அதிகரித்ததற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாக நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீதம் அமெரிக்கா, ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டு தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட கூடுதல் என்று திரு ஞானேஷ்குமார் கூறினார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள மண்டல அரசு நூலகத்திற்கு 20 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறியுள்ளார். இன்று குண்டூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த நூலகம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் 1915 ஏற்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறினார். புதுதில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக இசைப்பதற்கு அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்திற்கு உரியது என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்படாததை சுட்டிக்காட்டினார். இந்த செயல் தேசியவாதத்திற்கு எதிரானது என்று திரு சுவேந்து அதிகாரி கூறினார். இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இருக்கை வழங்குமாறுதான் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாகவும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை பராமரிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். ஜம்முவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அமைதியை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடிப்பார்கள் என்று தெரிவித்தார். இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் வீட்டு வசதி திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் 50% முதல் நாளிலேயே விற்பனையாகியுள்ளன. குறிப்பாக ஒரு படுக்கையறை கொண்ட வீடுகள் ஒரு சில மணி நேரங்களிலேயே முழுமையாக விற்பனையாகியுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கென இந்த வீட்டு வசதி திட்டத்தை தில்லி மேம்பாட்டு ஆணையம் கொண்டு வந்துள்ளது. தெலங்கானாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத் துறைகளை அம்மாநில அரசு ஒருங்கிணைத்துள்ளது. இதன்படி தெலங்கானா உணவு தர ஆணையம் மற்றும் அத்தியாவசிய

0: மருந்துகள் என்ற துறை உருவாக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு தொடர்பான நெறிமுறைகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கென மாநில அளவிலான குழு அமைக்கப்படும் என்றும் தெலுங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இன்று ஹரியானா மாநிலம் கர்னாலில் இது தொடர்பான பேரணியை மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் அம்மாநிலத்தின் பல்லாப்காரில் இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு கிருஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாடினர். கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் நாளை வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை கூறியுள்ளது. இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய அளவிலான ஹேக்கத்தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இதற்கான பதிவு நடைபெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாணவர்களும் ஆய்வாளர்களும் இதில் பங்கேற்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். ரோஸ்டோவ் மண்டலத்திற்கு உட்பட்ட 3 நகரங்களை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது. 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதனிடையே யுக்ரைனின் 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. யுக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். கியூ மற்றும் இதர பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியது. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு நுசா தெங்காரா மாகாணத்தில் 14 நாள் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு இம்மாதம் 28ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். புடாபெஸ்ட் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து நிலை தடுமாறி அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மேகாலயா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒடிசாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் பிஜூஷ் ஹசாரிகா கூறியுள்ளார். ஜோர்ஹாட்டில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், தோட்டக்கலை பயிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். இதற்கென ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8 கோடியே 25 லட்சத்திற்கும்

0: மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேயர்கள் இப்போது கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நம்ம கரூர் மாவட்டம் புழுதேரியில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக வேளாண் அறிவியல் மையத்துல தக்கை பூண்டு விதை விற்பனைக்கு தயாரா இருக்கு. இது தொடர்பான தகவல்களுக்கு 94 88 39 38 49 அப்படிங்கிற இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் மீண்டும் 94 88 39 38 49. புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளே, நம்ம மாவட்டத்துல இந்த வாரம் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அதிகபட்ச வெப்பநிலை 40 செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 செல்சியஸாகவும் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்துல தென்மேற்கு திசையில வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கனமழை பெய்யும் நேரங்கள்ல விவசாயிகள் துரிதமா செயல்பட்டு நீர்வரத்து வாய்க்கால்கள், பண்ணை குட்டைகள், நீர்நிலைகளை சரி செஞ்சு மழைநீர் சேகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இந்த காலகட்டத்தில் உரமிடுதல், பூச்சி மருந்து தெளிக்கிற வேலைகளை ஒத்தி வைக்கணும். விளைநிலங்களில் மழைநீர் தேங்காதவண்ணும் பார்த்துக்கணும். முறையான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி பயிரை பாதுகாக்கணும். கால்நடைகளை மேய்ச்சலுக்கு வெளியில் அனுப்பாமலும் மின்கம்பம் மரங்களில் கட்டாமலும் பாதுகாப்பாக கொட்டகைகளில் கட்டி வைக்கணும். நம்ம விவசாய நண்பர்கள் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கணும். பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண் அணைக்கணும். கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். கொடி வகை பயிர் பந்தல்கள்ல துருப்பிடிச்சு பழுதடைந்துள்ள கம்பிகள் தூண்களை கண்டுபிடிச்சு அதை சரி செஞ்சு போதுமான அளவு முட்டுகளை கொடுக்கணும். அதிகமான மழைப்பொழிவு இருந்தா வாழை மரங்கள் சாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தணும். காய்ந்த சருகுகளை உடனடியா அப்புறப்படுத்தணும். 5 மாச வயசுள்ள வாழை மரங்களுக்கும் தார் விட்ட மரங்களுக்கும் முட்டுக்கால் வசதியை கண்டிப்பா ஏற்படுத்தணும். தக்காளி பயிர்ல முதிர்ந்த காய்கள் பழங்கள் நிலத்திலேயே வீணாகிறத தவிர்க்கும்படியா உடனடியா அறுவடை செய்து பாதுகாப்பான இடத்துல சேமிக்கணும். கால்நடை விவசாயிகள் தங்களோட பசுமாடுகளுக்கு பசுந்தீவனம், வைக்கோல் மாதிரியான பொருட்களை காலையில பாதியளவும் மாலையில பாதியளவும் பால் கறந்த பின்னாடி கொடுக்கணும். தீவனங்களையும் தீவன அளவையும் திடீர்னு மாத்தக்கூடாது. நீளமான கடினமான தண்டுகளுடைய தீவனங்களை புல்வெட்டி கொண்டு சின்ன சின்ன துண்டா வெட்டி போடணும். இளம் தழைகள் புற்களை உலர்த்தி வைக்கோலோட கலந்து கொடுக்கிறது நல்லது. அடுத்த அறிவிப்பு மீன் வளர்ப்புல ஆர்வம் உள்ள விவசாயிகளுக்கானது. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்திய பெருங்குண்டை மீன் குஞ்சுகளான கட்லா, ரோஹு, மிற்கால் இன மீன் குஞ்சுகள் விற்பனைக்கு தயாரா இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல கரம்பக்குடி தாலுக்காவிற்குட்பட்ட தட்டாமணைப்பட்டி மீன் குஞ்சு வளர்ப்பு பண்ணையிலையும் அறந்தாங்கி தாலுக்கா கருவிடைச்சேரி குறுங்களூர் ஊர்களில் அமைஞ்சிருக்கக்கூடிய மீன் குஞ்சு வளர்ப்பு பண்ணையிலையும் இந்த மீன் குஞ்சுகள் விற்பனைக்கு தயாரா இருக்கு. இது தொடர்பான தகவல்களுக்கு புதுக்கோட்டை நிஜாம் காலனியில் அமைந்திருக்கக்கூடிய மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகலாம். தட்டாமணைப்பட்டி மீன்வள சார் ஆய்வாளரை 82 48 97 0 3 55 அப்படிங்கிற இந்த எண்ணிலையும், அறந்தாங்கி மீன்வள சார் ஆய்வாளரை 97 51 61 68 66 அப்படிங்கிற இந்த தொலைபேசி எண்ணிலையும் தொடர்பு கொள்ளலாம். மீன் வளர்ப்புல விருப்பமுள்ள விவசாயிகள், பொதுமக்கள் அரசு பண்ணைகளை நேர்ல அணுகியோ தொலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டோ பயனடையலாம்னு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து. இவங்க ஏராளமான பயிற்சிகளையும் வேளாண் இடுபொருட்களையும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்ந்து வழங்கி வராங்க. இதன் ஒரு பகுதியா இப்போ வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவா முளைக்கீரை, கத்தரி, சுரைக்காய், பீர்க்கன் இந்த 4 தாவரங்களோட விதைகள் அடங்கிய வீட்டு தோட்ட காய்கறி விதை பாக்கெட்டை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பாக்கெட்டோட விலை 30 ரூபாய். காலை 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் சிறுக

0: மணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தை நேர்ல அணுகி இந்த பாக்கெட்டுகளை நாம பெற்றுக்கொள்ளலாம். இது தொடர்பான தகவல்களுக்கு 88 38 12 67 30 அப்படிங்கிற இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் மீண்டும் 88 38 12 67 30. இந்த தகவல்களை நமக்கு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கிறாங்க.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30, ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்போது கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டைய வாங்குறேன்.
4: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் பெரம்பலூர் டி நிதீஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம். உடம்புக்கு உறுதி சேர்க்கிறது, நிலத்துக்கு நிலைத்த தன்மையை கொடுக்கிறது, வறட்சிய தாங்கி வளர்றது, விலையும் ரொம்ப குறைஞ்சது சிறுதானியங்கள். கடந்த 2023 சர்வதேச அளவுல சிறுதானியங்களின் ஆண்டா கொண்டாடணும். இதையொட்டி ஏராளமான பிரச்சாரங்களும் திட்டங்களும் உலகெங்கிலும் முன்னெடுக்கப்பட்டன. அதன் மூலமா சிறுதானியங்களோட முக்கியத்துவத்தை பொதுமக்கள் பலரும் தெரிஞ்சுகிட்டாங்க, அத தேடி வாங்க ஆரம்பிச்சாங்க. இது விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோருக்கும் ஒரு புதிய வாய்ப்பை உண்டாக்குச்சு. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு வெற்றி கண்டு வரும் ஒரு தொழில் முனைவோரை தான் இன்னைக்கு நாம ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில சந்திக்க போறோம்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில வந்து குறிப்பாக இப்ப எல்லாருக்கும் ஆரோக்கியமான உணவு வந்து சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. நிறைய பாரம்பரிய நெல் ரகங்களாக இருக்கட்டும், அது சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும், அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அதே நம்ம நஞ்சு இல்லாத காய்கறிகள் வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆங்காங்கே பார்த்தோம்னா நிறைய ஊர்களில் இந்த மாதிரி குறிப்பாக வார இறுதி நாட்கள்ல மரபு சந்தை மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குது, இயற்கை சந்தைகள் நடக்குது. அங்க வந்து நிறைய இந்த நாட்டுக்கோழி முட்டை விற்கிறது, இயற்கையா பூச்சி மருந்து போடாம உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்கிறது, சிறுதானியங்கள் விற்பது, சிறுதானியங்கள் இந்த மதிப்பு கொண்டு விற்பது அப்படின்னு நிறைய இப்ப வந்து மக்களால இந்த சிறுதானியங்களும் இல்ல பாரம்பரிய பொருட்களும் வந்து கொண்டாடப்படுது. அந்த சூழல்ல ஒரு வேளாண்மை படித்த ஒரு பட்டதாரி வந்து இன்னைக்கு சிறுதானியத்துல அதை மதிப்பு கூட்டி தொடர்ச்சியாக அதை ஒரு தொழிலாக செய்யலாம் அப்படின்ற ஆர்வத்தோட இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் சந்திக்க இருக்கிறோம். பெரம்பலூரை சேர்ந்த டி நிதீஸ்வரன் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் நிதீஸ்வரன்.
6: வணக்கம் சார்.
5: அக்ரி படிச்சீங்க இல்லையா? அதுவும் ரொம்ப கடினமான ஒரு பயணம் தான் படிக்கிறது அப்படின்னு காலங்காலத்துல 8:30 எழுப்பி விட்டு படிக்க வைப்பாங்க. மித்த காலேஜ் மாதிரிலாம் இருக்குதுல்ல அது?
6: ஆமா சார், கிட்ட 8:30 கிடையாது, 7:00 எங்களுக்கு ஃபார்ம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். 7:00 இருந்து 10:00 வரைக்கும் ஃபார்ம் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தியரி கிளாஸ், திருப்பி ஈவினிங் எங்களுக்கு ஃபார்ம் கிளாஸ் இருக்கும். மார்னிங் 7 to 5:30 வரைக்கும் எங்களுக்கு கிளாஸ் ரெகுலராகவே இருக்கும் சார்.
5: தொடர்ச்சி அப்படிதான் இருக்கும்.
6: ஆமா சார்.
5: சரி, எங்க படிச்சீங்க?
6: நான் SRM அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில படிச்சேன் சார்.
5: சென்னையா அது?
6: நான் ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் மட்டும் சென்னையில காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்ல இருந்தோம். அதுக்கப்புறம் அச்சிரப்பாக்கம் பக்கத்துல பாபுராயன் பேட்டைன்ற ஒரு வில்லேஜ்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு மட்டுமே ஸ்பெஷலா ஒரு கேம்பஸ் பில்ட் பண்ணிருக்காங்க. லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அங்க போய் ஷிஃப்ட் ஆயிட்டோம் சார்.
5: ஓ, முழுக்க முழுக்க ஒரு கிராம சூழல்லே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு.
6: கண்டிப்பா, ஏன்னா கிராம சூழல்ல இருந்தாதான் இந்த கோர்ஸுக்கு வந்து நம்மளால ஈஸியா ஃபார்ம்க்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். மேக்சிமம் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் வந்து இந்த மாதிரி வில்லேஜ்குள்ளதான் சார் இருக்கும்.
5: சரி, இப்போ பொதுவா இந்த வேளாண்மை படிக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறைய இந்த அரசாங்க தேர்வுகளுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க, சிவில் சர்வீசஸ் நிறைய எழுதுவாங்க, நிறைய பேர் அந்த சர்வீசஸ்லயும் இருக்கிறாங்க. அது இல்லாம அதுக்கப்புறம் விட்டாங்கன்னா பேங்க்கு போவாங்க, அப்படி இல்லையா அடுத்த இதுலயே ரிசர்ச் நிறைய பண்ணிட்டு உங்க யூனிவர்சிட்டிலேயே ப்ரொஃபஸரா போவாங்க, இல்ல ICAR வேலைக்கு போவாங்க. நீங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஒரு அக்ரி ஸ்டார்ட் அப் டைப்ல ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, எப்படி தோணுச்சு அது?
6: ஆக்சுவலா நானும் காலேஜ் முடிச்சுட்டு 1.5 இயர்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு ரெகுலரா ஒரு 12 hours ஒரு நாளைக்கு படிக்கணும் ஆகணும்ன்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே ஒன்னு ஐஏஎஸ் ஆகணும் இல்லைன்னா நம்மளுக்கு

0: தனியாக ஒரு பிராண்டை உருவாக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றது ஆசை.
1: எப்படியா இருந்தாலும் நாம சொல்றது அடுத்தவங்க கேட்கணும், அடுத்தவங்க சொல்றது நம்ம கேட்கக்கூடாதுன்ற
0: அப்படி ஒரு எண்ணம் இல்லை சார். நமக்கு ஒரு எய்ம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதனால நான் வந்து சரி அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு நாளைக்கு 12 hours உட்காந்து படிக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ஸ் ரிலேட்டடாவே பிஸ்னஸ் பண்ணுன்றது நினைச்சேன். ஸோ அதுக்கு எனக்கு வந்து எப்படி ஐடியா, அந்த மில்லட்ஸ்ல வேல்யூ ஆடட் பண்ணணும்னு எப்படி ஐடியா வந்துச்சுன்னா, நான் ஃபைனல் இயர் படிக்கும் போது ஆல் இந்தியா டூர் போயிருந்தோம் சார். அப்போ டெல்லியில இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் சமிட் வந்து நடந்தது. அப்ப அந்த டைம்ல நாங்க டெல்லியில இருந்தனால அங்க போய் அதெல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்பயே எனக்கு அது லைட்டா மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருந்துச்சு, மில்லட்ல ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பண்ணணும்னு. சோ அப்புறம் எனக்கு ஒரு 1.5 இயர்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி அட்டெம் கொடுத்துட்டு ஓகே நம்ம பாஸ் ஆக மாட்டோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி பிசினஸ் பண்ணலாம். அப்ப வந்து பாக்கும்போது மில்லட்ஸோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருந்துச்சு மார்க்கெட்ல, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் நல்லா வைடரா இருந்தது. சோ அத ஃபோகஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுதான் சார் கிரீன்லெஷ் ஆர்கானிக்ஸ்.
1: கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிருப்பீங்க, இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் படிச்சிருந்தா சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம டைரக்டா முதலாளி ஆயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க நீங்க. சரியா, இப்ப பொதுவா வந்து பெரம்பலூர் வந்து கொஞ்சம் மானவரியான ஒரு ட்ரைலேண்ட் மாதிரி இருக்கிற கூடிய ஏரியா தான், அதிகமாக பெரிய அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது இல்ல. அங்க வந்து இந்த மாதிரியான சிறுதானிய பயிர்கள் வந்து ஓரளவுக்கு விளையக்கூடிய ஒரு பகுதி தான். இப்போ நீங்க அங்க இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரியான சிறுதானியங்கள் உற்பத்தி எல்லாம் பாக்குறீங்களா, இல்ல எப்படி உங்களுக்கான அந்த மதிப்பீட்டு பொருளுக்கான மூலப்பொருட்கள் எல்லாம் எங்கேருந்து நீங்க கொள்முதல் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க.
0: பெரம்பலூர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா சின்ன வெங்காயமும் நிலக்கடலையும் தான் சார் பயிர் பண்ணுவாங்க. அதையும் மீறி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல வந்து சாதாரண நெல் சாகுபடி பண்ணுவாங்க. வாலிகண்டாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசி வகைகளும் ஒரு சில சிறுதானியங்களும் பயிர் பண்றாங்க. மத்தபடி நான் வந்து கொள்முதல் பண்றது வந்து தஞ்சாவூர், திருநெல்வேலி, கம்பம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து ஆர்கானிக்கா விளைவிக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ட்ரேடர் மூலமா ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணி.
1: தஞ்சாவூர்ல பண்றாங்களா இது?
0: ஆமா சார், தஞ்சாவூர்ல வந்து பாரம்பரிய அரிசி வகைகள் நிறையவே.
1: அரிசி வகை ஓகே, நான் கேக்குறது மில்லட் எல்லாம் பண்றாங்க.
0: சிறுதானியம் வந்து நான் கம்பம்ல இருந்து வாங்குவேன் சார், கம்பம்ல இருந்து வரும், தேனில இருந்து வரும், காரைக்கால்ல இருந்து வரும் ஒரு சில இது. அந்த மாதிரி டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ் நான் ஒரு சில ட்ரேடர்ஸ் கூட கனெக்ட்ல இருப்பேன். சோ அவங்க வந்து எந்தெந்த ஃபார்மர்ஸ் கிட்ட என்னென்ன கிடைக்கும்னு எனக்கு சொல்லுவாங்க. சோ நான் அதுக்கு ஏத்த மாதிரி பர்சேஸ் பண்ணுவேன்.
1: சரி, இப்போ நீங்க ட்ரேடர்ஸ் கிட்ட வாங்குறது பதிலா நீங்களே டைரக்டா ஒரு மார்க்கெட் ரிசர்ச் டைப்ல பண்ணி ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்குனீங்கன்னா ஃபார்மருக்கும் ஒரு பெட்டர் பிரைஸ் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியான பொருள் கிடைக்குமா, அதே ஏன் செய்யல?
0: கண்டிப்பா சார், இப்போ வந்து ஒரு பிசினஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா இனிஷியலா நம்மளால எதையுமே வந்து டைரக்டா பண்ண முடியாது. சோ போக போக நான் வந்து என்ன ஐடியா வச்சிருக்கேன்னா, ஒரு ஃபார்மர்ஸ் குரூப் மாதிரி ஒன்னு கனெக்ட் பண்ணி யாரெல்லாம் ஆர்கானிக்கா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கனெக்ட் பண்ணி, சோ டைரக்டா நம்ம அவங்கள்ட்ட இருந்து எனக்கு தேவையானதையும் நான் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ என் கான்டாக்ட்ல இருக்க யாராவது வந்து இந்த மாதிரி எனக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபார்மரோட நம்பரை கொடுத்து சோ அவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி விடலான்ற ஒரு ஐடியாவும் எனக்கு இருக்கு சார்.
1: சரிங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வேல்யூ அடிஷன் தான் பண்ணணும்ன்ற முடிவு எடுத்தீங்க இல்ல, அது ஏன் இந்த மாதிரி மில்லட் பேஸ்ட் இதுல தான் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா வந்தது உங்களுக்கு?
0: மில்லட் அண்ட் மில்லட் பேஸ்ட்ன்ற நான் சொன்ன மாதிரி அந்த ஆல் இந்தியா டூர் போயிருந்தப்போ நான் பார்த்த அந்த விஷயங்கள் தான் சார். அங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து மில்லட்ல வேல்யூ ஆடட் பண்ண ப்ராடக்ட்ஸ் நான் பார்த்தேன். சோ அதுவும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் சார்.
1: பொதுவாக மில்லட்ல நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணலாம் அப்படின்ற முடிவுலாம் பண்ணிட்டீங்க, அதுக்கு நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்களா நீங்க?
0: கண்டிப்பா சார், ஒரு ட்ரைனிங் இல்லாமல் எதையும் பண்ண முடியாது. நான் மதுரையில ஒரு மேனுஃபேக்சரர் கிட்ட ஒரு 3 days கோர்ஸ் போயிருந்தேன். ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு ட்ரைனிங்ல கத்துக் கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில டேபிஃப்னு ஒன்று இருக்கு திருச்சியில, ஸோ அவங்க கிட்ட ஒரு 3 days ட்ரைனிங் போயிருந்தேன். அந்த ட்ரைனிங்ல நான் கத்துக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நான் அப்போ என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கேன் சார்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிக் கொண்டிருக்கும் ஃபார்ம் டு சிட்டி கேட்டிருக்கும்.
1: பிரதம மந்திரியின் வேளாண் கடன் அட்டை விவசாயிகள் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கு சரியான நேரத்தில் மலிவு விலையில் பிணையமில்லாத கடனுதவியை வழங்குகிறது. கடன் உச்சவரம்பு ரூபாய் 500,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிணையில்லாத கடனுதவி தொகை தலா ரூபாய் 200,000 உயர்த்தப்பட்டுள்ளது. கிசான் கிரெடிட் கார்டு விவசாயியின் நண்பர். அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: Farm to city.

0: விதைத்த பயிர் நம் எதிர்காலம். பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா இயற்கை இடர்பாடுகளினால் பயிர் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் நிதி உதவியும் வழங்கும் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறைந்த பிரிமியத்தில் விரிவான காப்பீட்டை வழங்குகிறது. கூடுதல் விவரங்களுக்கு தேசிய பயிர் காப்பீட்டு உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது புதுச்சேவை மையத்தை அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சி கேட்டு நினைஞ்சிருக்கும். இன்னைக்கு சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் பெரம்பலூர் டி நிதீஸ்வரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டுட்டு இருக்கோம்.
3: நீங்க பிஎஸ்சி படிக்கும் போது இது சம்பந்தமா ஏதாவது படிச்சிருந்தீங்களா?
4: பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கும் போது நான் மில்லட்ஸ்க்கு

0: தேவையான வாட்டர் ரெக்குயர்மெண்ட், அந்த ஜென்ரல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிருப்போம். அதே மாதிரி மில்லட்ஸில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குது, என்னென்ன நல்ல சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நாங்கள் படிச்சிருப்போம் சார். ஒரு சில செமஸ்டரில் வந்து ஃபுட் சயின்ஸ் வரும். ஸோ இந்த ஃபுட் சயின்ஸ் நம்ம படிக்கும்போது எந்த மில்லட் கூட எந்த மில்லட் சேர்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சில ஃபுட்டெல்லாம் வந்து ஒன்றா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சும்மா ஜென்ரலாக படிப்போம், ரொம்ப டீப்பாக போக மாட்டோம், ஜென்ரல் டாபிக்ஸில் படிப்போம் சார்.
1: சரிங்க, இப்போ என்னென்ன ப்ராடக்டோட ஆரம்பிச்சிங்க? ஃபர்ஸ்ட்
0: வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மில்லட் தோசா மிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் சார், கம்புலியும் ராகிலியும். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசியில போரேஜ் மிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு மூணு ப்ராடக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ எங்க கிட்ட அரௌண்ட் 16 ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார்.
1: சரிங்க, இப்ப நீங்க தோசா மிக்ஸ் தான் சரியா இருக்கும்ன்றது எப்படி இது பண்ணீங்க? ரெண்டாவது, இப்ப தோசா மிக்ஸ்னா அது வந்து குறிப்பா மகளிருக்கு வந்து பிடிக்கணும், அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல அதுக்கு என்னெல்லாம் பாராமீட்டர்ஸ் வச்சிருந்தீங்க, எப்படி எல்லாம் அதை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க, ஏதாவது ஃபைன் டியூன் எல்லாம் பண்ணீங்களா அதுல?
0: இல்ல சார், நான் ஃபைன் டியூன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு மேனுஃபேக்சரர் ட்ரைனிங் எடுத்திருந்தேன். ஸோ அவங்களே வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான லேப் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க எப்படி ப்ராடக்ட் செய்கிறாங்க அதெல்லாமே நான் பார்த்தேன். அது வந்து எப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் மில்லட்ஸை வந்து நம்ம ஒன்று ட்ரை ரோஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா முளைக்கட்டி நம்ம ஊற வச்சு திருப்பி அதை ட்ரையர் மிஷினில் வச்சு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ட்ரை பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம டைரெக்டாக மில்லட்டை வந்து கிரைண்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு வந்து ஏதாவது பாதிப்பு தரும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாராமீட்டர். எந்த மில்லட் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, ட்ரெடிஷனல் ரைஸ் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு பாராமீட்டர். இப்போ நம்ம நார்மலா வந்து லேடிஸ் வந்து மில்லட் தோசை நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஊற வச்சு அரைச்சிருவாங்க. ஸோ அது கஷ்டம். எங்களோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க பவுடர் ஃபார்ம்ல கொடுத்துருவோம். ஜஸ்ட் அவங்க பேக்கை கட் பண்ணி அதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டு வாட்டர் போர் பண்ணி மிக்ஸ் பண்ணி டைரக்டா தோசை ஊத்திடலாம். எந்த ஒரு டைம் கன்சியூமிங் இதுவுமே கிடையாது.
1: ஊத்தி அதை வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்
0: எதுவுமே கிடையாது. ஒரு 5 minutes வேணா அவங்க வெயிட் பண்ணலாம். நான் வந்து
1: தண்ணி ஊத்துறதுலயுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஒருத்தர் கொஞ்சம் ஜாஸ்தி ஊத்துவாங்க, இன்னொருத்தவங்க கம்மியா ஊத்துவாங்க, திக்னஸ் கொஞ்சம் மாறும். அதனால அதோட குவாலிட்டி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல?
0: இல்ல சார், திக்னஸ் மாறுறதுனால குவாலிட்டி மாறதுன்னு கிடையாது. இப்ப ஒரு சில பேர் வந்து தோசை நல்லா மொத்தமா சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து நல்லா முறுமுறுன்னு சாப்பிடுவாங்க. சோ திக்னஸ் வந்து மேட்டர் கிடையாது, நம்ம நல்ல ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்றோம்ன்றதுதான் மேட்டர்.
1: நானே கேட்கறேன், அது ஊத்தும் போது எவ்வளவு தண்ணி மாத்தி ஊத்தி இருந்தாலும் அது ஊத்துறதுல வந்து பிரச்சனையும் வராதா மாவை ஊத்தும் போது?
0: இல்ல சார், இப்போ நான் கண்டிப்பா லேடிஸ் வந்து தோசை மேக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ அது அந்த ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு.
1: அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப நிறைய பேருக்கு தெரியாதுங்க, அது என்ன பண்ணுங்க?
0: இல்ல, இப்ப தெரியாதவங்களுக்கு எப்படின்னா நாங்க வந்து வீட்டுல மெஷர் பண்ணி இது பண்ணதை பேக்கு பின்னாடி ப்ரொசீஜர் கொடுத்துருப்போம். எங்களோட பேக் வந்து 400 கிராம் பேக்கு தோசா மிக்ஸ். சோ 400 கிராம் தோசா மிக்ஸ் வந்து அவங்க மிக்ஸ் பண்றது 450 ml வரைக்கும் தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேக் பின்னாடியே ப்ரொசீஜர் ரெசிபி எல்லாம் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணா இதுக்கு நான் ட்ரைனிங் போன இடத்துலயே தான் சார் அவங்க ரெசிபி எல்லாமே அவங்களோட தான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ரவா தோசை மாதிரி டைப்லயா அந்த மாதிரி இல்ல சார் இப்போ வரகு முருங்கை தோசைன்னு ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம் வேற ஏதாவது 2 மில்லட்ஸ் கம்பைன் பண்ணலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இன்னும் அது டெஸ்டிங் லெவல்ல தான் இருக்கு, எதுவும் ஃபுல்லா இதாக.
1: இப்போ என்ன போர்ட்ஃபோலியோ எப்படி வளர்ந்துருக்கு உங்களுக்கு?
0: இப்போதைக்கு வந்து எங்களுக்கு மந்த்லி ஆன் சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டாக போயிட்டு இருக்கு சார். பட் இன்னும் நாங்கள் ஸ்டேபிள் ஆகலை, இப்போ ஸ்டார்ட் பண்ணி 1.5 இயர்ஸ் தான் ஆகுது, இன்னும் கொஞ்சம் லாங்கராக வளரணும் சார்.
1: சரி, அந்த போர்ட்ஃபோலியோன்றது நான் கேட்குறது, எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு உங்கள்ட்ட இப்போ?
0: இப்போ எங்கள்கிட்ட வந்து ஒரு 16 ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார்.
1: என்னென்ன ப்ராடக்ட்?
0: இப்போ வந்து தோசா மிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 தோசா வெரைட்டிஸ் இருக்கு சார். ஒன்று வந்து கம்பு, ராகி, கருப்பு கவுனி தோசா மிக்ஸு, அப்புறம் வரகு முருங்கை தோசா மிக்ஸ், தோசா வெரைட்டிஸில் 4. அதுக்கப்புறம் சூப் மிக்ஸ் ஒன்று இருக்குது சார், மில்லட், அதாவது கம்பு, ராகி, முருங்கைக்கீரை பவுடர், கருப்பு உளுந்து, இந்த 4 மிக்ஸ் பண்ணி ஒரு சூப் மிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 பொங்கல் வெரைட்டி இன்ஸ்டன்ட் பொங்கல் இருக்குது, வரகு இன்ஸ்டன்ட் பொங்கல், தினை இன்ஸ்டன்ட் பொங்கல்னு. அதுக்கப்புறம் 3 போரேஜ் மிக்ஸ்
1: இருக்குது,
0: பூங்கார் அரிசியில் செஞ்ச போரேஜ் மிக்ஸு, சிவப்பரிசி போரேஜ் மிக்ஸு, கருப்பு கவுனி போரேஜ் மிக்ஸு, அதுக்கப்புறம் வரகு முறுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மில்லட் ஸ்வீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு பண்ணுறோம், கம்பு லட்டு, ராகி, திணை, எள்ளு, கடலைன்னு சொல்லிட்டு ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் லட்டு பண்ணிகிட்ருக்கோம் சார்.
1: சரி, இப்போ இதில் இந்த பொங்கல்லாம் வந்து நார்மலாக வச்சாலே மில்லட்டில் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு, ரெடிமிக்ஸ் பண்ணும்பொழுது எப்படி அதில் என்ன ப்ராசஸ் பண்ணி அதை கொடுக்குறீங்க? அது
0: மில்லட் பொங்கல் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, திணைனா இப்போ திணை இருக்கும், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இருக்கும், மிளகு, சீரகம், ட்ரை பண்ண கறி லீவ்ஸு, அதுக்கப்புறம் கேஷ்யூ, இந்த 4 தனி பேக்கில் போட்டுருவோம். சாப்பிடுவோம். இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த

0: எண்ணெயையும் பாசி பருப்பையும் லைட்டா ரோஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ கஸ்டமர் எங்கள்கிட்ட அந்த பொங்கல் மிக்ஸை வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 200 கிராம் பேக்கு, 200 கிராம் பேக்குக்கு ஒரு 100 to 200 ml வாட்டரை ஊற்றி குக்கர்ல ஜஸ்ட் ஒரு விசில் வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும் சார்.
1: சரி, இப்போ இந்த மாதிரியான ரெசிபி எல்லாம் நம்ம செய்யறோம், இது பண்றோம், இதுக்கு ஏதாவது பிராண்டிங் ஏதாவது பண்ணிருக்கீங்களா நீங்க?
0: கிரீன்லெஸ் ஆர்கானிக்ஸ்னு பிராண்ட் பண்ணிருக்கோம் சார்.
1: சரி, இப்போ இதை வந்து செய்யறதுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் யூனிட் மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்களா, எப்படி பண்ணிட்டு
0: இருக்கீங்க? ப்ரொடக்ஷன் யூனிட் இப்போ லாஸ்ட் ஜூன் மந்த்ல தான் சார் ஓபன் பண்ணோம்.
1: எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க அங்க?
0: இப்பொழுதுக்கு ஃபுல்லா ஃபேமிலி ஒர்க்கர்ஸ் தான் சார். வீட்டுல நானு, அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, பாட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் சார் ஒர்க்கர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும்.
1: சரி, இப்போ பொதுவா இப்போ மார்க்கெட்டிங்க்கு என்ன பண்றீங்க இதை எடுத்துட்டு போறதுக்கு?
0: மார்க்கெட்டிங்க்கு வந்து நாங்க வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் பேஜ் இருக்கு சார். ஸோ அதுல வந்து நாங்க ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். 2-3 இடத்துல நான் ஸ்டால் போட்டிருக்கேன். ஈஷா சேவ் சாயில் ப்ரோக்ராம்ல நான் ஸ்டால் போட்டிருக்கேன். அப்புறம் எங்களோட காலேஜ் மூலமாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரம்பலூர் கேவிகே டிபார்ட்மெண்ட்ல ஒரு மேம் அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. பெரம்பலூர் கலெக்டரேட் ஆபீஸ்ல இருக்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல அங்க ஏதாவது ப்ரோக்ராம் ஈவென்ட் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அங்கேயும் எங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அங்கேயும் போய் எங்க ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுவோம். இது போக லோக்கலா இந்த வவுச்சர்ஸ் கொடுக்கறது, ஃபிளையர்ஸ் கொடுக்கறது, போஸ்டர் இந்த மாதிரி கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: ரெகுலரா இருக்கிற மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கா? ஒரு மாசானா வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்காங்களா?
0: இருக்காங்க சார். ஒரு 5 கஸ்டமர் லோக்கல்லே இருக்காங்க ரெகுலரா வாங்குறவங்க. அதுக்கப்புறம் சென்னையில இருந்து ஒரு 2 கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க.
1: அவங்க வந்து எல்லா மந்த்தும் உங்கள்ட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க,
0: வாங்கிக்கிறாங்க சார். மந்த்லி மந்த்லி அவங்க வந்து எங்ககிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்லயும் ஒவ்வொன்றும் வாங்கிக்குவாங்க.
1: சரி, இது இப்ப நீங்க பண்ற ப்ரொடக்ஷனும் உங்களோட விற்பனை ரெண்டும் ஓரளவு மேட்ச் ஆகுதா உங்களால, இல்ல ஏதாவது ஒரு மிஸ் மேட்ச் இருக்கா அதுல?
0: இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த் வந்து மிஸ் மேட்ச் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப ஒவ்வொரு மந்த்தும் போக போக கொஞ்சம் ப்ரொடக்ஷனோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் சார் இருக்கு.
1: சரி, இன்னும் இந்த சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க நீங்க? சோசியல் மீடியா அதை தாண்டி வேற என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்க நீங்க?
0: சேல்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு மெயின் ஃபோக்கஸா நாங்க சோசியல் மீடியா தான் பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு எந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது சோசியல் மீடியாவா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா எங்கேயாவது லோக்கல் ஷாப்ல வந்து ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணலான் இருக்கோம் சார். அதுக்கப்புறம் நாங்களே வந்து இப்போ இந்த மார்னிங் வாக்கிங் போறவங்க இந்த கலெக்டர் ஆபீஸ் கிட்ட எல்லாம் வாக்கிங் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியால டெய்லி மார்னிங் ஒரு 1 or 2 hours அங்க வந்து ஸ்டால் மாதிரி போட்டு ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணலான்ற ஐடியாலையும் இருக்கும் சார்.
1: பொதுவாக வெறும் சமூக ஊடகங்கள் மட்டுமே நமக்கு சந்தை வாய்ப்பை உருவாக்குமா அப்படின்றது நீங்க சொல்றது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் அதை தாண்டி உங்கள்ட்ட இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து நுகர்வோர்கிட்ட சொல்லலாம், அவங்க நண்பர்கள்ட்ட சொல்லலாம், அதன் மூலமா பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஏதாவது உங்கள்ட்ட ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா, நீங்க கொடுக்குற பொருளை பத்தி அதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்றீங்களா அதை வச்சு உங்க ப்ராடக்ட்டை?
0: கண்டிப்பா சார். இப்போ எங்களுக்கு வந்து கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இப்போ எங்ககிட்ட லோக்கல்ல வாங்கிட்டு இருந்த ஒரு சில கஸ்டமர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ்ல ஒரு சில குறைகள் சொல்லியிருக்காங்க. அதை நாங்க வந்து பார்த்து அந்த குறைகளை சரி செய்யவும் செஞ்சிருக்கோம் சார்.
1: அதை செய்யும் போது அதுக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க? நீங்க அவங்கள்ட்ட சொல்லுவீங்களா இது மாதிரி 1-to-1 சொல்லுவீங்களா, நீங்க சொல்லியிருக்கீங்க நாங்க பண்ணிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அது மாதிரி சொல்லியிருக்கீங்களா நீங்க?
0: கண்டிப்பா சார். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எங்க கருப்பு கவுனி அரிசி போரேஜ் மிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க நல்ல நைஸா கொடுத்தோம், அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் ரொம்ப அரிசி வந்து முழுசா இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ண சொன்னாங்க. நாங்க அதை கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி நெக்ஸ்ட் டைம் அவங்க எங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே சார் இப்போ நீங்க நான் சொன்ன கரெக்ஷனை வந்து பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூவுமே கொடுத்துருக்காங்க சார்.
1: சரி, இப்போ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா என்னென்ன செய்யலாம் ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா?
0: இருக்கு சார். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு அவுட்லெட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது போக நாங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: சரிங்க, உங்களுக்கு இப்ப அடுத்து இதை வந்து இன்னும் சிறப்பான முறையில பண்ணி இதுல இன்னும் பெரிய அளவுக்கு புதிய உயரங்களை உச்சங்களத்தோட எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது சம்பந்தமா வேற யாராவது உங்களோட தொடர்பு கொண்டு பேசணும்னா எந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம்?
0: 6381219483.
2: பெரம்பலூர் டி நித்தீஸ்வரன் அவர்களின் தொலைபேசி எண் 63-81-21-94-83.

0: மதிப்புமிக்க சிறுதானியங்களை சரியான தரத்துல தேர்ந்தெடுத்து அதை பதப்படுத்தி இன்றைய நவீன உலகத்தோட தேவைகளுக்கு தகுந்தபடி கொடுக்கும்போது வாடிக்கையாளர்கள் நிச்சயம் தங்களோட பொருளை தேடி வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட தொடங்கப்பட்டு வெற்றிகரமா செயல்பட்டு வரும் தொழில் முனைவோர் நித்தீஸ்வரன் அவர்களை இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில சந்திச்சோம். இன்னைக்கு ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் பெரம்பலூர் டி நித்தீஸ்வரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். திருச்சி எஃப் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
6: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் திறமைகளின் திறவுகோல் தொழில் முனைவோர் டி மகாதேவன் அவர்கள் பங்கேற்கிறார். நேயர்கள் நிகழ்ச்சியில் இணைய 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல அழைக்கலாம். நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் திறமைகளின் திறவுகோல்.
7: நேயர்களே, நமது அலைவரிசைகளில் அடுத்த நிகழ்ச்சி இரவு இசை இனிமை நேரலை தொலைபேசி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேயர்களுக்காக 0431-240-101, வழக்கமான நேயர்களுக்காக 0431-246-102-1.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8:00. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீனிவாசன். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள், ரோபோட்டிக்ஸ், உயிரி தொழில்நுட்பம் போன்றவை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு SRM அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் இன்று சிறப்புரையாற்றிய அவர், தேசமே முதன்மையானது, தேசமே முக்கியமானது என்ற கொள்கையின் அடிப்படையில் மாணாக்கர் தங்களது அறிவுத்திறன்கள், புதுமை சிந்தனைகள் ஆகியவற்றை நாட்டை கட்டமைக்க பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர், அதனைத் தொடர்ந்து தஞ்சை சாஸ்திரா நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிறைவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். இதனையொட்டி திருச்சி மாவட்டத்தில் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள இளைஞர்களின் ஆரோக்கியத்தையும் திறனையும் பாதுகாப்பது வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு இன்றியமையாதது என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நீரிழிவு நோயை தடுப்பது ஒரு தேசிய முன்னுரிமையாக மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நமது நாட்டை வளர்ச்சியடைந்த இந்தியாவாக மாற்ற இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகளை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதாக கூறினார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுதில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். நாட்டின் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் நாளை முதல் 3 நாட்கள் நேபாளத்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் இராணுவ ரீதியான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும். தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்திய குடிமைப் பணி அலுவலர்களுக்கான கிரிக்கெட் போட்டியினை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் 2ம் கட்ட சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. கடந்த 10ம் தேதி நடைபெற்ற முகாமில் விடுபட்டோர் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான EKYC சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு வரும் 23ம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரிலோ இதனை சமர்ப்பிக்கலாம். அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு, பயிர்க்கடன் உள்ளிட்டவற்றை பெற விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். வேளாண் பெருமக்கள் இதனை பெற அருகிலுள்ள வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நிலம் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பித்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், வேலூர், ஈரோடு மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம், மேலூர் அல்மிகு காடைப்பிள்ளை அய்யனார் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இதற்கான முதற்கால யாகசாலை பூஜைகள் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்குகின்றன. காலேவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்திருந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை தொடங்குகின்றன. வரும் 23ம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா சார்பில் PV சிந்து, லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:05. திருச்சிராப்பள்ளி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் இனி இரவு இசை இனிமை. நேயர்களின் இதயம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்களை கேட்கும் நேரலை நிகழ்ச்சி. அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை 80-90களில் நீங்க கேட்டு ரசித்த பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வர வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 4-3-1-240-102-1. இது அறிமுக நேயர்களுக்கு. வழக்கமான நேயர்களுக்கு 4-3-1-246-102-1. இணைந்தர்கள் நேயர்களே, இது இரவு இசை இனிமை.

0: கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடலை கேட்கலாம். அதற்கு நீங்கள் தொட்டு வர வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 431-246-1021
0: அல்லது 240-102-1.
1: இப்போ நிகழ்ச்சியில் இணைந்த பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர்
0: நம் வாசல் வரை வந்து நம்மோடு இருந்து தன்னோட விருப்ப பாடல் இதுதான் இதுதான் நம்ம கூட சொல்லிகிட்டே இருந்த ஒரு நேயர் வந்து அவங்க பாடலை கேட்காம போனால் நம்ம மனசு கஷ்டப்படும். விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: ரொம்ப அழகான பாடல். புலமை பித்தனோட பாடல் அடிகளில் அருண்மொழி எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க இல்லையா?
1: ஆமாம்,
0: வாச கருவே பிள்ளையே
1: அன்பில் இருந்து செல்வி அம்மா
0: கேட்டிருந்தாங்க, ஆனால் அவங்க வந்து
1: பேச முடியல.
0: அந்த வாச கருவேப்பிள்ளை இருக்குல்ல, வாசம் தரக்கூடிய
1: கருவேப்பிள்ளை,
0: வாசல்லே இருக்கக்கூடிய கருவேப்பிள்ளை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. அப்படி ஒரு அழகான பாட்டு, ஒரு நாட்டுப்புற சாயல்ல இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். அதுல ஒரு முக்கியமான வரி எனக்கு இந்த பாடலை கேட்கும்போது தோணுச்சு, உதடு முள்முருங்க பூத்தது போல. முள்முருங்கை பூ பார்த்துருக்கீங்களா நீங்க?
1: முள்முருங்கை பூ பார்த்துருக்கேன்.
0: முள்முருங்கைங்கிறது அது ஒரு மரம், அந்த செடியில் வந்து பூ வந்து அப்படி ரொம்ப சிகப்பாக இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும் அந்த பூ. அந்த அளவுக்கு உதட்ட வந்து எந்த அளவுக்கு அதை வர்ணிச்சிருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு ஒப்பீடு அப்படிங்கிறது முள்முருங்கை பூவோட ஒப்பிட்டுருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப அழகான பாடல். அடுத்த பாடல் யார் கேட்க போறாங்க? வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார், திருமணமிடந்து அம்சோலி பேசுறேன் சார்.
1: அம்சோலி அம்மா இரவு வணக்கம்.
2: வணக்கம் சார்,
1: என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
2: காதலுடன் படத்துல வாழ்க பல்லாண்டு அந்த பாட்டு சார்.
1: ஆஹா, எங்களையே வாழ்த்துற மாதிரி இருக்குமா, கேட்டலாமா பாடல்?
2: ஓகே சார். இந்த போன பாட்டுக்கு பேசுனீங்கல்ல முள்ளு முருங்க பூ, அது அப்படியே உதடு மாதிரியே இருக்கும் சார் பார்த்தாக்கா.
0: அதாங்க அதாங்க, இந்த இப்ப போறாங்களே உதட்டு சாயம்லாம், அது போட்டா எப்படி இருக்குமோ அந்த கலர்ல இருக்கும் இல்லையா?
2: அழகா இருக்கும் சார், அது பூவே பாக்குறதுக்கே ஒரு அழகா இருக்கும்.
0: அந்த முள் முருங்கையில கூட ஒரு மகத்துவம் இருக்கு, மருத்துவ குணம் இருக்கு இல்லையா?
2: ஆமா சார், ஆமா சார், இருக்கு இருக்கு. அந்த இலைய பிச்சு நம்ம வந்து இந்த மாவு ரொட்டி சுட்டு, அப்பெல்லாம் வெங்காய ரொட்டி சுட்டு சாப்பிட முடியாது, அதோட போட்டு ஆட்டி சுட்டு சாப்பிட்டோம்னா சளி முடிஞ்சு போயிடும்.
0: சளி இருந்துச்சுனாவே ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க.
2: ஏமா, எங்க வீட்டுலாம் அந்த சுட்டு சுட்டு கொடுப்போம், எங்க மாமியார் சுட்டு கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு.
0: சிறப்புமா, சிறப்பு. நன்றிமா, நன்றிமா. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 8:23 ஆயிடுச்சு. இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.
1: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இனிமையான 80-90களில் வெளிவந்த பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்க தொட்டு வரலாம். தொலைபேசி எண்கள் 04-31-246-102-1 அல்லது 240-102-1.
0: இப்போ தனக்கு பிடிச்ச பாடலை கேட்க வந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வருக, யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார், இந்த ஆரோக்கியபுரம் சுரேஷ் பேசுறேன் சார். டால்மியா பக்கத்தில்.
0: டால்மியா பக்கத்தில் ஆரோக்கியபுரமா?
2: ஆரோக்கியபுரம்
0: சரி. இடையில சுரேஷ் அவர்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச பாடு, பீலாவுக்கு பிடிச்ச பாட்டு, மறுமலர்ச்சியிலேருந்து நன்றி சொல்ல வார்த்தை சார்.
0: நன்றி சொல்ல உனக்கு பாடல் வேணும், அது உங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச பாட்டா?
2: ஆமாம் சார், ரொம்ப விரும்பி பார்க்க பேசணும் பிடிக்குதுங்க.
0: பரவாயில்ல, சரி சரி சரிங்க. சிறப்பு, மகளுக்காக பாடல் கேட்டிருக்கீங்க.
2: ஆமாம் சார், ட்ரை பண்ணால் கிடைக்க முடியும் சார், ஒரு மாதமாக ட்ரை பண்ணால் கிடைக்க முடியும் சார்.
1: இன்னைக்கு நீங்கள் எங்கள் கூட தான் பேசணும்னு இருந்திருக்கீங்க, அதான்.
2: ரைட், ஓகே சார், ரொம்ப
1: சிறப்பான பாடல் கேட்டுடலாமா?
2: ஓகே, தேங்க்யூ சார்.
1: நன்றிங்க, நன்றி.

0: 8:27 ஆயிட்டிருக்கு. இரவு இசை இனிமே கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.
1: இனிமையான காதல் பாடல்கள் காற்றலைகள்ல.
0: இப்போ அடுத்த நேயர் யாரு? வருக வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
2: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் சார். பிள்ளாம்படிக்கு அடுத்து ஆலம்பக்கத்துல இருந்து மேரி பேசுறேன் சார்.
1: மேரியம்மா, கிளம்பி உங்க ஊருக்கே வந்துடலாம் போலயே. ஆ, நலமா இருக்கும்மா, நலமா இருக்கும். தெளிவா சொல்லிட்டீங்க ஊர் பேரு.
2: ஆமா சார், எல்லா அட்ரஸையும் சொல்லிட்டேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
2: கேளடி கண்மணியில இருந்து கற்பூர பொம்மை என்று அந்த பாட்டு வேணும் சார்.
1: கேட்கலாமா? நன்றிம்மா.

0: பி சுசீலா அவர்கள் பாடிய பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில் 8:33
1: இரவு இசை இனிமை கேட்டு நெஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு இனிமையான 80-90களின் பாடல்கள் காற்றலைகளில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர்
0: வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: கோவிந்தராஜன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா. என்ன பாடல் வேணும்?
2: நல்லா இருக்கேன் சார். அது நீதியின் மறுபக்கத்துல இருந்து மாலை கற்கள்.
1: கரெக்டா, மாலை கருக்கள் தாண்டி சில நிமிடங்கள் ஆயிடுச்சு.
2: அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும் சார்.
1: சிறப்புங்க. கேட்டலாமா?
2: கேட்கலாம்.

0: பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் திறமைகளின் திறவுகோல். தொழில் முனைவோர் டி மகாதேவன் அவர்கள் பங்கேற்கிறார். நேயர்கள் நிகழ்ச்சியில் இணைய 246 102 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல அழைக்கலாம். நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் திறமைகளின் திறவுகோல்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கோம்.
2: நேரம் 8:40 ஆயாச்சுங்க. நம்மோட இணையம் அடுத்த நேயர் யாருங்கிறது வருக. வணக்கம்.
3: வணக்கம் நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களுடன். நான் திருச்சி 21 தென்னிலிருந்து என் பெரிய சாமி ஐயா. எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோங்கய்யா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்கய்யா.

0: 8:45. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமையாக நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டுட்ருக்கோம்.
1: நேயர்களை அடுத்தடுத்து வந்து அப்படி இப்படி கேட்டாலும் எல்லாம் ஒரு காதல் ரசம் நிரம்பிய பாடல்களாகவே இந்த இரவு பொழுதில் கேட்க ரொம்ப அப்படியே மனம் லயிக்கக்கூடிய பாடல்கள். அடுத்தடுத்து
0: அடுத்த பாடல் என்னவா இருக்கும்? யாரு? வருக, வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் ஐயா.
2: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் கையில் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு ரஜினி சார் நடித்த படம் பைரவி, அதில் டிஎம் ஐயா குரல் கொடுத்துருப்பாங்க ரஜினி சாருக்கு, நல்லா இருக்கும். அதில் ஜானகி அம்மாவும் இணைஞ்சு பாடியிருப்பாங்க. அதில் வந்து கட்ட புள்ள குட்ட புள்ளே கருகமணி போட்ட புள்ளே கண்ணம் குழி விழுந்த செல்லம்மான்னு சொல்லி நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல் உங்க ஐயா. அந்த பாடலில் எல்லாத்துக்கும் நேயர்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம்.
0: ஒரு துள்ளலான பாடல் கேட்டிருக்கீங்க.
2: ஆமாம் ஆமாம் சார், நல்லா இருக்கும். சவுந்தரராஜன் வித்தியாசமாக குரல் கொடுத்துருப்பாரு ரஜினிக்கு, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு.
0: சரிங்கய்யா, சரிங்க. நீங்கள் கேட்ட பாடல் இது.

நம்பு தோட்டத்திலே சித்தெரும்பு சுத்தரடி தங்கமே ஒன்ன பார்த்து தங்குதடி என் மன.

0: 8:49 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம்.
1: நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
2: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்புலந்து ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கோங்க ஐயா. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மழை வேற சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
2: மழை சொல்லியிருக்கீங்க ஒன்று, இங்கே சாயந்தரம் கொஞ்சம் தூரிச்சு, இப்போ வேறு தூரிச்சு, 7 மணி போல இப்போ நின்றுச்சு.
1: நின்றுச்சா?
2: ஆமாம் சார்.
1: சரிங்க. இந்த இதமான ஈரப்பதம் நிறைந்த காத்தோட ஒரு பாடல் கேட்டலான்னு
2: வந்துட்டீங்க. ஆமா சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு?
2: என் ஃப்ரெண்ட் எருதுப்பட்டு முனியப்பனுக்காக தொங்கி வரேன் கதிலிருந்து வெள்ளியை குளிச்சு பண்ணி பாட்டு சார்.
1: கேட்டலாமாங்க?
2: கேட்டலாம். தேங்க்யூ.
1: நன்றிங்க. நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு நேயர்
1: வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார். நான் திருச்சி அரியமங்கலம் நேருஜி நகர்லேருந்து கே கே முத்துக்குமார் பேசுகிறேன். செல்வம் கூட வச்சுருக்கேன் சார்.
1: முத்துக்குமார் ஐயா, இன்றைக்கி என்ன பாடல்?
2: எனக்கு என் பொம்மக்குட்டி அம்மாவிலேருந்து சித்திர பூக்கள் சிரிக்க கண்டேன். அந்த பாடல் வந்து ஏழுமலைக்கு எங்கள் அண்ணன் அன்பா நடக்கும்.
1: நேர்கள் எல்லாருக்காகவும் இதோ இனிமையான பாடல்.

வடபள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் திறமைகளின் திறவுகோல். தொழில் முனைவோர் டி மகாதேவன் அவர்கள் பங்கேற்கிறார். நேயர்கள் நிகழ்ச்சியில் இணைய 246 102 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல அழைக்கலாம். நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் திறமைகளின் திறவுகோள்.

2000-க்கு பிறகு வந்த திரைப்பட பாடல்கள், நவீன ராகங்களின் சங்கமம் இவை. மனதிற்கு நெருக்கமான வரிகளோடு இது இனிய ராகம். திருச்சி FM Rainbow 102.1 இல்

உலகம் அமைதியாகும் வேளை நம்மை தாளாட்டும் ஆகச் சிறந்த ராகங்கள். இது இனிய ராகம். கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இனியராகும். நேயர்களே, இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் விருதி நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அதற்கான வாட்ஸ்அப் எண் 938 546 102.1.

விழித்து கொள்ளும் விசித்திரமான நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஞாபகம் வருதே பொற்கால ராகங்களை கேட்கும் பொன்னான நேரம். இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலை, காலம் வென்ற பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் வாட்ஸ்அப் வழியாக. உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 938-546-1021. இந்த எண்ணுக்கு உங்களுடைய விருப்பமான பாடல், இடம்பெற்றுள்ள படம், உங்களுடைய பெயர், ஊர் இதை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம், அல்லது குரல் பதிவாகவும் எங்களுக்கு அனுப்பலாம். இணைந்திருப்போம் காலம் வென்ற பொற்கால இசையோடு. இது ஞாபகம் வருதே திருச்சி FM ரெயின்போ 102.1 இல்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: கொஞ்சம் சலங்கை படத்தில் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது ஞாபகம் வருதே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. 10:08 வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை நமக்கு தந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் முதல் நேயராக பாடல் கேட்டிருக்காங்க. யார், எங்கிருந்து?
1: வணக்கம் லோகநாதன் சார், நான் லக்ஷ்மி பேசுகிறேன், குமரன் நேர்லேருந்து. எனக்கு உயர்ந்த மனிதன் படத்துலேருந்து நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவா நிலா அந்த பாட்டு கொடுங்க. நன்றி.
0: நன்றிம்மா. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

பி சுசீலா அவர்கள் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்கள் விருப்பப்படி பாடல்களை வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக மலைக்கோட்டை மாலத்தி பாடல் கேட்டிருக்கிறாங்க, ராஜா திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயலலிதா இணைந்து பாடியிருக்கும் பாடல் இது.

நிறமிரவு 10:18. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே கேட்டு நெஞ்சிருக்கும். அடுத்த பாடல் பெரம்பலூர் நிறைமதி அவர்களுடைய விருப்ப பாடல், தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்தில் இருந்தார்.

0: இருந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான் என இப்பாடல் வரிகள் கேட்க கேட்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்பாடலை இந்த இரவு நேரத்தில் அனைவருக்காகவும் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பாடலை என்னுடன் சேர்ந்து விரும்பி கேட்பவர் அவருடைய பெயரை அவரே சொல்ல நினைக்கிறார்.
1: எனக்கும் இந்த பாடல் மிகவும் பிடிக்கும். ஸ்ரீ சுந்தரரோஜன்.
0: அன்புடன் எங்கள் நன்றி, வணக்கம்.
2: உங்கள் இருவருக்காகவும் நீங்கள் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ.
3: இந்த குழந்தைய கண்ணுக்கு சமம், கண்ணை போல வளர்க்க போறேன், அதனால கண்ணான ஒரு பேர் வைக்கும்.
4: இருங்க இருங்க, கண்ணுக்கு சமம், கண்ணை போல கண்ணான பேரு என்னங்க? கண்ணன் வைக்கிட்டா?
3: கண்ணா கண்ணா கண்ணா கண்ணா கண்ணா கண்ணு கண்ணு ஒரு வாடா.

0: நேரம் இரவு 10:21. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
1: இரவு வணக்கம். ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன் குரல் பதிவு செய்கிறேன். அதாவது பெற்றால் தான் பிள்ளையா படத்தில் வரும் கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பிற

10:28. நேயர்களே, நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் ஞாபகம் வருதே திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் உறையூர் சக்கரபாணி. இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் கண்ணும் கண்ணும் கலந்து அப்படின்னு இருக்கக்கூடிய பாடல். அந்த பாடல் அவருக்காக.

பி லீலா ஜிக்கி பாடிய பாடல் கேட்டோம். வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திலிருந்து. 10:37 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது.

0: நேயர்களே, உங்கள் விருப்ப பாடலை நீங்களும் வாட்ஸ்அப் வழியாக நிகழ்ச்சியில் கேட்கலாம். அதற்கான எண் 938-546-102-1. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார், எங்கிருந்துன்னு கேட்கலாமா?
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போவுக்கு வணக்கம். என் பெயர் பிரியா செந்தில்குமார், ஊர் நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம். விரும்பி கேட்ட பாடல் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஏஎம் ராஜா இசையமைப்பில் பாடல்கள் கேட்டிருக்கேன். அதில் ஒரு பாடல் சுசீலா அம்மாவோடு இணைந்து பாடியிருப்பார். அந்த பாடல் சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது. அந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

10:42 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அடுத்த பாடலா நாம கேட்க போறது ராஜ்

என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலங்கொண்டு நிற்பதனை கண்டதற்கு

நேரம் 5:46. அன்புடையர்களே, உங்களுடைய விருப்பப்படிதான் பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்கு. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெற 9835461 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுடைய விருப்ப பாடலை. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. 3 முடிச்சு படத்திலிருந்து

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் திறமைகளின் திறவுகோள். தொழில் முனைவோர் டி மகாதேவன் அவர்கள் பங்கேற்கிறார். நேயர்கள் நிகழ்ச்சியில் இணைய 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல அழைக்கலாம். நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் திறமைகளின் திறவுகோள்.
1: நேரம் 10:50. இந்த இனிமையான இரவு பொழுதுல இசை பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். காலம் வென்ற பாடல்களா நேயர் விருப்பப்படி. அந்த வகையில அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை குரல் பதிவு மூலமா கேட்டிருக்காங்க. யாரு?
2: ரகுநாதன் மாமா, நான் கீழாண்டார் வீதியிலிருந்து சாயினிவன் பேசுறேன். எனக்கு பாட்டு பாடவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, அந்த பாடல் வேணும். சேத்திகா, சுஹாசினி, வெங்கடேஷ், கற்பகம், சண்முகம், குருநாதன், வசந்தி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி குட்டி. உங்களுக்காகவும் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்காகவுமே நீங்க கேட்ட பாடல் இதோ.
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

இனிமையான இரவு வேளையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். ஏ எம் ராஜா அவர்கள் பாடிய பாடல். நேர்களை ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நிறைவு நேராக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. திருச்சி புஷ்பாகரன் இவருடைய விருப்ப பாடல் 100க்கு 100 திரைப்படத்தில் இருந்தது.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லோகநாதன். நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய முகவரி மின்னஞ்சல் முகவரி @gmail.com. கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர் ஆகாசவாணி பாரதிதாசன் சாலை திருச்சிராப்பள்ளி 1. அன்பு நேயர்களே, நாளை காலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் FM நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்தே இருங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நேரம் திருப்பூர் சரியா 11 மணி ஆயிட்டு இருக்கு. இந்த இரவு நேரத்துல ரொம்பவே அழகான பாடல்கள், மனசு வருடக்கூடிய அழகான பாடல்கள் தான் உங்களுக்காக நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாடல் ஹரிச்சரண் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேரும்

பதினோரு மணி ஆறு நிமிஷத்துல ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். நீ இல்லை என்றால் அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து உங்களுக்காக யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகள்ல டிஎம்மான் அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. சீமராஜா படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னா விட்டா யார்

11 மணி 11 நிமிஷத்துல இருந்து அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. ஒன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல அப்படின்னு சீமராஜா படத்துல இருந்து ரொம்ப அழகான பாடல். தொடர்ந்து உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்டு இருக்க

12:12 என்ன படத்துல இருந்து பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரேஷ் ஐயர் ரீட்டா தியாகராஜன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். ஷபீர் அவங்களுடைய அழகான வரிகள்ல உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கேன். சாகா படத்துல இருந்து யாயும் யாயும் அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சிருக்கேன், கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையோடு.

எஸ் 11:22 ஆகிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 96 படத்துல இருந்துதான் பாடல் எடுத்து வச்சிருக்கேன், கரை வந்த பிறகு அப்படிங்கிற பாடல். பிரதீப் குமார் அவங்களுடைய குரல்ல, கார்த்திக் நேஹா அவங்களுடைய அழகான வரிகள்ல பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலோட.

துணதாறு படத்துல இருந்து ரொம்ப அழகான பாடல், கரை வந்த பிறகே அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. லைஃப் ஆஃப் ராம் அப்படிங்கிற சாங் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அழகான பாடல், பவர் பாண்டி படத்துல இருந்து தான் பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்ட்ரைட் தனுஷ் அவங்களுடைய அழகான வரிகள்ல தான் அந்த பாடல் வந்திருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்பனி மலரே அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க. இசையிலுடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:33 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். வெண்பனி மலரே அப்படிங்கிற பாட்டு பவர் பாண்டிய படத்துல இருந்து கேட்டோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக மகாராஜா படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். தாயே தாயே அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்கள் சித் ஸ்ரீராம் அவங்களுடைய குரல்ல தான் பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையோட.

உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெண்ணிலவு சாரல் அப்படிங்கிற பாடல் தான். அமரன் படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு. உங்களுக்காக யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகள்ல ஜி வி பிரகாஷ் அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு இசையில

எஸ் 11:40 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. வெண்ணிலவு சாரல் அப்படிங்கிற பாடல் தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு காத்துட்டு இருக்கு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பாட்டு, எஸ் விவேக் அவங்களுடைய அழகான வரிகளில், ஜஸ்டின் பிரபாகர் அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. ஒரு நாள் கூத்து படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். அடியே அழகே அப்படிங்கிற பாட்டு தான். கீழே நினைச்சிருங்க இசையோடு.

பாரதி தமிழ் பண்பலையில ரொம்ப அழகான பாடல்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கீங்க. உங்களுக்காக அடுத்ததா ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டை எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஸ்ரீராம் அவங்களுடைய குரல்ல தான், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன பாட்டு? வெறுமன் படத்துல இருந்து கஞ்சாப்பு கண்ணால அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:50 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுதலை படத்துல இருந்துதான் ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் ரைட். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னோட நடந்தா அப்படிங்கிற பாடல். காத்துட்டு இருக்கு, கேளுங்க, இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். சர்வம் படத்துல இருந்து சிறகுகள் முளைத்தது அப்படிங்கிற பாடல் காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில நம்மோட முகநூல் வாயிலாக இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கறத பாக்கிறோம். அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி, ஷஹிரா ரசூல், பர்வதவர்தினி, சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம்ல இருந்து ரங்கராஜன், புரசேவாக்கம் சவுந்தரராஜன், நடராஜன் சுப்பையா, புத்தகரம் வீரராகவன், சுபா சுவாமி, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, ராசாமகன் ஹரிச்சந்திரன், சாந்தி ரமேஷ், சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம்ல இருந்து எல்லாரும் இணைஞ்சிருந்தீங்க. இணைஞ்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் பிளே பண்றேன், கேட்டு இணைஞ்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை நாளைக்கு காலையில 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 101 பண்பலைகளில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி

மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை துள்ளி.

கவிஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

0: யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா,
0: பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:01. திரையிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சௌபாகியவதி எனும் திரைப்படத்திற்காக தில்லை அம்பல நடராஜா எனும் பாடலை கேட்கலாம். TM சௌந்தரராஜன் அவர்கள் குரலில்.

0: 4:05 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக முத்தை தரு எனும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரலில்.
1: முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்து குருவித்து குருவர எனவோதும் முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கள் தமரரும் அடிப்பேன் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கள் தமர்

தத்த கணை பொருள் ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை பொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச

திக்குப்பறி கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திருகடக எனவோத திக்குப்பறி கட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திருகடக எனவோத கடமிசை குத்து புதை புக்கு பிடியன முதுகூகை புத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு குத்து புதை புக்கு பிடியன முதுகூகை பொட்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே பொட்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். குடிசாதனப்பள்ளி ஜி திம்மராயப்பா நாகஸ்வரம், வேலூர் SSSMM முருகன் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வாசுதேவயனி எனும் பாடல், கல்யாணி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் சாகித்யம்.

நேரம் 4:20. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பரிதானமிச்சது எனும் பாடல், பிலஹரி ராகம், கண்டசாபுதாளம், பட்டணம் சுப்பிரமணியர் கீர்த்தனை.

4:30 நிமிடம். பொங்கும் மங்களும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுதாமயி எனும் பாடல், அமிர்த வர்ஷணி ராகம், ரூபகதாளம், முத்தையா பாகவதர் கீர்த்தனை.

தொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாவமுல்லனா எனும் பாடல், சுத்த சந்நியாசி ராகம், ஆதிதாளம், அன்னமாச்சாரியார் கீர்த்தனை.

நேயர்கள் இதுவரை கேட்டது குடிசாதன பள்ளி ஜி திம்மராயப்பா நாகஸ்வரம், வேலூர் எஸ் எம் எம் முருகன் தமிழ்.

நேரம் 5 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காசி விஸ்வநாத சுப்ரபாரதம், எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் குரலில்.

Thank you.